நேரம் அதிகாலை 5:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இசை அமுதம். வணக்கம் நேர்களே, இந்த நாள் இனிய நாளாக வெற்றிகரமான நாளாக அனைவருக்கும் அமைய வேண்டும் இறைவனின் அருளால் பரிபூரண ஆசியோடு. தொடர்ந்து இணைந்திருப்போம் இசையமுதம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவள்ளி.

இசைய மதம் கேட்டிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. நாளெல்லாம் திருநாள் தான். இன்னைக்கு என்ன திருநாள் தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு கருட பஞ்சமி, அது மட்டும் இல்ல விஷ்ணுபதி காலம். இதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கருட பஞ்சமி அப்படின்னா என்ன? விஷ்ணுவின் வாகனமான கருட பகவான் அவதரித்த நாள் இன்று. பொதுவா இது ஆடி அல்லது ஆவணி மாத வளர்ப்புறை பஞ்சமி திதியில கொண்டாடப்படும். அதாவது இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆடி முடிந்து அமாவாசையிலிருந்து வளர்ப்புறையில வரக்கூடிய முதல் பஞ்சமி இன்று. இந்த நாளில் திருமாலை கருடனையும் வழிபடுவதனால நாகதோஷங்கள் நீங்கும், குடும்பத்தில் தைரியமும் நலமும் பெருகும் அப்படின்றத முக்கியமான ஒரு தகவல். சரி, இந்த கருட பஞ்சமியோட சிறப்புகள் என்ன? தொடர்ந்து கேட்கலாம் பாடலுக்கு பிறகு. இது இசையமுதம்.

திருமலை தென்குமரி படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 5:40. இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம். கருட பஞ்சமி, அதை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடாழ்வாரை வழிபடுவதனால மன பயம் நீங்கும், நாகதோஷம் விலகும் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, உடல் வலிமை பிறகும். பெருமாள் கோவில்கள்ல மூலவரை தரிசிக்கும் முன்பாக கருடாழ்வாரை வணங்குவது மரபு. இவரை வழிபடக்கூடிய முறைகள், இதனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு கேட்டோம்னா, சர்ப்பதோஷம் மற்றும் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் கருடாழ்வரை வழிபடுவது சிறப்பு. அது மட்டும் இல்ல, மன பயம்,

எதிரிகளின் தொல்லை நீங்க புதன்கிழமைகளில் வழிபடுவது சிறப்பு. உடல் மன உறுதி பெற செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடலாம். செல்வம் பெருக பண பிரச்சனை தீர வெள்ளிக்கிழமைகளில் கருடாழ்வாரை வழிபடுவது சிறப்பு. இன்னும் சிறப்பான நாட்கள் அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்துல கருட பகவானின் நட்சத்திர நாளிலும் சுவாதி நாளிலும் சிறப்பு பூஜைகள் செய்யலாம். இன்னைக்கு வந்து கருட பஞ்சமி இல்லையா, இந்த நாள்ல விரதம் இருந்து கருடனை வழிபட்டால் நன்மைகள் பெருகும் அப்படின்றது நம்பிக்கை. சரி, இந்த கருட பஞ்சமி இந்த தீதி எப்ப ஆரம்பித்து எந்த நேரம் வரைக்கும் இருக்கு தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

நேரம் அதிகாலை 5:44 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு கருட பஞ்சமி அதோட சிறப்புகள் கேட்டுட்டு இருக்கோம். அதாவது 2026 ஆகஸ்ட் 17 திங்கட்கிழமை இன்னைக்கு வந்து கருட பஞ்சமி. இந்த தீதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, இது சிரவண மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்லா பட்ச பஞ்சமி தீதி அனுசரிக்கப்படுது. 17 திங்கட்கிழமையான இன்னைக்கு இந்த திதியோட தொடக்கம் 16 நேத்து பிற்பகல் 4:51 ஆரம்பமாகுது. இதோட திதியோட முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைவு எப்போ நிறைவுனா இன்று மாலை 5 வரைக்கும் இந்த திதி இருக்கு. இந்த சிறப்பான தினத்தில் பெருமாள் வழங்குவதை விட இன்னும் சிறப்பாக இன்னைக்கு மங்களவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை, அதுவும் சிவபெருமானுக்கு வாரமான இந்த திங்கட்கிழமையில் வருவது மிகவும் மங்களகரமாகவும் கருதப்படுது. கருட பஞ்சமி பற்றி தெரிஞ்சிட்டோம், தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் பாடலை தொடர்ந்து.

சலங்க ஒளி படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 5:50. இசையமுதம் கேட்டிருக்கோம். கருட பஞ்சமி பற்றி கேட்டோம். அதை தொடர்ந்து விஷ்ணுபதி காலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னொரு சிறப்பான நாள் இன்னைக்கு. அது என்ன விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா, சூரியன் தன்னோட பயணத்தின் ஸ்ருதிராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த நாலு ராசிகள்லையும் நுழையக்கூடிய நேரத்தை தான் விஷ்ணுபதி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க.

ஆன்மீக ரீதியாகவும் வானியல் ரீதியாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த நேரங்களில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒன்று. இது ஒரு வருடத்திற்கு 4 முறை மட்டுமே வரும். இந்த அபூர்வ வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வளங்களை பெறுவது அப்படின்றது சிறப்பான ஒரு விஷயம். ஏகாதசி விரதத்தை விட கோடி மடங்கு பலன் தரக்கூடிய அபூர்வ காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்.

நேரம் அதிகாலை 5:54 இசை அமுதம் கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. விஷ்ணுபதி புண்ணிய காலம் பத்தி தெரிஞ்சிட்டு இருந்தோம் இல்லையா? இதோட புராண பின்னணி என்ன? நரசிம்ம அவதாரம் எடுத்த இரணியனை வதம் செய்த மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரால் சாந்தமடைந்து லக்ஷ்மி நரசிம்மராக அருள் பாலித்த புனித நேரம்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வைகுண்டத்தின் கதவுகள் இந்த நேரத்தில் திறந்திருக்கும் அப்படின்றது நம்பப்படுகிறது. இன்னும் துல்லியமான கால அளவு அப்படின்னு சொல்லலாம், 3.5 மணி நேரம் மட்டும்தான். இந்த காலத்துல எப்படி இறைவனை வழிபடுவது? விஷ்ணு ஆலயங்களில் கருவறையில் இருக்கக்கூடிய 27 முறை வலம் வருவது, 27 மலர்கள் வைத்து வளர்ப்பருவது சிறப்பு. அதை தொடர்ந்து மஞ்சள் நிற ஆடை, வெள்ளம் கலந்த இனிப்பு, அன்னதானம் இந்த மாதிரி செய்யலாம். ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திரத்தை உச்சரித்தால் கூட பலன் அதிகம். இன்னைக்கு இசையமுதம் நிகழ்ச்சியில கருட

பஞ்சமி விஷ்ணுபதி காலம் பற்றி தெரிந்து கொண்டோம். நிறைவான பாடலோட நிறைவு பெறுகிறது இசைய முதல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ஷென்பகவள்ளி. நன்றி நேர்களே.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக.
1: 6 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு

கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்காரவடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஆழித் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் நகருக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் 7 வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்புப் படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை. வணக்கம் நேர்களே, இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்களோடு மலர்கிறது புதிய காலை. முதல் பகுதியாக சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டத்தில் 18/8/2026 அதாவது நாளை காலை 11 மணி அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் உதவி ஆட்சியர் சிவகாசி, வருவாய் கோட்டாட்சியர் அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் ஆகியவற்றின் கோட்டாட்சியர் தலைமையில் அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணலாம். வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு அந்த மனு மீதான நடவடிக்கை விவரங்களை மனுதாரருக்கு தெரிவிக்கப்படும். அனைத்து துறை அலுவலர்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் தெரிவித்துள்ளனர். சேவை செய்திகள் கேட்டோம், தொடர்ந்து கேட்கலாம். நேரம் 6:05.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: சிரியுங்கள், மனிதனாக வளரலாம். சிரிக்க வைத்து பாருங்கள், இறைவனாக உயரலாம். சிரியுங்கள், மனிதனாக வாழலாம். சிரிக்க வைத்து பாருங்கள், இறைவனாக உயரலாம் என்ற வரிகளோடு புதிய காலையை தொடர்ந்து கேட்கலாம். நேரம் 6:05. அவன் பித்தன் படத்திற்காக

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:10.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
5: இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் பி. விஷ்ணு பிரசாத் அவர்கள்.
6: வாழ்க்கை என்னும் நெடும் பயணத்தில் நாம் எல்லோரும் ஏதோ ஒரு இலக்கை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஓடும் போது நம் காதுகளில் விழும் ஓசைகள் பலவிதம். அதில் சில நம்மை வாழ்த்தும், பல நம்மை வீழ்த்த நினைக்கும். அந்த பலவிதமான ஓசைகளுக்குத்தான் விமர்சனங்கள் என்று பெயர். இந்த விமர்சனங்களை கண்டு நாம் சோர்ந்து விடக்கூடாது. அவைகளை கடந்து போவதுதான் வெற்றியின் உண்மையான ரகசியம். இதற்கு

0: ஒரு அழகான சிந்திக்க வைக்கும் சிறிய கதையை நாம் இப்போது கேட்போம். ஒரு அடர்ந்த காட்டில் தவளைகளுக்கிடையே ஒரு போட்டி நடந்தது. அங்கிருந்த ஒரு மிக உயரமான இரும்பு கோபுரத்தின் உச்சிக்கு யார் முதலில் ஏறுவது என்பதுதான் அந்த போட்டி. போட்டியை பார்க்க பெருங்கூட்டமாக பிற விலங்குகளும் தவளைகளும் கூடியிருந்தன. போட்டி தொடங்கியது. தவளைகள் ஒவ்வொன்றாக கோபுரத்தில் ஏறத் தொடங்கின. கோபுரம் மிகவும் வழுக்கியது. இதை பார்த்து சுற்றி நின்றவர்கள், அப்பப்பா இது ரொம்ப உசரம், உங்களால் ஏறவே முடியாது, வீணாக கீழே விழுந்து கைகால்களை உடைத்துக் கொள்ளப் போகிறீர்கள், ஏறுவதை நிறுத்துங்கள் என்று எதிர்மறையாக கத்தினார்கள். அந்த வார்த்தைகளை கேட்ட பல தவளைகள் பாதியிலேயே நம்பிக்கையை இழந்து சோர்ந்து விழுந்தன. சில தவளைகள் முயற்சியையே கைவிட்டன. ஆனால் ஒரே ஒரு தவளை மட்டும் யாருடைய சத்தத்தையும் பொருட்படுத்தாமல் வழுக்கினாலும் விடாமல் மெல்ல ஏறி கோபுரத்தின் உச்சியை அடைந்து சாதனை படைத்தது. எல்லாரும் வியந்து போய் அந்த தவளையிடம் கேட்டார்கள். எல்லாரும் முடியாது என்று எதிர்மறையாக சொல்லியும் உன்னால் மட்டும் எப்படி சாதிக்க முடிந்தது என்று. அப்போதுதான் அங்கிருந்தவர்களுக்கு ஒரு உண்மை தெரிந்தது, அந்த தவளைக்கு காது கேட்காது என்று. எல்லாரும் கத்தியதை அது தனக்கு கொடுக்கப்பட்ட ஊக்கமாக நினைத்து கொண்டு மேலே ஏறியிருக்கிறது. ஆம் நேர்களே, நம்மை நோக்கி வீசப்படும் தேவையற்ற எதிர்மறை விமர்சனங்களின் போது நாம் காது கேளாத தவளையாக மாறிவிட வேண்டும். அப்போதுதான் நம் இலக்கை நம்மால் எட்ட முடியும். விமர்சனங்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று நம்மை செப்பனிடும் விமர்சனம், மற்றொன்று நம்மை செதிலாக்கும் விமர்சனம். ஒரு சிற்பி செதுக்கும் கல் எப்படி உளியின் அடிகளை தாங்கி சிலையாக மாறுகிறதோ, அப்படி நம் தவறை சுட்டிக்காட்டும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நாம் ஏற்றுக்கொண்டு நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் நம் முன்னேற்றத்தை தடுக்க வேண்டுமென்றே பொறாமையினால் வீசப்படும் விமர்சனங்களை நாம் அப்படியே கடந்து போக பழகிக்கொள்ள வேண்டும். விமர்சனங்களை கடந்து செல்ல மிகச் சிறந்த வழி அவற்றுக்கு பதில் சொல்லி நம் நேரத்தை வீணடிக்காமல் மௌனமாக நம் கடமையை செய்வதுதான். நம்மை பற்றி பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும், நாம் நமது உழைப்பை தந்து கொண்டே இருப்போம். தாமரையிலே தண்ணீர் போல் எதிலும் ஒட்டாமல் எதற்கும் கலங்காமல் நம் பாதையில் நாம் உறுதியாக நடக்க வேண்டும். இதோ இந்த வரிகள் உங்கள் மனதிற்கு இன்னும் தைரியத்தை தரும். கல்லறிந்து கலைக்க நினைப்பார், உன்னை சொல்லறிந்து வதைக்க துடிப்பார். புன்னகையால் அதை கடந்துவிடு, உன்னை புறந்தூற்றும் பேச்சை மறந்துவிடு. உளிதாங்கும் கற்களே சிலையாகும், இந்த உரிமையற்ற விமர்சனம் அலையாகும். கரையாக நீ இருந்தால் மோதி விழும், உன் கவனத்தை மாற்றாமல் வென்றுவிடு. யார் என்ன சொன்னாலும் உங்கள் ஆற்றல் என்னவென்று உங்களுக்கு தெரியும். உங்களை நீங்கள் நம்புங்கள். விமர்சனங்கள் என்ற கற்களை கொண்டே உங்களுக்கான வெற்றியின் படிக்கட்டுக்களை எழுப்புங்கள். தடைகளை தகர்த்து விமர்சனங்களை கடந்து சிகரம் தொடுவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பி. விஷ்ணு பிரசாத் அவர்கள்.

0: எப்ப கணேசா ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

நேரம் 6:15 புதிய காலை கேட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கோபத்தாலும் அதிகாரத்தாலும் சாதிக்க இயலாத பல காரியங்களை உண்மையான அன்பினால் மிக

0: நேரம் 6:20.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: இந்நாளின் சிறப்பு.
6: ஆகஸ்ட் 17 இன்றைய சிறப்புகள்.
0: ஆகஸ்ட் 17 இன்று இந்தோனேஷியாவில் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் 17 இதே நாளில் தான் ராபர்ட் புல்டனின் நார்த் ரிவர் நீராவி கப்பல் நியூயார்க் நகரிலிருந்து ஆல்பனி நோக்கி ஹட்சன் ஆற்றில் தனது பயணத்தை தொடங்கிய ஆண்டு 1807. இதுவே உலகின் முதலாவது நீராவி கப்பலாகும்.
6: ஆகஸ்ட் 17 இதே நாளில் தான் ஐக்கிய ராஜ்யத்தின் நாடாளுமன்றம் பிறப்பு, திருமணம்

0: இறப்பு பதிவுகளை சட்டப்பூர்வமாக்கிய ஆண்டு 1836.
1: ஆகஸ்ட் 17 தேதியான இதே நாளில் தான் நோபல் பரிசு பெற்ற ஆங்கிலேய எழுத்தாளர் வீசு நைப்பால் அவர்கள் பிறந்த ஆண்டு 1932.
0: ஆகஸ்ட் 17 தேதியான இதே நாளில் தான் நோபல் பரிசு பெற்ற உருமேனிய செருமானிய கவிஞரும் எழுத்தாளருமான எர்டா முல்லர் அவர்கள் பிறந்த ஆண்டு 1953.
1: இதே நாளில் தான் காபோன் பிரான்சிடமிருந்து விடுதலை அடைந்த ஆண்டு 1960.
0: ஆகஸ்ட் 17 தேதியான இதே நாளில் தான் வெனரா 7 விண்கலம் ஏவப்பட்ட ஆண்டு 1970. வேறொரு கோளிலிருந்து வெற்றிகரமாக தகவல்களை அனுப்பிய முதலாவது விண்கலமும் இதுவாகும்.
1: ஆகஸ்ட் 17 தேதியான இதே நாளில் தான் அமெரிக்க நீச்சல் வீரர் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் ஒரே ஒலிம்பிக் போட்டியில் அதிகமான 8 தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்த ஆண்டு 2008.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் 6:23 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டு இருக்கோம். இனி இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயக்க இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். அதைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளில் இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் விதை பரிசோதனை நிலைய செயல்பாடுகள் குறித்து சிவகங்கை மாவட்டம் வேளாண் அலுவலர் பாலகணபதி அவர்கள் வழங்கும் தகவல்கள். அதைத் தொடர்ந்து 6:45 திரை இசை. 6:55 பூந்தள்ளில் 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்றைய ஆலய அற்புதங்கள் திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடிமே ஸ்ரீனிவாசன் அவர்கள். அதைத் தொடர்ந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள் தொடரும். காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னையில் 8:30 பாட்டு வேணுமா இன்றைய பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக பலமுறை காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 துறை இசை. 9:00 செய்தி சுருக்கம் சென்னையில் 9:02 ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னையில் 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பம் பகுதியில் கே மணிகண்டன் அவர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். 10:30 ஒருபட பாடல்களில் வித் லவ் திரைப்பட பாடல். காலை 11:00 செய்தி சுருக்கம் சென்னையில் 11:02 கண்ணாடி மாளிகை தலைப்பு ஒரு கடிதம் எழுதினேன். அதைத் தொடர்ந்து 12:00 செய்தி சுருக்கம் சென்னையில் 12:02 ஸ்நேகிதியே. 1:00 வசந்த கானங்கள். 1:55 பாரதியார் பாடல். 2:00 துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னையில். மதியம் 3:00 செய்தி சுருக்கம் சென்னையில். 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:32 மெல்லவரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னையில். 4:02 ஆட்டக்கலம். மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னையில். 5:02 மாலை தின்றல். 6:00 செய்தி சுருக்கம் சென்னையில். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு இது ஹிட்டர். 8:00 செய்தி அறிக்கை சென்னையில். 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 அறிவியல் மின்னல் சிந்திக்க வைக்கும் சிலந்திகள். மதுரை திருவேடகம் விவேகானந்தா கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடிதம் மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு வழங்குபவர் செண்பகவள்ளி. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசை நிலை பெறும். அதைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகள் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து சென்னை எஞ்சலாக கேட்கலாம். நேரம் 6:26 தொடர்ந்து கேட்கலாம் புதிய காலை.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் 6:31, புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இனி கேட்கலாம்.

0: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
1: காலநிலை மாற்றம் அபாயத்தின் புதிய உச்சம். சுற்றுச்சூழலியலாளர்களின் கவலை நிதர்சனமாகி வருகிறது. அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் வளிமண்டல நிர்வாக அமைப்பு, நாசா விண்வெளிக் கழகம், ஐரோப்பாவின் காலநிலை அமைப்பான கோபர்னிகஸ், கிரேட் பிரிட்டனின் வானிலை ஆய்வு அலுவலகம், பெர்க்லி புவி அமைப்பு, உலக வானிலை ஆய்வுக் கழகம் ஆகிய அமைப்புகள் இணைந்து உலகெங்கிலும் உள்ள 25,000 வானிலை மையங்களில் இருந்து தரவுகளை சேகரித்து 2025 ஆண்டுக்கான காலநிலை அறிக்கையை வெளியிட்டுள்ளன. அறிக்கையில் காணப்படும் பல தகவல்கள் பெரும் கவலையளிப்பவையாக இருக்கின்றன. கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலாக லா நினா சூழல் இருந்தபோதும் 2025 சராசரி வெப்பநிலை அதிகமாக இருந்ததை இந்த அறிக்கை தெள்ள தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. வரலாற்றில் இதுவரை ஆவணப்படுத்தப்பட்ட ஆண்டுகளிலேயே 3வது வெப்பமான ஆண்டாக 2025 இருந்திருக்கிறது. பசுங்குடில் வாயுக்கள் அதிகரித்திருப்பது, கூடுதலான கரிம உமிழ்வுகள் ஆகியவற்றோடு இவற்றுக்கு வேறு சில காரணங்களும் சொல்லப்படுகின்றன. மேகங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றம், வளிமண்டல சுழற்சியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், சூரியனின் ஆற்றலை பூமிக்கு அருகிலேயே பிடித்து வைத்து கொள்ளும் ஏரோசால் துகள்கள், கடலில் அதிகமான வெப்பம் சேர்ந்திருப்பது ஆகியவற்றை முக்கிய காரணிகளாக விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள். 2025 பெருங்கடல்களின் சராசரி வெப்பநிலை புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. பெருங்கடல்களுக்கும் காலநிலை மாற்றத்துக்கும் இடையே உள்ள நுணுக்கமான பிணைப்பை இந்த அறிக்கை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. தொழில் புரட்சிக்கு முந்தைய காலகட்ட வெப்பநிலையை விட 2025 ஆண்டின் சராசரி வெப்பநிலை 1.47 டிகிரி செல்சியஸ் ஆகும். இது சராசரி வெப்பநிலை உயர்வை 1.5 டிகிரி செல்சியஸுக்குள் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சம். ஆனால் இப்போது நிலவு வரும் சூழலில் இது சாத்தியமில்லை என்று தெரிந்துவிட்டது. 2030 நாம் 1.5 டிகிரி செல்சியஸ் உச்சவரம்பை எட்டிவிடுவோம் என்கிறார் ஆராய்ச்சியாளர் சமந்தா பர்கஸ். 2040 இது நடக்கலாம் என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த நிலையை அடையப் போகிறோம். இது பல ஆபத்துக்களை வரவேற்கும். இதில் இன்னொரு கவலையளிக்கும் அம்சம், 2023-25 காலகட்டத்தை முழுமையாக கவனித்தால் தொழில் புரட்சி கால சராசரி வெப்பநிலையை விட கூடுதலாக 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வை ஏற்கனவே எட்டிவிட்டது தான். சுற்றுச்சூழலியலாளர்களின் எவ்வளவோ குரல் கொடுத்த பின்னரும் இந்த உச்சவரம்பை எட்டிவிடுவோம் என்று கவலைப்படுவதா, அந்த உச்சவரம்பை 10 ஆண்டுகளுக்கு முன்பே எட்டிவிடுவோம் என்று பயப்படுவதா என்று தெரியவில்லை. கடந்த ஆண்டில் பனிக்கண்டமான அண்டார்டிகாவின் சராசரி வெப்பநிலை புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. ஆர்க்டிக் பகுதியில் வரலாற்றிலேயே 2வது அதிக வெப்பநிலை எட்டப்பட்டுள்ளது. 2029 பார்த்தால் ஆண்டின் ஒவ்வொரு மாதத்துக்குமான சராசரி வெப்பநிலையில் புதிய உச்சங்களை தொட்டுவிட்டோம். இந்த ஆண்டில் உலகில் மொத்தம் 101 வெப்பமண்டல புயல்கள் ஏற்பட்டுள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை 1991 2020 விட கூடுதலான சராசரி வெப்பநிலை நிலவியது. 1901 பார்த்தால் வெப்பம் நிறைந்த ஆண்டுகளின் பட்டியலில் 2025 8வது இடத்தை பிடித்திருக்கிறது. ஏற்கனவே உலக காலநிலை என்கிற சீட்டுக்கட்டு கோபுரம் சரிய தொடங்கிவிட்டது. நாம் விரைந்து செயல்பட்டால் மட்டுமே எதிர்காலத்தின் பாதுகாப்பை குறைந்தபட்சமாவது உறுதி செய்ய முடியும்.
0: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எஸ் காளிதாஸ்.

0: நேரம் 6:35 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 32 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொற்களில் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் நாளை தேங்காய் மதிப்பு கூட்டு பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பதிவு செய்ய 9488575716 அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9488575716 காலை 10 மணி முதல் 4 மணி வரை அழை

0: பயணத்திற்கு முன்பதிவு செய்ய வேண்டும். முன்பதிவு அவசியம். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறையால் காளான் வளர்ப்பு பயிற்சி ஒரு நாள் பயிற்சியாக இன்று கட்டண பயிற்சியாக நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0452-242-1177 அல்லது 0452-242-9956. தொலைபேசி எண் மீண்டும் ஒரு முறை 0452-242-1177 அல்லது 0452-242-9956. அன்பார்ந்த தேனி மாவட்ட வேளாண் பெருமக்களை, தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அமைந்துள்ள தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இயங்கி வரும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையத்தில் தக்காளி மதிப்பு கூட்டல் பயிற்சி இம்மாதம் 19/8/2026 புதன்கிழமை அன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். இதற்கு பயிற்சி கட்டணம் உண்டு. பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 6379-14-0583. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 6379-14-0583. அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாய பெருமக்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் செண்டக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் வரும் 19ஆம் தேதி அதாவது புதன்கிழமை அன்று கறவை மாடுகளில் மடிநோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு குறித்து காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9042-38-7853. அலைபேசி எண் மீண்டும் ஒரு முறை 9042-38-7853. இவ்வாறு வேளாண் தகவல் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தேனி காமாட்சிபுரம் செண்டக்ட் வேளாண் மையத்தில் வாழை நுண்ணூட்ட ஸ்பெஷல் அதாவது இலை வழி நுண்ணூட்ட உரம் தயாரிக்கப்படுகின்றது. இந்த நுண்ணூட்ட உரம் மூலம் வாழையில் ஏற்படும் நுண்ணூட்ட சத்து குறைபாடு நீக்கப்படுகிறது, உரத்தின் அளவு குறைக்கப்படுகிறது, பயிரின் வளர்ச்சி துரிதப்படுத்தப்படுகிறது மற்றும் நல்ல தரமான பெரிய வாழைக்குலை கிடைக்கிறது. இந்த வாழை நுண்ணூட்ட ஸ்பெஷலை ஒரு ஷாம்பு பாக்கெட் மற்றும் எலுமிச்சை பழச்சாறு மற்றும் இந்த வாழை நுண்ணூட்ட ஸ்பெஷல் 50 கிராம் எடுத்து 10 லிட்டர் தண்ணீருடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். வாழை நட்ட 5வது, 6வது, 7வது, 8வது, 9வது மற்றும் 10வது மாதங்களில் வாழை நுண்ணூட்ட ஸ்பெஷலை தெளிக்க வேண்டும். வாழை குலை தள்ளிய பின்பு முதல் மற்றும் 2வது மாதத்திலும் குலைகளின் மேல் தெளிக்க வேண்டும். இந்த நுண்ணூட்ட ஸ்பெஷல் கரைசலை காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும் அல்லது மாலை 4 மணி முதல் 6:30 மணி வரையிலும் தெளிக்க சிறந்தது. இலையின் அடிப்பகுதி முழுவதும் நனையும்படி தெளிக்க வேண்டும். குலைகள் முழுவதும் நனையும்படி தெளிக்கலாம். இவ்வாறு செண்டக் வேளாண் அறிவியல் மையம் தெரிவிக்கின்றது. இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் விதை பரிசோதனை நிலைய செயல்பாடுகள் குறித்து சிவகங்கை மாவட்டம் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் பாலகணபதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப உலகத்திற்கே அச்சாணியாய் விளங்கும் உழவர்களுக்கு உறுதுணையாய் அமையும் வகையில் தரமான விதைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் உன்னத பணியாற்றுவது விதை பரிசோதனை நிலையத்தின் உரிய நோக்கமாகும். நமது சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கையிலிருந்து தொண்டி செல்லும் வழியில் அமைந்துள்ள வேளாண்மை விற்பனை வணிகக்குழு வளாகத்தில் விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் விதை பரிசோதனை நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு 2 வேளாண்மை அலுவலர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அதாவது விதை மாதிரிகள் பொறுத்தவரை 3 வகையான விதை மாதிரிகள் நமது ஆய்வகத்திற்கு வருகின்றன. அதில் முதல் விதை மாதிரி எனப்படுவது சான்று விதை மாதிரி. சான்று விதை மாதிரி என்பது விதை உற்பத்தியாளர்கள் விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் விதை பண்ணைகள் பதிவு செய்து விதை சான்ற அலுவலர்களால் கள ஆய்வு செய்யப்பட்டு உரிய வயல் தரங்கள் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்து அறுவடை செய்த விதைகளை அரசு அங்கீகாரம் பெற்ற விதை சுத்திகரிப்பு நிலையங்களில் சுத்திகரிப்பு செய்து விதை பரிசோதனைக்காக விதை ஆய்வகத்திற்கு விதை சான்ற அலுவலர்களால் அனுப்பி வைக்கப்படும் மாதிரியாகும். 2வது ஆய்வாளர் விதை மாதிரி. ஆய்வாளர் விதை மாதிரி என்பது தமிழ்நாடு அரசு விதை ஆய்வாளர்களால் அரசு, அரசு சார்பு, தனியார் மற்றும் விவசாயிகள் என அனைத்து விதமான விதை விற்பனை நிலையங்களிலிருந்தும் தரக்கட்டுப்பாட்டினை நோக்கமாக கொண்டு சமர்ப்பிக்கப்படும் மாதிரியாகும். 3

0: அதாவது பனிவிதை மாதிரி. பனிவிதை மாதிரி என்பது விவசாயிகள், தனிநபர், விதை விற்பனையாளர்கள், விதை உற்பத்தியாளர்கள் தங்களிடம் உள்ள விதையின் தரத்தினை அறிந்து கொள்ள சமர்ப்பிக்கும் மாதிரியாகும். அனைத்து விதை மாதிரிகளும் விதை ஆய்வு கட்டணம் விதை மாதிரி ஒன்றுக்கு 80 செலுத்தி பரிசோதனை செய்து கொள்ளலாம். பொதுவாக சான்று விதை மாதிரிக்கு புற தூய்மை, ஈரப்பதம், முளைப்பு திறன், பிற ரக விதைகள் பற்றிய ஆய்வுகள் செய்யப்படுகின்றன. ஆய்வாளர் விதை மாதிரிக்கு புற தூய்மை மற்றும் முளைப்பு திறன் ஆய்வு செய்யப்படுகிறது. பனிவிதை மாதிரிக்கு பெரும்பாலும் முளைப்பு திறனும் வேண்டுகோளுக்கிணங்க இதர ஆய்வுகளும் செய்யப்படுகின்றது. எந்த வகையான விதை மாதிரியாக இருப்பினும் விதை மாதிரி குறித்த விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பிறகே பெறப்படுகிறது. சான்று விதை மாதிரிகளை பொறுத்தவரை சாதி போர்ட்டல், சீட் ஆத்தென்டிகேஷன், ட்ரேசபிலிட்டி அண்ட் ஹோலிஸ்டிக் இன்வென்ட்ரி இணையதளத்திலும், ஆய்வாளர் மற்றும் பனிவிதை மாதிரிகள் ஸ்பெக்ஸ், சீட் ப்ரொடக்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் சிஸ்டம் இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்பட்டு பெறப்படுகிறது. சமர்ப்பிக்கப்படும் விதை மாதிரிகளுக்கு ஆய்வக எண்கள் வழங்கப்பட்டு வேளாண்மை அலுவலர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமர்ப்பிக்கப்படும் மாதிரிகள் பகுத்து பிரிக்கப்பட்டு 400 விதைகள் விதைப்பிற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அளவில் பெரிய நிலக்கடலை, பூசணி விதைகள் போன்றவை மணல் தட்டுகளிலும், அளவில் சிறிய கீரை, தக்காளி விதைகள் கண்ணாடி தட்டுகளிலும், இடைப்பட்ட அளவை கொண்ட நெல், உளுந்து போன்றவை முளைப்பு தட்டுகளிலும் விதைப்பு செய்யப்படுகிறது. இந்த 400 விதைகள் 100 விதைகளாக 4 முளைப்பு தாட்களிலும், 50 விதைகளாக 8 முளைப்பு தாட்களிலும், 25 விதைகளாக 16 முளைப்பு தாட்கள் என்ற எண்ணிக்கையிலும் விதைப்பு செய்யப்படுகிறது. உரிய கணக்கீட்டு காலம் வரை விதை முளைப்பு திறன் அறையில் வைத்து பராமரிக்கப்படுகிறது. இந்த விதை முளைப்பு திறன் அறையின் வெப்பநிலை 25°C, ஈரப்பதம் 90% மற்றும் ஒளியளவு 750 முதல் 1250 லக்ஸ் மீட்டர் என்ற அளவிலும் பராமரிக்கப்படும். கணக்கீட்டு காலம் வரை தண்ணீர் மட்டுமே தெளிக்கப்படுகிறது. பயிர்களுக்கேற்ற காலத்தில், அதாவது விதைப்பு செய்து 5, 7, 9, 14 நாட்களில் முளைப்பு திறன் கணக்கீடு செய்யப்படுகிறது. இயல்பான நாற்றுகள், இயல்பற்ற நாற்றுகள், கடின விதைகள், உயிரற்ற விதைகள் என பிரித்து கணக்கீடு செய்யப்படுகிறது. உரிய முளைப்பு திறனை எட்டாதவை மீண்டும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. விதை மாதிரியின் ஈரப்பதம் ஈரப்பதமானி மூலமாகவும், புறத்தூய்மை புறத்தூய்மை கணக்கீட்டு கருவி மூலமாகவும், பிறரக கலவன் ஒப்பிட்டு சரிபார்த்தல் முறையிலும் அளவீடு செய்யப்பட்டு அனைத்து முடிவுகளும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறது.
1: இதுவரை இன்றைய ஈன்று ஒரு செய்தி நிகழ்ச்சியில் விதை பரிசோதனை நிலைய செயல்பாடுகள் குறித்து சிவகங்கை விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் பாலகணபதி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.

நேரம் 6:45. புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

ஆனந்த பூங்காற்றை படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:50. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். சந்தோஷம் நம்மிடமே உள்ளது, நகைச்சுவையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து புன்னகையுடன் வாழ்க்கையில் பயணிப்போம். நிறைவான பாடல் புதிய காலையில்.

0: நேரம் 6:55.
1: அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி சின்ன கண்மணி கண்.
2: மீனாட்சி பிரமாதம்.
3: என்ன நான் சொல்றேன்,
2: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
4: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
2: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

மழலை பேசும் மொழி அழகு, மனம் வீசும் மலரழகு. வணக்கம் நேர்களே, நமது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலின் 1.9 அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மொட்டுக்களாய் மலர்ந்து வண்ணங்களாய் ஜொலிக்கும் செல்ல குழந்தைகளின் திறமைகளை தட்டி எழுப்பும் தாரகை திருவிழா இது பூந்தளிர்.

0: டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
1: கள்ளமில்லா சிரிப்போடும் கவலைகளே இல்லாத துள்ளலோடும் நம் வீட்டு சுட்டி குட்டிகள் ஒவ்வொரு நாளும் தங்களின் பாட்டு, கதை, கவிதை என பலவிதமான திறமைகளால் உங்களை நம்மை ஆச்சரியப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள், மழலைகளின் பூஞ்சோலைக்குள் பயணிக்கலாம். இது உங்கள் பூந்தளிர்.
2: பாப்பா வணக்கம்.
3: வணக்கம்.
2: அழகா பேசுறீங்களே, உங்க பேர் என்ன
3: பாப்பா?
2: ஓகே, என்ன படிக்கிறீங்க?
3: எல்கேஜி படிக்கிறேன்.
2: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க தனுஷிகா?
3: டிவி ஸ்கூல்.
2: நெக்ஸ்ட் ஸ்கூல் போலையா நீங்க?
3: ஆமா.
2: ஏன், எனக்கு லீவா?
3: ஆமா. நீ ஒண்ணுமே பண்ணல.
2: காலையில இருந்து என்ன பண்ணீங்க இன்னைக்கு?
3: ஒண்ணுமே பண்ணல.
2: ஒண்ணுமே பண்ணலையா? எங்கயும் வெளியில போலையா? என்ன சாப்பிட்டீங்க?
3: சுண்டல் சாப்பிட்டோம்.
2: சுண்டல் சாப்பிட்டீங்களா? யார் சமைச்சாங்க?
3: ஆச்சி குடுத்தாங்க.
2: ஆச்சி குடுத்தாங்களா? ஆச்சி பேர் என்ன? இந்திராச்சியா? உங்களுக்கு ஆச்சி பிடிக்குமா தாத்தா பிடிக்குமா? மூணாவது ஆள் யாரு? அம்மாவா?
3: அம்மா. அப்பா?
2: அப்பாவும் சேர்த்து நாலு பேர் மொத்தம். என்ன?
3: அம்மா.
2: சூப்பர். பாப்பா இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? ரைம் சொல்றீங்களா? என்ன ரைம் சொல்ல
3: போறீங்க?
2: அடுத்து சூப்பர். இன்னொரு தடவை பாடி கேட்டுங்க. எங்களுக்கு சூப்பர் அழகா பாடுறீங்க. இன்னொரு தடவை பாடி கேட்டுங்க.
3: அதெல்லாம்
2: தெரியாதா? சரி சரி சரி சரி. ஓகே, இப்ப ரீசெண்டா எங்க போனீங்க? எந்த இடத்துக்கு
3: போனீங்க
2: நீங்க? தெரியுமா உங்களுக்கு? சூப்பர். உங்க வீட்டுல அண்ணன் தங்கச்சி வேற யாரும் இல்லையா? உங்க கூட
3: அண்ணன்
2: இருக்காரா? அண்ணன் என்ன படிக்கிறாரு? அவர் பேர் என்ன?
3: தங்கபாண்டி.
2: ஓகே, அண்ணன் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
3: பிடிக்கும்.
2: ரைட். ஓகே, உங்க ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன?
3: அஜியா.
2: சூப்பர் பாப்பா, ரொம்ப அருமையா பேசுறீங்க. என்ன ஆக போறீங்க படிச்சு நீங்க? என்ன ஆகுவீங்க? டாக்டர் ஆக போறீங்களா? சூப்பர் பாப்பா. ஓகே, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா பேசுறீங்க எங்க கூட. வாழ்த்துக்கள் பாப்பா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
1: வார்த்தைகளில் விவரிக்க முடியாத பேரழகு மழலைகளின் உலகம். இன்றைய பூந்தளிர் சோலையில் பூத்த மலர்களின் வாசம் உங்கள் இதயங்களை நிரப்பி இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பிஞ்சு மனங்களின் தூய்மையான அன்போடும் கள்ளமில்லா நினைவுகளோடும் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். குழந்தைகளை போற்றுவோம், அவர்களின் கனவுகளுக்கு சிறகு கொடுப்போம். மீண்டும் நாளை காலை 6:55 கேட்கலாம் பூந்தளிர் நிகழ்ச்சியில். உங்களோடு இணைந்திருந்தேன் நான் பிரகாஷ்ராஜ்.

உங்களை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் மீண்டும் ஒரு காலை வணக்கம் நேர்களே. இன்னும் பல அற்புதமான தகவல்களோட இனிமையான பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோட செண்பகவல்லி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: எங்கேயும் எப்போதும் சந்தோஷமா கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம்.

நேரம் 7:06. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்க கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்று வெளியான நாளேடுகளில் வந்துள்ள முக்கியமான செய்திகளின் தொகுப்பாக நாளேடுகளில் இன்று பாதுகாப்பு துறையில் சாதனை, உள்நாட்டு ஜெட் என்ஜின் கொண்ட முதல் ஆளில்லா விமான சோதனை வெற்றி, வடகிழக்கு பருவமழையை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, 11,000 கால்வாய் ஏரிகள் சீரமைப்பு, தமிழகத்தின் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் இன்று பணிகள் தொடங்குகின்றன, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கருங்குருவிக்கு உபதேசம் அளித்த சிவபெருமான், ஆவணி மூல திருவிழாவின் முதல் திருவிளையாடல் நடந்தது, மதுரை மாட்டுத்தாவணி மார்க்கெட்டில் வரத்து அதிகரிப்பால் மல்லிகை விலை குறைந்தது, கிலோ 400 விற்பனை. யுஜிசி நெட் தேர்வுக்கான உத்தேச விடை குறிப்புகள் வெளியீடு 18 வரை, ஆட்சேபனை தெரிவிக்கலாம் என தகவல். நாளேடுகளில் இன்று கேட்டோம், தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைஹி பூக்கள்.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்யை பூக்கள் கேட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போடு விளம்பரக்கூடிய கண்ணாடி மாளிகை இன்று காலை 11:02 ஒரு கடிதம் எழுதினேன் என்ற தலைப்போடு விளம்பர காத்திருக்கிறது. கடிதம் எழுதிய அனுபவம் நிறைய இருக்கும். யாருக்கெல்லாம் எப்போல்லாம் கடிதம் எழுதினீங்க, ஒரு கடிதம் முதல் கடிதம் எப்போ எழுதினீங்க அப்படின்றத சொல்ல வரலாம். 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களில் பெறலாம். இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை ஒரு கடிதம் எழுதினேன் தொடர்ந்து கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

எட்டத்தீக்கும் இசைப்பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள் கேட்டுட்டு இருக்கோம். அங்கங்க மழை பெய்யுது, அங்கங்க வெயில் பயங்கரமா இருக்கு, என்னப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கெங்க அப்படின்னா நம்ம மதுரையில் மழை வருது அப்படின்னா சந்தோஷம். அதைத் தொடர்ந்து ராமநாதபுரம், சிவகங்கை இந்த இடங்கள்லாம் இன்னைக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சென்னை வானிலை ஆய்வு மைய அறிக்கையின்படி தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தின் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுது. அதனால இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான மதுரை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களில் இடி மின்னல் பலத்த காற்றோட மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெளியில் கிளம்புறவங்க கண்டிப்பாக ரெயின் கோட்டு கூட இதெல்லாம் பாதுகாப்பாக எடுத்துட்டு போங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சிலருக்கு அப்படியே தொண்டையெல்லாம் கரகரப்பாக இருக்கும், இருந்ததுன்னா சுடுதண்ணியில் எப்போவுமே வந்து குடிங்க. ஜில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்குமே வெயிலுக்கு அப்படின்னு தோணும், இருந்தாலும் கவனமாக இருங்க. சில நேரங்களில் மழைகளில் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது சேஃப்டி. தொடர்ந்து கேட்கலாம் நேரம் 7:20 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பூக்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:25.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
4: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
5: அன்பர்களே, இன்று கருட பஞ்சமி, திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம். திருவாரூர் கும்பகோணம் சாலையிலே திருவாரூரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கண்ணமங்கையிலே இந்த கோவில் உள்ளது. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த தலம். பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் திருமணம் நடைபெற்ற கிருஷ்ணமங்கள க்ஷேத்திரம் இது. 108 திவ்ய தேசங்களிலே 27வது திவ்ய தேசம். விமானம், மண்டபம், ஆரண்யம், க்ஷேத்திரம், தீர்த்தம், 6 நகரம் ஆகிய 7 லக்ஷணங்களும் ஒருங்கே அமையப்பெற்றதினாலே இது சப்தாமிர்த க்ஷேத்திரம் எனப்படும். விமானம் உத்பலவதாக விமானம், மண்டபம் வேத மண்டபம், ஆரண்யம் கிருஷ்ணாரண்யம், க்ஷேத்திரம் கிருஷ்ணமங்கள க்ஷேத்திரம், தீர்த்தம் தர்சன புஷ்கரணி, 6 வெட்டாறு நகரம்,

0: கண்ணமங்கை. மகாலட்சுமி திருமாலை மணக்க இங்குள்ள தர்சன புஷ்கரணியை அடைந்து தவம் மேற்கொண்டார். தவத்தை மெச்சிய திருமால் காட்சி தந்தார். பின்னர் தேவர்கள் முனிவர்கள் ஒன்று கூடி திருமால் மகாலட்சுமி திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். தனது பட்ட மகிழ்ச்சியாக தர்சன புஷ்கரணி நீரால் அபிஷேகம் செய்து வைத்தார் திருமால். அதனால் தாயார் அபிஷேகவல்லி எனப்பெற்றார். எனவே இப்பகுதி லக்ஷ்மி வனம் எனப்பெற்றது. இங்குள்ள தர்சன புஷ்கரணியை சிவன் பிரம்மன் முருகன் விநாயகர் ஆகியோர் நாலு திசைகளிலும் காத்து வருகிறார்கள். இந்த கோவில் நான்கு சுற்றுக்களை கொண்டது. முதல் கோபுரமான மொட்டை கோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் பலிபீடம் கொடிமர தரிசனம் செய்யலாம். இடப்புறம் ஆழ்வார்களும் வலப்புறம் மணவாள மாமுனிகளும் சன்னதி கொண்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து ராஜகோபுரம் கடந்தால் செண்பக பிரகாரம் எனப்படும் முதல் பிரகாரம். இதில் வடப்புறத்தில் திருக்கண்ணமங்கை ஆண்டான் திருவரசும் தலவிருஷம் மகிழமரமும் இங்கு உள்ளது. இரண்டாவது ராஜகோபுரம் கடந்தால் கருடாழ்வார் சன்னதி. இவர் மிகவும் பிரசித்தி பெற்றவர். இவரை வழிபட்டால் கைமேல் பலன் கிடைக்கும். நின்ற கோலத்தில் சங்கு சக்கரம் தரித்தவாறு காட்சி தருகிறார். இவருக்கு 9 கஜம் கட்டம் போட்ட கருப்பு நூல் கலக்காத புடவையை சாற்றுகிறார்கள். நாள்தோறும் பிரார்த்தனை திருமஞ்சனம் நடைபெறுகிறது. திருவந்திக்காப்பு மண்டபத்தின் மேல்புறத்திலே இரு பக்கங்களிலும் கருடன் உள்ளார். தாயார் சன்னதியில் அபிஷேகவல்லி நாச்சியார் வீற்றிருந்த கோலத்திலே உள்ளார். தெற்கு வடக்கு சுவர்களில் சாளரத்தில் தேங்கூடு உள்ளது. திருமால் திருமணத்தை காண வந்த தேவர்கள் இங்கு தேனியாக உள்ளார்கள் என்பது ஐதீகம். ஆண்டாளுக்கு தனி சன்னதி உள்ளது. கருவறையில் பெருமாள் 16 அடி உயரத்தில் நின்ற கோலத்திலே ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சி தருகிறார். சித்திரை பெருந்திருவிழா, வைகாசி வசந்த விழா, ஆஷாட ஏகாதசி, ஜேஷ்டாபிஷேகம், ஸ்ரீ ஜெயந்தி, நவராத்திரி, தேசிகர் விழா 10 நாள், ஐப்பசி திருப்பவித்ரோத்சவம், மார்கழி வைபவங்கள், பங்குனி திருக்கல்யாணம் போன்றவை இங்கு விழா நாட்கள். எல்லா நலன்களையும் அளிக்கும் திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள்வை கருடாழ்வாரையும் தரிசித்து நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை. வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

தாரி தத்தாம் தன தத்தாம் ஜோனு தத்தாங்கிறதுக்க தருகிறதுக்க கத்தி தருகிறதும் தித்தருகிறதும் தருகிறதும் ததிங்கிறதுக்க ததிங்கிறதுக்க தகுதிக்கு ததிங்கிறதுக்க தா தாங்கிறதுக்க தருகிறதுக்க தத்தி இங்கே நத்தும் தா

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

எங்கேயும் எப்போதும் சந்தோஷமா கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைஹி பூக்கள் நேரம் 7:36. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடல்கள் பிடிக்கும். அதுவும் இப்ப இருக்கிறவங்களுக்கு புது பாடல் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா தனியே சுகம். சரி, அந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடித்த புத்தம் புது பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியாக 8:00 பாட்டு வேணுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாறுபட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வருது. இன்னைக்கு யாருப்பா அப்படின்னு கேக்குறீங்களா? யாரு மண்டே திங்கட்கிழமை அப்படின்னாலே யாரு, மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலோடு வலம் வர காத்திருக்கிறது. நேத்தும் மதுரை மாவட்ட நேயர்கள் நேத்து லைனே கிடைக்கல, இன்னைக்கு எப்படியா

காதை பிடிச்சி பாட்டை கேட்டுருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்காக காத்துட்டே இருப்பீங்க. 8:02 காத்திருங்க, உங்களுக்காகவே பாட்டு வேணுமா? 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களில் பெறலாம்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் ஹீப்பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:43. இன்று இரவு 8:30 அறிவியல் மின்னல் சிந்திக்க வைக்கும் சிலந்திகள். மதுரை திருவேடகம் விவேகானந்தா கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வைகை பூக்கள்.

நிறமேலு மணி 48 நிமிடம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைஹி பூக்க கேட்டுட்டு இருக்கோம். இனி அடுத்ததாக வேலைவாய்ப்பு செய்திகள். இந்திய ரயில்வே கீழ் செயல்படும் ரயில்டெல் நிறுவனத்தின் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இன்ஜினியரிங் பிரிவில் மொத்த காலி பணியிடங்கள் 40. கல்வி தொகுதி டிப்ளமோ அல்லது பிஇ அல்லது பிடெக் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 27 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 27/8/2026, அதாவது இந்த மாதம் 27ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள். மேலும் முழுமையான தகவல் பெற railtelindia.com என்ற இணையத்தை இணைக்கவும். மீண்டும் உங்களுக்காக railtelindia.com என்ற இணையத்தை பார்க்கவும். வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி.

வணக்கம், நான் சிங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

பிரேபா ஷோ பைகி பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:54 நிறைவான பாடல் அரண் படத்திற்காக இந்த பாடலோடு பல தகவல்களும் பாடல்களும் கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றி கூறி பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வைகை பூக்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவள்ளி.

0: பத்தொன்பது செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழகத்தில் தாவே காட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்காரவடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:03. எட்டு திக்கும் இசை பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மனசுக்கு பிடித்த புத்தம் புது பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி. புத்தம்புது பாடல்கள் கேட்டு ரசிக்க காத்துட்டே இருக்காங்க. இன்னைக்கு மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக 04452 மதுரையின் முன்னணைப்போடு 25 30 170 25 30 170 என்ற எண்களில் வரலாம். வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
2: வணக்கம். மதுரை விஸ்வநாதபுரம் ராஜேஷ்.
1: ராஜேஷ் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: படம் மரகத நாணயம், பாடல் நீ கவிதை.
1: பாடல் கேட்டுடலாமா?
2: நன்றி மேடம்.
1: நன்றி உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: நேரம் 8 மணி 8 நிமிடம். மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்மா. காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: சுந்தரபாண்டி பேசுறேம்மா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பராசக்தி படத்துல ஒரு நல்ல பாட்டா போதும்.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் பராசக்தி படத்திற்காக.

0: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவுக்கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
2: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610449.
4: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
5: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். 8:14 நிமிடத்தில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: ஏ மல்லபுரத்துல இருந்து தேவதாஸ்.
5: தேவதாஸ், சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
6: இது பைசன்ல இருந்து என் சாங்னா போடுங்க மேடம்.
5: சரி, பைசன்ல இருந்து உங்களுக்கான பாடல், விருப்ப பாடல்.

0: நேரம் 8:19 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா. கப்பலூர் முனிசாமி பேசுறேம்மா. அந்த சின்னமச்சாம் பாட்டுங்கிற பாடுங்கம்மா.
0: சரி, பாடல் உங்களுக்காக கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 8:24 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வீணமாக கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரையில இருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு ஜெகமே தந்திரம் படத்துல ரக்கிதா ரக்கிதா ரக்கிதாரா அந்த பாட்டு போடுறோம்.
0: ரக்கிதா ரக்கிதா ரக்கிதாதான் பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றி
0: நன்றி. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 8:29 எஃப் எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், முத்துக்கண்ணன் பேங்க் நாராயணபுரம் மதுரை. மேடம்
1: சொல்லுங்க, முத்துக்கண்ணன் என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: எனக்கு வந்து தங்கலால் படத்துல வந்து மினிக்கி மினிக்கி அந்த பாட்டு கொடுத்துருங்க. நன்றி.
1: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: 8:33 வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரை மணிமாறன் கடைசி நந்தல் யானமலை புதுப்பட்டி.
0: கண்டிப்பா காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம், எல்லா வணக்கமும் சொல்லிடலாம். என்ன பாட கேட்க போறீங்க?
1: நன்றி மேடம்.
0: நன்றி உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

8:37 மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டு இருக்கோம். பாட்டு வீருமா நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம்.

உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0

0: 0552 25 30 410.
1: ஹாய், நான் உங்க இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட சேர்ந்து நானும் கேட்கிறேன்.

பாட்டு வீடுமா கேட்டுட்டு இருக்கோம். 8:38 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகையின் தலைப்பு ஒரு கடிதம் எழுதினேன். உங்களோட அனுபவங்களை சொல்ல வரலாம். 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 என்ற எண்களில் இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் பிடித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, MBA ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ். படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
1: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.
3: 8:44 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய நிறைவான நேயர், வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் மேடம். மதுரை மாவட்டம் வேலூர் தாலுகா தும்பைப்பட்டி, பேரு சண்முகம்.
3: சண்முகம், சொல்லுங்க, என்ன பாட கேட்க போறீங்க?
4: பாட்டு ரஜினிகாந்த் பாட்டு போடுங்க, ரஜினி படம்.
3: ரஜினி கண்டிப்பா. அதுல இருந்து பேட்டை படத்துல இருந்து ஒரு பாடல் உங்களுக்காக.

0: மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து சென்றது. இன்றைய பாட்டு வேணுமா பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில பாடல் கேட்டு ரசித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். செண்பகொள்ளி, நன்றி நேர்களே. நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு ஆள் இருந்தான், அவனால் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியல. அதனால் என்ன பண்ணால், ஒரு நாள் மெதுவாக எழுந்திரிச்சான், வீட்டை திறந்து வெளியில் வந்துட்டான். மனைவி, ஒரு மகன், இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயிட்டான். அந்த பிள்ளைக்கு அப்பா பேரில் ரொம்ப பாசம், அதனால் தந்தையின் பிரிவை அவனால் தாங்கிக்க முடியல. ஏங்கி ஏங்கி ஒரு நாள் அவன் செத்து போட்டான். வீட்டை விட்டு வெளியில் போன அப்பா என்னென்னவோ பண்ணி கொஞ்சம் பணம் சம்பாதிச்சான். பணம் சம்பாதித்த உடனே வீட்டுக்கு திரும்பலாம்ங்கிற நினப்பு வந்தது. பணத்தோடு தன்னுடைய கிராமத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறான். வழியில் மழை பிடிச்சிக்கிட்டுது, கடுமையான மழை. அதனால் என்ன பண்ணால், அங்கேருந்து ஒரு சத்திரத்தில் தங்கினான். ராத்திரி தூக்கத்தில் ஒரு கனவு, அந்த கனவில் அவன் ஒரு பெரிய ராஜா, தங்க சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறான். சுற்றி ஏராளமான சேவகர்கள், என்ன வேணும்னாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த ராஜாவுக்கு 6 குமாரர்கள், எல்லாருமே இளவரசர் கோலத்தில் ஆடம்பரமாக இருக்கிறாங்க, ஆனந்தமாக இருக்கிறாங்க. அருமையான கனவு, எந்த கவலையும் இல்லாமல் இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். இந்த சமயத்தில் திடீர்னு ஒரு பெரிய இடி முழக்கம், இவன் முழிச்சுக்கிட்டான், கனவு கலைஞ்சிட்டுது. கண்ணை திறந்து பார்க்குறான், ஒன்றையும் காணும். ஐயோ என்ன இது, இதுவரைக்கும் நான் படுத்திருந்த ஹம்ச தூளிகா மஞ்சள் எங்கே போச்சு, நான் பெரிய மகாராஜாவாக இருந்தேனே, அந்த பதவி எங்கே போச்சு, எனக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்த பணியாளர்கள்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு யோசனை பண்ணான். பக்கத்தில் இருந்தவங்கள விசாரித்தான். அவங்க படுக்கையிலேருந்து எழுந்திரிச்சு உக்காந்து ஏதாவது கனவு கண்டிருப்ப அப்படின்னாங்க. எல்லாம் கனவுன்னு புரிஞ்சதும் அவனுக்கு ஏமாத்தமாக போயிட்டுது. 6 அரச குமாரர்களையும் காணாமே அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு ரொம்ப வருத்தம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்சான், வீட்டுக்கு போய் சேர்ந்தான். இவனை பார்த்ததும் மனைவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி, அதே நேரம் மகனை நினச்சி அழுகை. எங்கே நம்ம பிள்ளைன்னு கேட்டான் இவன், உங்கள் பிரிவு தாங்காமல் இறந்து போட்டான்னாங்க. அதை கேட்டதும் இவனுக்கு அழுகை வரல, அப்படியே சிலை மாதிரி நின்னான். மனைவிக்கு இது வியப்பாக இருந்தது. என்னங்க இது, நம்ம பிள்ளை பேரில் எவ்வளோ அன்பு வச்சுருந்தீங்க, பாசம் வச்சுருந்தீங்க, இப்படி நிற்கிறீங்களே, அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா. அதுக்கு இவன் சொல்கிறான், நேற்று ராத்திரி நான் ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தேன், அங்கே ஒரு பெரிய கனவு கண்டேன். அந்த கனவில் நான் ஒரு அரசன், ஹம்சதூளிகா மஞ்சத்தில் படுத்திருக்கிறேன். என்னை சுற்றி ஏகப்பட்ட பணியாளர்கள், அங்கே எனக்கு 6 குமாரர்கள். கண் விழித்து பார்க்குறப்போ அவங்க யாருமே இல்லை. இப்போ நான் கனவில் வந்து போனால் அந்த 6 குமாரர்களுக்காக அழறதா, இல்லை இங்கே வந்து போனால் இந்த ஒரு மகனுக்காக அழறதா? அவங்க கனவில் வந்த குமாரர்கள், இவன்

0: விழிப்பு நிலையில் வந்த குமாரன். விழிப்பு நிலையில் கனவு கிடையாது, கனவில் விழிப்பு நிலை கிடையாது. ஆனால் அந்த ரெண்டுலேயும் நான் இருக்கிறேன். அப்படின்னா நான் வந்து ஆம்னி பிரசன்ட், மற்றதெல்லாம் நகரும் மேகங்கள். இந்த உண்மையை ஒரு பெரியவர் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை நமக்கு ஒரு ஆனந்தந்தான். ஆனால் நம்மளில் பல பேர் இந்த உண்மையை சரியாக புரிஞ்சுக்கிறதில்ல. நீங்கள்லாம் கனவையே வந்து வாழ்க்கையாக நினைக்கிறவங்க அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்கிறார் நம்மளை பார்த்து. ஒருத்தனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, டாக்டர்கிட்ட போனான், மருந்து சாப்பிட்டான். கொஞ்ச நாள் கழித்து டாக்டர் கேட்டார், ஏன்ப்பா என்கிட்ட வைத்தியம் பண்ணிக்கிட்டே இப்போ எப்படி இருக்குது, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதா அப்படின்னார். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க அப்படின்னா அவன். எப்படின்னு கேட்டார். முன்னாடிலாம் தூக்கத்தில் 10 அடி தூரம் நடப்பேன், இப்போலாம் 100 அடி தூரம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னானா.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ,
0: இங்கே உட்கார, நீ நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன் பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிகிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக.
5: சுருக்கம்
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைகளுக்கான மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்காரவடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மார்னிங், ஹாப்பியான மண்டே மார்னிங் நேர்களே. நேரம் காலை 9:03 ஆகிட்டு இருக்க இந்த நேரத்துல மோட்டிவேஷனோட இந்த மண்டே மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி இந்த வாரத்தை பலவித புது இலக்குகளோடையும் கனவுகளோடையும் எதிர்கொள்ள காத்துட்டு இருக்க இந்த நேரத்துல உங்களுக்கு மேலும் எனர்ஜி தர மாதிரி சாங்ஸ், பல இன்ஃபர்மேட்டிவான ஃபேக்ட்ஸ் தர காத்துட்டே இருக்கு. டிராப் டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.
1: Hey, you are my love. You are my destiny.

விஜய் பிரகாஷ் மற்றும் சைந்தவியோட குரல்ல ஒரு பாடல் கேட்டு நேரம் 9:08 கேட்டு இருக்கீங்க. டிராட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில தினம் தினம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் பகுதியில பல்வேறு திட்டங்கள் குறித்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம எந்த நலத்திட்டத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தார்த்தி ஆபா பழங்குடியினர் கிராம முன்னேற்ற இயக்கம், அதாவது தார்த்தி ஆபா ஜன்ஜாத்தியா கிராம் உத்தர்ஷ் அபியா ஸ்கீம் பத்தின இன்ஃபர்மேஷன் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, 2024 ஆண்டுல அக்டோபர் 2 ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருக்க ஹசாரிபாக்ன்ற இடத்துல மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால துவங்கப்பட்டுச்சுங்க. இந்த திட்டம் மத்திய பழங்குடியினர் விவகார அமைச்சகத்தின் கீழே இயங்குதுங்க. அதையே இந்த திட்டத்துக்கு தார்த்தி ஆபா திட்டம்னு பேர் வச்சாங்கன்னு கேக்குறீங்களா? பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரரான பகவான் பிர்சா முண்டா அவர்களின் நினைவா தாங்க இந்த திட்டத்துக்கு இந்த பேரை வச்சாங்க. சரி, அப்ப அவர் பேரே வச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழங்குடியினர் மக்கள் அவரை அன்பா தார்த்தி ஆபா அப்படின்னா பூமியின் தந்தைன்னு அழைச்சாங்கங்க. அதனாலதான் இந்த திட்டத்துக்கு தார்த்தி ஆபா திட்டம்னு பேர் வச்சாங்க. இந்த திட்டத்தின் மூலமா இந்தியாவில் இருக்கிற 30 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்ல இருக்க 63,843 கிராமங்கள்ல இருக்க 5 கோடிக்கும் அதிகமான பழங்குடியின மக்கள் பயன்பெற்று வராங்கங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு என்னென்னு கேட்டீங்கன்னா, பழங்குடியின மக்களுக்கு ஒருங்கிணைந்த அணுகுமுறை, அடிப்படை வசதிகளான வீடு, குடிநீர் மற்றும் உட்கட்டப்பு வசதிகளை வழங்குறது தாங்க. அப்படியே அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுங்க. இதுவரைக்கும் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் பகுதியில தார்த்தி ஆபா பழங்குடியினர் கிராம முன்னேற்ற இயக்கம் பத்தின தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தடுத்து பல சூப்பரான இன்ஃபர்மேஷன் நிகழ்ச்சியில காத்துட்டே இருக்கு. அதற்கு முன்னாடி பாடல் கேட்டுடுவாங்க. பர்மா படத்துல இருந்து நேரம் 9:11.

0: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
0: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.
2: இந்தியா விண்வெளி துறையில பலவேறு சாதனைகளை புரிஞ்சிட்டு இருக்காங்க. நிலவுக்கு லேண்டர் அனுப்பியாச்சு, சூரியனை ஆராய்ச்சி பண்ணவும் ராக்கெட் அனுப்பியாச்சு. அடுத்து என்ன, மனுஷனை விண்வெளிக்கு அனுப்புற திட்டத்தை தாங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. ககன்யான் திட்டமான அந்த திட்டத்தை பத்தி நிறைய நம்ம தெரிஞ்சிருப்போம் இதுவரைக்கும் டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நிறமலை நிகழ்ச்சியிலேயே. இப்போ அந்த திட்டத்துல ஒரு முக்கிய மைல் ஸ்டோனை நமது விஞ்ஞானிகள் எட்டியிருக்காங்க. அதாவது அந்த ககன்யான் ராக்கெட் இருக்கு இல்லையா, அந்த திட்டத்துல முக்கிய திரவ இன்ஜின் மற்றும் பாராசூட் சோதனைகளை விஞ்ஞானிகள் வெற்றிகரமா நிறைவேற்றிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரமே இந்தியா சார்பா விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பப்படுவாங்கன்ற இன்ஃபர்மேஷனோட நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ல டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நிறமல்ல நிகழ்ச்சியில தரப்புரிய அடுத்த பாடல் கண்டெய்ன் படத்துல இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: குட்டியோண்டு கண்ணு, பெரிய உருவம், விசிறி போல ஒரு காது, ஷார்ப்பா நீளமான தந்தம், அப்படியே நீளமான ஒரு தும்பிக்க, இதெல்லாம் சொன்னோனவே தெரிஞ்சிருக்கும். அடுத்ததான் நான் எதை பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன்னு கேட்டுருக்கீங்க. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நிறமில்லை. ஆமாங்க, அடுத்த இன்ஃபர்மேஷனா யானையை பத்தி தாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறோம். யானையோட தும்பிக்கன்றது அதோட மூக்கும் மேல் உதடும் சேர்ந்த அமைப்பா தாங்க இருக்குது. அதுல எலும்புகள் எதுவுமே கிடையாது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிட்ட ஸ்வாயிங் ஸ்வாயிங்னு ஆடிட்டே இருக்கும். அதுல சுமார் 40,000 தனித்தனி தசைநார்கள் இருக்குதாங்க. இதனால அந்த தும்பிக்கைய வச்சு அந்த யானையால பெரிய மரக்கிளைய தூக்கவும் முடியுது. அதே சமயம் தரையில சிந்தி கிடக்கிற குட்டி குட்டி அரிசி மணியையும் துல்லியமா எடுக்க முடியுதுங்க. கேட்ட இன்ஃபர்மேஷனோட அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. விஜய் பிரகாஷ் மற்றும் மேகாவோட குரல்ல மேகா திரைப்படத்திலிருந்து.

வீட்டுல இருந்து எல்லாரும் பரபரப்பா ஸ்கூல் ஆஃபீஸ் காலேஜ்னு கிளம்பிட்டு இருக்க இந்த நேரத்துல பைக்ல போறவங்க மறக்காம ஹெல்மெட் எடுத்துக்கோங்க, அதே நேரம் கார்ல போறவங்க மறக்காம சீட் பெல்ட்டும் போட்டுட்டு போங்க. இதோட சேர்த்து நிறைய பேர் கையில கூலிங் கிளாஸும் எடுத்துட்டு போவீங்க இல்லையா? அந்த கூலிங் கிளாஸ் பாத்தீங்கன்னா அடுத்ததா இன்ஃபர்மேஷன் கேட்டுடலாமா? கண்ணுக்கு குளிர்ச்சி அளிக்கும், வெயில இருந்து பாதுகாக்கும் அழியப்படுற கூலிங் கிளாஸ்ல போலரைஸ் கிளாஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போங்க. இந்த போலரைஸ் கிளாஸ் வந்து புற ஊதிய கதிர்கள் கிட்ட இருந்து நம்ம கண்ணை பாதுகாக்கும் பலர் தவறா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த போலரைசேஷன் கண் கூச்சத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும்தாங்க கண்ணாடியில போடுறாங்க. அது என்னைக்குமே அல்ட்ரா வயலட் ரேஸ் என்று அழைக்கப்படக்கூடிய புற ஊதா கதிர்கள் கிட்ட நம்ம கண்ணுக்கு பாதுகாப்பு தராது. கண்ணுக்கு பாதுகாப்பு வேணும்னா யூவி ப்ரொடெக்டட் கிளாஸஸ் இருக்கு, அதை வாங்கி தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். கேட்ட இன்ஃபர்மேஷனோட பாடல் கேட்டுடலாம், ஒஸ்தி படத்துல இருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் காலையில 9:37 ஆகிட்டு இருக்க இந்த நேரத்துல கேட்டு இருக்கோம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கார் அப்படின்னு சொன்னோடனே பலருக்கு ஞாபகம் வருது வீலு, அதோட நீண்ட உருவம். அது இல்லாம மேஜரா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஞாபகம் வருதுன்னா அந்த ஸ்டியரிங் வீல் தாங்க. அடுத்த இன்ஃபர்மேஷனா ஸ்டியரிங் வீல் பத்தி தான் நம்ம தகவல் தெரிஞ்சுக்க போறோம். 1890களில் தயாரிக்கப்பட்ட துவக்க கால கார்களை திருப்புவதற்கு ஸ்டியரிங் வீல்ன்றது கிடையாதுங்க. சரி, அப்ப அதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பதிலா டில்லர் எனப்படும் நெம்புகோல் அல்லது ஹேண்டில்களை தாங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ ஸ்டியரிங் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1894 தான் முதல் முறையாக இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க வட்ட வடிவு ஸ்டியரிங் ஆனது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குங்க. கேட்ட இன்ஃபர்மேஷனோட பாடல் கேட்டுடுவாங்க. தோழா படத்துலேருந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை.

சூப்பர் வைபான சாங்ஸ் கூடவே இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ட்ரை டைம் பீச் காத்திருக்க நிறமலா நிகழ்ச்சியில. 1908 நியூயார்க்கை சேர்ந்த தாமஸ் சல்லிவன் என்ற வணிகர் தான் வாடிக்கையாளர்களுக்கு தேயிலை மாதிரிகளை சேகரித்து பட்டு பைகளில் போட்டு அனுப்பினாருங்க. அந்த வாடிக்கையாளர்கள் பையை பிரித்து தேநிலையை எடுப்பதற்கு பதிலாக அந்த பையோடு சேர்த்து வெந்நீரில் போட்டு அந்த டீயை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படிதான் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க டீ பேக் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டுச்சுங்க. 9:43 கேட்டுருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வந்துட்டே இருக்கு பாடல் வந்தான் வென்றான் திரைப்படத்துல இருந்து.

0: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் பிடித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
0: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர் கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 86104-12049.
2: இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்குங்க. தினம் தினம் கண்ணாடி மாளிகையில பலவேறு தலைப்புகள்ல பேசிட்டே இருக்கும். இன்றைக்கு திங்கட்கிழமை என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்ற தலைப்புல தாங்க பேச போறோம். நீங்கள் எழுதிய முதல் கடிதமாகட்டும், இல்லை யார்கிட்ட இருந்தோ உங்களுக்கு வந்த கடிதமாகட்டும், இந்த மாதிரி கடிதமும் உங்களுக்குமான தொடர்பு, கடிதம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தின மாற்றங்கள், சுவாரஸ்யங்கள், இதை பற்றிலாம் பேசணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 04-52 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு 25-30-170 மற்றும் 25-30-171 ஆகிய எண்களில். இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு, ஒரு கடிதம் எழுதினேன்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி July 17-17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். அதனைத் தொடர்ந்து காலை பத்து முப்பதுக்கு ஒரு பாட பாடல்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு புத்தம் புது திரைப்படமான வித் லவ் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்க போறாங்க. இப்ப நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்கு தேவ் திரைப்படத்திலிருந்து.

இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கூடவே டிரைவர் என்ஜாய் பண்ற மாதிரி சூப்பரான சாங்ஸ்னு கேட்ட ரசிச்சோம். டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நிரமலாய். இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்ட சாங்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க ரசிக்கும்படியா இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்ததா 10:30 மணிக்கு ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில வித் லவ் திரைப்பட பாடல்களோட நான் வந்துட்டே இருக்கேன். சோ அதுவரை ஸ்டே டியூன். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் வந்துட்டே இருக்கு ரௌத்ரம் படத்துல இருந்து.

0: நீங்கள் இணைந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை மீண்டும் கூடியுள்ளது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைகளுக்கான மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்கியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதற்கான பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. கேலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 10:02.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்க இருப்பது விருந்தினர் விருப்பம். இன்னைக்கு விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில நேயர் ஒருவர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: எனது பெயர் கே மணிகண்டன். நான் மதுரை ரயில்வே பள்ளியில ஆசிரியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஊர் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் சித்தூர்னு ஒரு கிராமம். நான் படிச்சது எல்லாமே வந்து விருதுநகர்ல இருக்கக்கூடிய காமராஜர் அவர்களால் உருவாக்கப்பட்ட பள்ளி, காமராஜர் அவர்கள் படிச்ச பள்ளி அப்படின்ற பெருமை உடையது. அங்கதான் என்னுடைய பள்ளி படிப்பெல்லாம் நான் முடிச்சேன். அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் ஆசிரியர் பயிற்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரயில்வேல ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எழுதி ஆசிரியராக பணிக்கு சேர்ந்தேன். இதோட என்னுடைய 40வது வயசுல 20 ஆண்டுகள் கல்வி பணியில இருந்திருக்கேன்.
0: முதல் முதலா ஆசிரியரா ஆகணும்னு உங்களுக்கு எப்ப தோணுச்சு?
1: முதன் முதலா ஆசிரியரானு எப்ப தோணுச்சு அப்படின்னா, 12வது வகுப்புல நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருந்தேன் பள்ளிக்கூடத்திலேயே. என்னுடைய அப்பாவிற்கு வந்து என்னை ஆசிரியராக்கணுன்ற ஆசை இருந்தது. இதுதான் அனைவராலும் மதிக்கக்கூடிய ஒரு பணி. நிறைய பணிகள் இருந்தாலும் ஆசிரியர் பணி அப்படின்றது வந்து சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒரு பணி. அவருடைய கருத்துப்படி என்னன்னா, ஒருத்தர் சொல்லி கொடுக்கறத இன்னொருத்தர் கேட்கறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அப்போ நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குற பணி வந்து ஆசிரியர் பணி தான். நீ அந்த சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது உன்னுடைய கருத்துக்களை முழுமையாக பசங்களுக்கு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது தான் என்னுடைய பையன் செய்யணும் அப்படின்னு என்னுடைய அப்பாவோட ஆசையாக தான் இருந்தது. எனக்கு அந்த வயசில் பெரிய

0: ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கணும்னா அதுக்கான தகுதின்னா என்ன நினைக்கிறீங்க?
1: நல்ல ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னா, ஆசிரியர்கள் எப்போதுமே என்ன சொல்கிறாங்களோ அதை முதல்ல அவங்க செய்யணும். மற்ற பணிகளில் கூட இதிலிருந்து விதிவிலக்குகள் இருக்கலாம். ஆசிரியருடைய கல்வி தகுதியை விட ஆசிரியருடைய பண்பு நலன்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு காந்தியடிகள் சொன்னதாக எனக்கு நினைவு. அதை நானும் ஒத்துக்கிறேன். ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்றவர் தன்னுடைய துறை சார்ந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத காட்டிலும், ஒரு பையங்களுக்கு பிடித்தமான இல்லை மாணவர்கள் இப்படி தான் வரணும் அப்படின்ற ஒழுக்க கோட்பாடுகளில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கணும். ஸோ ஒழுக்கமுள்ள ஒரு மாணவன் எந்த துறையிலையாவது அவன்

0: பெரியாளா வந்துடுவோம். படிப்பு அப்படின்றது முதலில் ஒழுக்கத்தை கற்பிப்பது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஆசிரியரும் ஒழுக்கமானவராக அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவராக இருக்கணும். கல்வி தகுதியை விட ஒழுக்க கோட்பாடுகள் தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஒரு ஆசிரியர் மாணவர்கள்ட்டையும் ஒழுக்கத்தை அறுவடை பண்ண முடியும். ஒழுக்கத்தின் வாயிலாக மாணவர்கள் எப்படி இருந்தாலும் மதிப்பெண்களே கம்மியாக இருந்தால் கூட அவங்க எடுத்துருக்க எந்த துறையிலையும் மிகப்பெரிய உயரத்துக்கு வர முடியும்.
1: 20 வருஷமாக இந்த பணியில் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த 20 வருஷத்தில் இந்த ஆசிரியர் பணியில் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம்னா எதை சொல்லுவீங்க?
0: நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளுமே வந்து புதிய புதிய அனுபவங்கள் வந்துகிட்டே இருக்கும். மாணவர்கள் வேறு வேறு மாணவர்கள், ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு 500-600 மாணவர்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். ஒவ்வொரு மாணவனும் ஒரு புத்தகம் மாதிரி தான், அவன்றிருந்து நிறைய கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து எங்களுக்கு இருக்கும். இதில் மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா என்னென்னா, இப்போ நாங்கள் ஆசிரியராக இருப்போம், ஒரு பாடத்தை நடத்திட்டு இருக்கோம், பசங்க வந்து அடிக்கடி இன்டர்வல் கேட்பாங்க. பள்ளிக்கூடத்தில் 2 பாடவேளைக்கு 1 முறை இன்டர்வல் இருக்கும். ஆனாலும் நம்ம பாடம் நடத்திட்டு இருக்கும் போதே வந்து இன்டர்வல் கேட்பாங்க. வகுப்புக்கு இடையூறாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து வேண்டாம், பெல் அடிச்சதுக்கப்புறம் போ அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போது ஒரு மாணவி கேட்டா, சார் இன்டர்வல் போனோம் அப்படின்னு. நான் சின்சியராக எழுதி போட்டுட்ருக்கேன், இந்த பசங்க எப்பவுமே இப்படி தான் ஏதாவது இடையூறு பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்றதுனால இல்லை உன்னை அனுப்ப முடியாது, பெல் அடிக்கட்டும் அதுக்கப்புறம் போ அப்படின்னு சொன்னேன். அந்த மாணவி சொன்னால், எனக்கு இன்டர்வல் வருது அப்படின்றது எனக்கு தானே தெரியும், உங்களால் எப்படி உணர முடியும், நான் வந்து வெறுமனே சும்மா கேட்கல, எனக்கு உண்மையிலேயே இன்டர்வல் போகணுன்னு இருக்குது, அதனால் என்னை அனுமதிங்க அப்படின்னு கேட்டான். அப்போ தான் தோணுச்சு, ஓகே நம்ம மாணவர்களுடைய சைட்லேருந்தும் நம்ம யோசிக்கணும், நம்மளுடைய காரியம் முடியணும், நம்ம ஒரு போர்டில் எழுதி போட்டுட்ருக்கோம், பசங்கள்லாம் அமைதியாக எழுதணும் அப்படின்றது நம்மளுடைய நோக்கமாக இருக்குது, அது நல்ல நோக்கம்தான். ஆனால் உடல் உபாதை அப்படின்னு வரும்போது அவங்களுடைய ஃபீலிங்கை நம்மளால் உணர முடியாது இல்லையா. அந்த நிமிஷத்துலேருந்து நான் முடிவு பண்ணேன், பசங்க வந்து எப்போ இன்டர்வல் கேட்டாலும் நான் வந்து அனுப்பிடுறது அப்படின்னு. இதுதான் என்னால் இப்போ வரைக்குமே மறக்க முடியல. அப்போ நம்மளும் ஒரு குழந்தையாக மாறும்போது தான் ஒரு நல்ல ஆசிரியராகவே இருக்க முடியும் அப்படின்றது தான் நான் அந்த குழந்தைகிட்டிருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்.
1: அதாவது இப்போ மாணவர்கள்ட்டேருந்து நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி கற்றுக்கிட்ட விஷயம் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா?
0: மாணவர்கள்ட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. மாணவர்கள்ட்டேருந்து நிறைய கற்றுக்கலாம். ஒரு ஆசிரியர் அப்படின்றவர், நம்ம ஆசிரியர் பயிற்சி முடிச்சிட்டோம், கல்வியியல் பயிற்சி முடிச்சிட்டோம், ஒரு டிகிரி முடிச்சிட்டோம், ஸோ நம்ம வந்து இனிமேல் டீச் பண்ண தான் போகிறோம், கற்றுக் கொடுக்க தான் போகிறோம் அப்படின்ற எண்ணத்தோடையே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம ஒரு விஷயத்தை மாணவர்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்கிறத விட நம்ம செய்கிறது தான் மாணவர்கள் வந்து அப்படியே காப்பி அடிப்பாங்க. இப்போ நம்ம ஒழுங்காக ஐடி கார்டு போடு, ஒழுங்காக வந்து இன்ஷர்ட் பண்ணு, ஷூவை டெய்லி பாலிஷ் பண்ணி போட்டுவா, வரிசையில் போ, குப்பையை கீழே போடாத, இப்படிலாம் நம்ம தொடர்ந்து மாணவர்கள்ட்ட சொல்லிகிட்டே இருக்கோம் அவங்களுடைய ஒழுக்கத்தை வரைமுறைப்படுத்துறதுக்காக. ஆனால் அவங்கள்ட்ட இதை சொல்லிட்டு நம்ம அந்த காரியத்தை செய்யாமல், நம்மளுடைய ஐடி கார்டை நம்ம போடாமல், நம்ம இன்ஷர்ட் பண்ணாமல், நம்மளுடைய ஷூவை பாலிஷ் பண்ணாமல் நம்ம இருக்கும்போது, நாம் சொல்கிறது ஒன்று நம்ம செய்கிறது ஒன்றா இருக்கும்போது மாணவர்கள் அதை ஃபாலோ பண்ணுறதில்லை. நம்மளும் நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அதை நாமளும் செஞ்சோம் அப்படின்னா பசங்கள்ட்ட நம்ம இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவே வேண்டாம், அவங்களே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடறாங்க, அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க. அப்போ சொல்வதை காட்டிலும் செய்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் மாணவர்கள் எனக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம்.

0: இப்போ ஆசிரியரா இருக்கீங்க, மாணவர்களுக்கு கத்துக் கொடுக்குறீங்க, சரி. ஆனா நீங்க வந்து புதுசு புதுசா கத்துக்கிறீங்களா?
1: கண்டிப்பா. ஏன்னா தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை விட நமக்கு அப்புறம் வரக்கூடியவங்க நிறைய அறிவுடையவர்களா இருக்காங்க. இன்றைய அறிவியல் தொழில்நுட்பம் அதை வந்து சாத்தியமாக்கியிருக்கு. இப்போ கிளாஸ்ல போய் ஒரு பாடம் நடத்த போறோம் அப்படின்னா, நம்ம சும்மா ஒப்புக்கு போய் நின்று இந்த பாடத்தை ரீட் பண்ணு, இதுதான் கதை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்ப பையனுமே வந்து சோசியல் மீடியால இல்ல ஒரு நெட்ல போய் சர்ச் பண்ணாலே அந்த பாடம் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள், நிறைய தகவல்கள் வந்து அவனால தெரிஞ்சுக்க முடியுது. அதனை காட்டிலும் நம்ம ஒரு பங்கு அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது தான் வகுப்பறையில ஒரு அறிவார்ந்த விஷயத்தை வந்து நிகழ்த்த முடியும். அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லும் போது தான் மாணவர்களுக்கு ஆசிரியர் மேல ஒரு பிரமிப்பும் நம்பிக்கையும் வரும். சோ அதுக்காகவாது கண்டிப்பா ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் டெய்லி தன்னை அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கணும். இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் கேத்தாப்புல நம்மளும் நம்மளை அப்டேட் பண்றதுதான் ஒரு ஆசிரியருடைய முக்கியமான பணியா நான் கருதுறேன்.
0: இன்றைய காலகட்டத்தில் சோசியல் மீடியா மாணவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன?
1: சோசியல் மீடியா பற்றி நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, அனைவருடைய மனதிலும் இருக்கு. சோசியல் மீடியாவை தவிர்த்துட்டு நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னா, சோசியல் மீடியா அப்படின்றது ஒரு நெருப்பு போல. அப்போ நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது பொறுத்து தான் சோசியல் மீடியா. சோசியல் மீடியாவே மூழ்கி நம்மளுடைய அன்றாட பணிகளை செய்யாமல் அதிலேயே நம்ம பொழுதுபோக்குறோம், இல்லை அதுக்கு வந்து நம்ம அடிமையாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அது மிகவும் தவறானது. நம்மளுடைய வளர்ச்சிக்காக சோசியல் மீடியாவை நான் பயன்படுத்திக்குவேன்

0: அப்படின்ற ஒரு கட்டுப்பாடோட நம்ம சோசியல் மீடியா பயன்படுத்தும் போது அது ஒரு வரமா தான் நான் பாக்குறேன். சோசியல் மீடியா மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று.
1: இன்றைய காலகட்டத்தில் வந்து இப்ப மாணவர்களோட நம்ம நண்பரா இருக்கலாமா இல்ல இடைவேடி விட்டு தான் இருக்கணுமா?
0: இது ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு குவெஸ்டின். நான் எப்பவுமே என்னோட வகுப்பறையில சொல்றது உண்டு, மாணவர்கள் மாணவர்களாக இருங்கள். மாணவர்கள் தான் எதிர்கால இந்தியாவின் தலைவர்கள் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் மாணவர்களாக தான் இருக்கணும், ஆசிரியர் ஆசிரியராக தான் இருக்கணும். நம்ம 1 feet டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாணவனோட நம்ம தோல் மேல தோல் போட்டு பழகலாமா அப்படின்னா பழகலாம். அவனுக்கு தேவைப்படும் போது அவன் ரொம்ப டவுனா ஃபீல் பண்றான், ரொம்ப அப்செட்டா இருக்கான், அவனுக்கு உளவியலா ஒரு சில சிக்கல்கள் இருக்கு, இல்ல வீட்டு சூழல் வந்து அவனை படிக்க முடியாம பண்ணுது.

ஆனால் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாடம் நடத்துகிறோம் அப்படிங்கும்போது அவன்கிட்ட ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருந்தால் நம் மீதான மரியாதையும் அவனுக்கு இருக்கும், ஆசிரியர் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் அவன்கிட்ட இருக்கும், சார் தானே அப்படின்ற மாதிரி அவன் நம்மளை அட்வான்டேஜாக எடுத்துக்கிற சூழலை நம்ம உருவாக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எளிமையாக பழகக்கூடியவராக இருக்கணும் ஆசிரியர், ஆசிரியர் நண்பன் அப்படின்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சரின்னு நான் நினைக்கிறேன்.

0: இன்றைய காலகட்டத்தில் இப்போ படிப்பில் ஆர்வம் இல்லாத குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து எப்படி நீங்கள் ஊக்கப்படுத்துவீங்க?
1: இது வந்து கல்வி உளவியலாளர்கள் நிறைய பேர் வந்து இதை பற்றின ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணியிருக்காங்க. நாங்களும் ஆசிரியராக இருக்கிறவங்களும் அன்றாடம் சந்திக்கிற மாணவர்கள் மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே கல்வியில் நாட்டம் இருக்கிறது இல்லை, அது அவங்களுடைய சூழலாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய ஜெனட்டிக்கான விஷயமா கூட இருக்கலாம். ஒரு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப நல்லா இருப்பான், ஒரு ஓவியம் நல்லா வரைவான். கல்வி அப்படின்றது வெறுமனே புத்தகத்தில் படித்து பரிச்சு எழுதுறது மட்டும் இல்லை, அவனை ஓவராலாக டெவலப் பண்ணுறது தான் கல்வி. ஒரு சிலருக்கு ஒரு சிலதில் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கலாம், அப்போ படித்தாதான் முன்னேற முடியும் அப்படின்ற எண்ணத்தை அவன் மனசில் விதைக்க வேண்டியது ஆசிரியரோட கடமை. இருந்தாலும் அவனுக்கு வேறு துறைகளில் தான் ஆர்வம் இருக்கு. புத்தகத்தில் படிக்கிறத காட்டிலும் ஒரு ஓவியம் வரைகிறதுலோ, ஒரு இசையிலேயோ, இல்லை வேற ஏதாவது ஒரு புதியதான விஷயங்களை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுலையோ அவனுக்கு ஆர்வம் இருக்குன்னா அந்த தனித்திறமைகளை கண்டறிய வேண்டியது ஆசிரியரோட பொறுப்பு. அப்போ ஆசிரியர் 50 பேருக்கு பாடம் எடுக்கிறார் அப்படின்னா 50 பேரையுமே அவர் ஒன்றாக கருத வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தரும் வேற வேற ஐக்கியூ லெவலில் இருப்பாங்க, வேற வேற குடும்ப சூழலில் இருப்பாங்க, வேற வேற மனப்போராட்டங்களோடு இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பையனையுமே கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தனையுமே தனிப்பட்ட முறையில் அவனுடைய குடும்ப சூழல் என்ன, அவனுடைய ஆர்வம் என்ன, அவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்றதெல்லாம் ஒரு ஆசிரியர் வந்து தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா அவனுக்கு எந்ததில் ஆர்வம் அதிகமோ அதை நோக்கி அவனை வந்து நம்ம வழிகாட்டலாம். அதனால் கல்வின்றது புத்தக படிப்பு மட்டும் இல்லை, எந்த விஷயத்துலேயும் எந்த ஒரு துறையிலையும் அவன் கற்றுக்கிறான்னா அது கல்வி தான். அப்போ அவனுக்கு ஆர்வமுள்ள துறையில் அவனை மடைமாற்ற வேண்டியது தான் ஒரு ஆசிரியரோட கடமை. புத்தக படிப்பு இல்லைனாலும் முன்னேறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நாம் மாணவர்களுக்கு உணர வைக்கணும்.
0: இப்போ மாணவர்களோட ஆர்வம் முக்கியம் சொல்கிறீங்க இல்லையா, அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்க?
1: ஒரு ஆசிரியராக ரொம்ப முக்கியமாக நினைக்கிறதே வந்து ஒரு மாணவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். இப்போ நம்ம ஒரு செடி வளருது அப்படின்னா அந்த செடிக்கு நம்ம உரம் போடணுமா, இல்லை நீர் ஊற்றணுமா, இல்லை அந்த செடியோடைய சூழலாம் நல்லா இருக்குது நம்ம வந்து அதை பாதுகாத்தா போதும் வேலி மட்டும் போடலாமா அப்படின்னு நிறைய நிலைகள் இருக்கு இல்லையா. அதுபோல தான் மாணவர்கள், மாணவர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஆசிரியரோட பணி. மாணவருடைய தனித்திறமைகளை அடையாளப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க அதுல முன்னேறதுக்கான வாய்ப்புகளை ஆசிரியர் வந்து உருவாக்கிடலாம். இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறோம், போனோன்னே நமக்கு என்ன நோய், எதனால அந்த நோய் வந்தது அப்படின்னு டாக்டர் முதல்ல டயக்னோஸ் பண்ணுவார். டயக்னோஸ் பண்ணிட்டாலே பாதி மருத்துவம் முடிஞ்சிடும், சரியான மருந்தை அவரால் கொடுக்க முடியும். அதே போல ஒரு மாணவனை பத்தின விஷயங்களை ஆசிரியர் வந்து தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா அவனை வழி நடத்துறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா மாறிடும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் நிறைவு பெறுகிறது இன்றைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி. இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் படித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிடாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேட்டரிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
0: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர்கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். இந்த வருஷம் பிப்ரவரி 3 தேதி வெளிவந்த வித் லவ் திரைப்படத்தில இருந்தாங்க பாடல்கள் கேட்க போறோம். சௌந்தர்யா ரஜினிகாந்தோட தயாரிப்புல மதனோட இயக்கத்துல அபிஷன் ஜீவந்த் அனஸ்வரா ராஜனோட நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தாங்க வித் லவ். இந்த படத்தோட பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காரு ஷான் ரால்டன். பாடல்களை எழுதியிருக்காங்க மோகன் ராஜன், மதன் மற்றும் உமாதேவி ஆகியோர். இதோ முதல் பாடலாக கேட்டலாம் விஜய் நாராயணோட குரல்.

பாடல்கள் நிகழ்ச்சியில வித் லவ் திரைப்படத்துல இருந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கேட்க போற பாடலை பாடியிருக்காரு ஆதித்யா ஆர்கே. இதோ பாடல் வந்துட்டே இருக்கு 10:40 நிமிஷத்துல.

0: வருங்காலம் நமக்கு கேட்டரிங் பிடித்தால் வேலை வாய்ப்பு இருக்கு. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, எம்பிஏ ஹாஸ்பிட்டல்.

0: ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் 1 இயர் கேச்சிங் கோர்ஸ் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு.
1: ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், அழகர்கோவில் மெயின் ரோடு, அரும்பனூர் விளக்கு, மதுரை. தொடர்புக்கு 8610412049.
2: ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நான் கேட்டுட்டு இருக்கீங்க. 10:45 வித் லவ் திரைப்படத்திலிருந்து ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கோம். இந்த படம் ரெட் ஸ்ட்ரிங் தியரி, அதாவது சிவப்பு நூல் கோட்பாடுன்னு சீனா, ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளில் புராணங்கள்ல இருந்து நம்பப்படுற ஒரு விஷயத்தின் அடிப்படையாக கொண்டுதாங்க இயக்கப்பட்டிருக்கு. அது என்ன ரெட் ஸ்ட்ரிங் தியரி? பிறப்பிலேயே கடவுள் இரண்டு மனிதர்களோட சுண்டு விரல் அல்லது கணுக்கால ஒரு கண்ணுக்கு தெரியாத சிவப்பு நூலை கற்றாருன்னு நம்பப்படுது. அதாவது இந்த ரெண்டு பேருமே எதிர்காலத்துல டெஸ்டின் டு மீட் ஈச் அதர், அதாவது சந்திப்பாங்க, ஒருவர் சோல்மேட்ஸா மாறிப்பாங்க அப்படின்றதுதான் இந்த ரெட் ஸ்ட்ரிங் தியரின்றது சொல்றாங்க. இந்த நூல் எவ்வளோ நீளமாக வேணா இருக்கலாம், சிக்கலாம், அடியலாம், ஆனால் ஒருபோதும் இந்த நூல் வந்து அந்து போகாது. காலம், இடம், சூழல் எதுவாக இருந்தாலும் அந்த ரெண்டு சோல்ஸ் யார் யாருக்கு நடுவில் கடவுள் அந்த ரோப் கொடுத்துருக்காரோ அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு காலமானாலும் மீட் பண்ணியே தீருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இது. இந்த படத்தில் நாயகன் வந்து முதல்ல ஸ்கூல் காலத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, அதே ஸ்கூலில் தான் நாயகியும் படிச்சிருப்பாங்க. பிற்காலத்தில் இரண்டு பேரும் சந்திக்கிறாங்க, காதலில் விழுகிறாங்க, ஒரு அரேஞ்ச் மேரேஞ்சு கான்செப்டில். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசி பேசி பழகி சந்திச்சு கடைசியாக சேர்றாங்களா இல்லையா, அதுதான் இந்த திரைப்படத்தோட கதை. இப்போ தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னாடி பாடல் கேட்டுடுவாங்க சுபலாஷினியோட குரலில்.

நீங்க கேட்டிருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்களோட நினைவிற்கு 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி விளம்பரம் காத்துட்டே இருக்குங்க. தினமும் பலவேறு தலைப்புகள்ல பேசிட்டே இருக்கோம். இன்னைக்கு எந்த தலைப்பை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்ற தலைப்புல தாங்க பேச போறோம். நீங்க யாருக்காவது கடிதம் எழுதியிருப்பீங்க, இல்ல யாரு உங்களுக்காவது கடிதம் எழுதியிருப்பாங்க. அந்த கடிதத்துல சொல்ற வார்த்தைகளோட உணர்வு வந்து என்னதான் போனு, இப்ப வாய்ஸ் கால், வீடியோ கால், என்னென்ன வந்தாலும் அந்த கடிதத்துல நம்ம வார்த்தைகள் மூலமா உணர்வு பூர்வமா வெளிப்படுத்துறத சொல்ல முடியாது இல்லையா. அப்படி நீங்க என்னென்ன கடிதம் எழுதியிருக்கீங்க, எப்படிப்பட்ட கடிதம் எழுதியிருக்கீங்க, அலுவல் ரீதியா இருக்கலாம், இல்ல நேசப்பற்றவர்களுக்காக எழுதின கடிதமாக இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் சொல்லணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் அழைக்கலாம். காலை 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு, ஒரு கடிதம் எழுதினேன். பாடல்கள் நிகழ்ச்சியில வித் லவ் திரைப்படத்திலிருந்து பாடல்கள். அடுத்த பாடலை பாட வராரு யுவன் சங்கர் ராஜா.

0: சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஒரு மணிக்கு தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சேத் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் தொடர்பாக அமைச்சர்கள் அளித்த பதில் திருப்திகரமாக இல்லை என்று கூறி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்கியது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதற்கான பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 114,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. கேலையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 2 விக்கெட் இழப்புக்கு 51 ரன் எடுத்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டு இருக்கோம். நேரம் 11:03. தினம் தினம் பல்வேறு தலைப்புகளை வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை இன்னைக்கு என்ன தலைப்புல வளம் வர போகுது அப்படின்றத ஒரு ஒலிக்கீற்று மூலமாவே நம்ம கேட்டாச்சு. ஒரு கடிதம் எழுதினேன். கடிதம்னு சொன்னோனே நம்ம நிலையத்தில் நமக்கு ஞாபகம் வர்றது வந்து காற்றில் விரியும் கடிதமலர்கள். ஏன்னா நேயர்கள் வந்து தங்களோட பாசத்தையும் நேசத்தையும் விமர்சனம் மூலமாக எழுதி அனுப்புவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் கேட்டு மகிழ்வாங்க. இன்னைக்கு அது இல்லாமல் அவங்க என்னென்ன கடிதம் எழுதியிருக்காங்க, வாழ்க்கையில் வந்து கடிதம்ன்றது ஒரு ஒரு பீரியட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா எஸ்டிடிலாம் அப்போ காஸ்ட்லியாக இருக்கும். அப்போ அந்த ஒரு ப்ளூ கலர் இன்லேண்ட் லெட்டரை வாங்கி எழுதுறதாகட்டும், ஏன்னா சுருங்க தான் பேச முடியும்.
1: கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கடிதம் யாருக்கு முக்கியத்துவம் அப்படின்னா, நீண்ட தூரம் பயணம் பண்ணி அங்கே வந்து வேலை பார்க்கக்கூடியவங்க தன்னோட குடும்பத்திற்கு எழுதுவாங்க இல்லையா. ஸோ அப்போது இப்போது வந்த பாடல் மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே உயிர் மாதிரி அவங்களுக்கு, அந்த குடும்பத்தை பிரிந்திருக்கக்கூடிய உறவு முறைகள் அவங்ககிட்ட இருந்து எப்போ கடிதம் வரும் அப்படின்னு விழிமேல் வழி வைத்து அப்படியே காத்துட்டு இருப்பாங்க இல்லையா, வழிமேல் விழி வைத்து. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு கடிதத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளை மாதிரி ஸ்கூல் படிக்க டைமில் பார்த்தீங்கன்னா, ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் லெட்டர் எழுதியிருப்போம்.
0: லீவ் லெட்டர், அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து போஸ்ட் கார்டில் தான் நம்மளுக்கு எல்லாமே வந்திருக்கும்.
1: நிச்சயமா. அப்புறம் வந்து பொங்கல் தீபாவளி இதுக்கெல்லாம் வந்து அப்போது முன்னாடி

0: கிரீட்டிங்ஸ் மாதிரி கார்டெல்லாம் கொடுத்து பொங்கல் வாழ்த்துக்கள் ரெண்டு கரும்பெல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக இந்த மாதிரி பழைய ஞாபகங்கள் எல்லாம் அப்படியே அந்த கால் ஞாபகம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்னு நேர்கள் வரலாம்.
1: 04522 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு 25 30 170 என்ற எண்ணில் நிலையத்துக்கு அறிமுகமாக வேண்டிய நேயர்களும், 25 30 171 என்னில் நிலையத்துக்கு பரிச்சயமான நேயர்களும் அழைக்கலாம்.
0: இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில உங்களோட செண்பகவல்லி மற்றும்
1: அஜிதா. வணக்கம் நேயர்களே.
0: வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
2: காற்று மண்டலத்தை கல்சந்த மண்டலம் மதுரை பண்பலையும் அன்பு அறிவிப்பாளையம் பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொற்களிங்க.
0: சொல்லுங்க ஐயா, முதல் நேயரா வந்திருக்கீங்க.
2: அதாவது நான் வந்து ஐயா அப்துல் கலாம் ஐயா ஜனாதிபதியா இருக்கும்போது நான் வேளாங்கண்ணில வந்து கடிதம் எழுதினேன். அதுக்கு நான் வானொலி பேசிய பேச்சுக்களின் தொகுப்பை இறக்க எடுத்து அதையும்
0: அனுப்பியிருந்தேன்.
2: அவங்க அங்கிருந்து எனக்கு பதில் எழுதியிருந்தாங்க. உடனே அது ஒரு முதல் கடிதம். அப்புறம் வந்து என் நண்பர் ஒருத்தர் ஒரு பணம் வாங்கிட்டு தரல, கேட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து அவருக்கு ஒரு கார்டு எழுதி கொடுத்தேன்.
0: அதுக்கு ரிப்ளை வந்ததா?
2: நட்பு என்ற 3 எழுத்து, பணம் என்ற 3 எழுத்தால்
0: பிரிவு என்ற 3 எழுத்து பிரிக்கிறதா?
2: பிரித்து விடும்
0: எழுதுனேன்.
2: அப்புறம் கொஞ்சம் ஒரு கால அமௌண்ட கொண்டாந்து கொடுத்தாரு அந்த கடிதத்தினால அதோட முடிஞ்சு.
0: சரிங்கய்யா, நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அருமையா முதல் நேயரே தன்னோட கடித அனுபவங்களை ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னாங்க.
1: அப்போ அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
3: வணக்கம்மா, காசி மயன் குடித்துறை.
1: சொல்லுங்க உங்க கடித அனுபவம் பத்தி.
3: அப்ப இன்டர்காம் இருக்கும். நான் வந்து பொண்ணு பாக்குறேன்பான்னு சொல்லியிருந்தாரு சென்னையில். நான் பெங்களூர் இதுல ஒரு பிரைவேட் கம்பெனில வேலைக்கு சேர்ந்து 3 மாசம் தான் ஆகுது. அப்போ வந்து அண்ணன் எந்த லெட்டர்ல உனக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொன்னா, நான் 1 வருஷம் போகட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும் அப்புறம் பாக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஒரு தந்தி அடிச்சாரு அவனுக்கு எல்லாம் நிச்சயம் பண்ணிட்டான். நீ வந்துருந்தேன் போயிட்டேன், சென்னையில
0: ஒரு கல்யாணத்திற்கான முக்கிய காரணம் இந்த கடிதம் அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டீங்க. நன்றி
3: நன்றி.
0: இன்னைக்கு கண்ணாடி மாளிகையின் தலைப்பு ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்னு. ஒரு கடிதமா நாங்க எழுதுறோம், காற்றில் விரியும் கடிதத்திற்கு எத்தனை கடிதம் எழுதுறோம், பாடல் கேட்கிறோம், விமர்சனம் கேட்கிறோம், உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா?
1: அதாவது இப்ப 2 நேயர்கள் நம்ம சந்திச்சோம், உங்க மூஞ்சிலையுமே நான் அந்த ஒரு புன் சிரிப்பு பாக்குறேன் கடிதம்னு சொன்ன பிறகு. இப்ப ஏன்னா டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு, நினைச்ச நேரம் யாருக்கு வேணா ஒரு டயல்ல கால் பண்ணி பேசிடலாம். ஆனா அதை வந்து அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பீப்புள் வந்து நம்ம காலத்து ஆட்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஹாஸ்டலில் இருந்தவங்களுக்கு வந்து அந்த லெட்டரோட அறிமுகம் வந்து ரொம்ப தெரியும். நிறைய பக்கம் பக்கமாக பேசணும்னு நினைப்போம், ஆனால் அதை வார்த்தைகளை சுருக்கி
0: சுருக்கி மானே தேனே பொன்மானே
1: அந்த மாதிரி
0: அன்புள்ள அப்பா அன்புள்ள அம்மா அப்படின்னு
1: அந்த அன்புள்ளன்ற வார்த்தை வந்து அப்ப தெரியும். சில பேர் வந்து கடிதம் எழுதுறது வந்து டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. சோகமா இருந்தா வந்து பென்சில வச்சு எழுதுறது, கலர் கலர் பேனா மாத்தி எழுதுறது, அதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அதுல அவங்களோட கிரியேட்டிவிட்டியை காமிக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா?
0: என்ன கேக்குறீங்களா?
1: உங்களுக்கு
0: சொன்ன ஸ்கூல்ல சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு கடிதம் எழுதுவான்னு அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது.
1: ஹாஸ்டல்ல எல்லாம் போன எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல,
0: வாய்ப்பே இல்லை.
1: கடிதம் கல்யாணம் ஆன பிறகு உங்க தாய் தந்தையருக்கு எழுதியிருப்பீங்கல்ல கடிதம்?
0: எல்லாமே ஒரே ஊரு, அதுவும் வாய்ப்பு இல்ல,
1: அதுவும் வாய்ப்பு இல்ல. அப்ப நேயர்கள் இந்த மாதிரி ஏதாவது கதை வச்சிருக்காங்களான்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இணைப்புல ஒரு நேயர் இருக்காங்க, கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம்.
4: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திருளி கிராமத்துல இருந்து மா மாயக்கண்ணன் பேசுறேங்கம்மா. நல்லா இருக்கலாமா?
0: நல்லா இருக்கும். சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: கொரோனா காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திறமையா இப்போ செயல்பட்ட ஒரு IAS அதிகாரி பாத்தீங்கன்னா அவங்க பீலா வெங்கடேசன். அவங்க இறந்த போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவங்களுடைய நிகழ்வு எல்லாம் வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவங்க தொகுத்து அவங்க பொண்ணுங்க பிங்கி பிரீத்தி அவங்க பேரையெல்லாம் அதுல எழுதி தலைமைச் செயலாளருக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேங்கம்மா. நான்
0: உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை வந்ததா?
4: இல்லைங்கம்மா.
0: ஆனாலும் முயற்சி பண்ணீங்க இல்லையா? மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு நீங்க கடிதம் எழுதணும் அப்படின்ற அந்த முயற்சி

0: பாராட்டுக்குரியது. ரொம்ப நன்றிங்க ஐயா, நன்றி. நிச்சயமா இந்த மாதிரி நிறைய புகார் கடிதங்கள்லாம் எழுதுவாங்க இல்லையா, இப்போ
1: ஆமாம்.
0: விவசாய குறைதீர் கூட்டம் மனுக்கள்லாம் கொடுப்போம். அதெல்லாம் முன்னாடி சில நேரங்களில் கடிதங்கள் மூலமாக ஒரு அதிகாரிக்கோ இல்லை ஏதோ ஒரு மனு கொடுக்குறோம் அப்படின்னா அதை கடிதம் மூலமாக எழுதி அனுப்பக்கூடியது, இந்த மாதிரி நிறையா இருக்கும். சரி, இப்போ ஏன்ட்ட கேட்டீங்க, நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கடித அனுபவங்கள்.
1: என்னோட கடித அனுபவங்கள்னா, எங்கள் சித்திக்கு நான் எழுதின கடிதம், முதல் கடிதம்னா எனக்கு அது. அப்போ வந்து இந்த சின்ன பிள்ளை, குண்டு குண்டு கையெழுத்தா இருக்கும், ஃபோன் பண்ணால் பேசிடலாம் எஸ்டிடி பூத்தில் போது. மதுரையிலேருந்து சென்னை வந்து அவ்வளோ ஒன்றும் காஸ்ட்லியாக இருக்காது, இருந்தாலும் அந்த பழக்கத்தை உண்டு பண்ணணுன்றதுக்காக எங்கள் தாத்தா வந்து ஆளுக்கு ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி கொடுத்து, ஒரு போஸ்ட் கார்டு ஒரு இன்லைன் லெட்டர் வாங்கி கொடுத்து எழுத சொன்னாங்க. என்ன வேணால் எழுதுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எழுதியோம், சித்தி எப்படி இருக்கீங்க, வரும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படி. அவங்க யூஸ்வலாக வாங்கிட்டு வருவாங்க, இருந்தாலும் எங்கள் தாத்தா சொன்ன எப்போ பார்த்தாலும் இதெல்லாம் வாங்கிட்டு வரதான் எழுதுவீங்களா அப்படின்னு உடனே பாசமாக அதை எழுதுவாங்க. ஏன்னா வீட்டை பிரிஞ்சு இருக்காங்க, அவங்க வந்து உங்களையும் மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது எழுதுங்க அப்படின்னு சொல்லி அப்போதான் கடிதத்துக்கான முக்கியத்துவம் வந்து எனக்கு வந்து உணர ஆரம்பிச்சு.
0: கண்டிப்பாக நீங்கள் சொன்னோன்னு எனக்கும் ஒன்று ஞாபகம் வருது. என்னோட பர்சனல் லைஃப்பில் நாங்கள் ரொம்ப சின்ன சின்ன பசங்க, நான் என் சிஸ்டர் எல்லாம், அப்போ எங்கள் அண்ணி தான் கடிதம் எழுதுவாங்க. எங்கள் அப்பா வந்து வெளியூரில் இருந்தார் அப்போ சின்ன வயசில். ஸோ அப்போது கடிதம் எழுதி அந்த கடிதத்திற்காக காத்திருப்போம் இல்லையா எங்கள் அம்மா எல்லாரும். ஸோ அப்போ எங்கள் அண்ணி தான், ஏன்னா நம்ம சின்ன பசங்களில் எழுத்தை கூட்டி படிச்சுட்டு இருக்க அந்த ஸ்டேஜில் அந்த கடிதங்கள் பார்க்கும் பொழுது, ரொம்ப நாள் கழிச்சு அதை வாசிக்கும் பொழுது, இந்த கடிதத்திற்கு தானே அம்மா இவ்வளோ காத்துட்டு இருந்தாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்ற அந்த ஒரு வார்த்தைக்காக தானே. ஸோ அந்த ஞாபகம் எனக்கு வருது.
1: அதே மாதிரி சில பேருக்கு வந்து கடிதங்களை சேமிக்கிற பழக்கம் இருக்கும், ரொம்ப நெருக்கமானவங்கக்கிட்ட இருந்து. அந்த மாதிரி நேயர்கள் வந்து யாராவது கடிதத்தை சேமித்து வச்சுருக்காங்களா அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் ஒரு நேயர் காத்துட்டே இருக்காங்க, யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கொஞ்சம் சத்தமாக பேசுகிறீங்களா, நீங்கள் பேசுகிறது வெளியே கேட்க மாட்டேங்குது.
2: ரமாதேவி, புதூர்லேருந்து.
0: சொல்லுங்கம்மா.
2: லெட்டர்ன்றது என் ஃப்ரெண்டு எழுதின லெட்டர், நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி.
0: 25 வருஷம் பத்திரமா வச்சிருக்கீங்களா? அது எதுவும் கரையா நினைக்காம செல்லரிக்கோ?
2: அல்ல, அந்த மடங்கி மடங்கி வச்சு போல மடக்கி
0: மடக்கி
2: அந்த போல்ட்ல எல்லாம் இதாயிருக்கு.
0: அந்த கோடு அச்செல்லாம் அப்படி
2: நினைச்சு போன மாதிரி. அதுல நம்ம செல்ல தைச்சு விட்டுதான் வச்சிருக்கேன் மறுபடியும் வச்சு. அப்புறம் என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுபவம் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி அதையும் எனக்கு காப்பி எடுத்து அனுப்புனாலும் நான் மறுபடியும் காப்பி எடுத்து வச்சிருக்கேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவங்க கொண்டு போயிடுவாங்க எல்லாம் கையில, அப்ப அது நமக்கு பாக்குறதுக்காக ஒரு காப்பி எடுத்து
0: வச்சேன்.
2: அது மாதிரி ஆமா, அது மாதிரி அவங்க குடும்பம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் பேரன் பிறந்துட்டு லெட்டர்
0: எழுதிதான்.
2: எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குமா, உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கு, இப்படி சந்தோஷமான காரியம்
0: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொன்னவன ஞாபகம் வருது. கண்டிப்பா ஒரு வேலை கிடைச்சது கடிதம், முதல் கடிதம் வரும் இல்லையா, பாஸ் ஆயிட்டீங்க, அதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க. எனக்கும் அந்த அனுபவம் இருக்கு. நான் இங்க வந்து ஸ்டார்டிங் 2006 ஃபஸ்ட்டு வாணி ட்ரைனிங் வருது, இன்னும் அந்த கடிதம் நான் பத்திரமா வச்சுருக்கேன்.
1: எங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக மெயிலில் வந்துருச்சு
0: நான் அப்போ கடிதம் தான் எங்களுக்கு. ஸோ அதை இன்னுமே நான் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒவ்வொரு தடவையும் ட்ரைனிங் எடுத்ததுலேருந்து எல்லாமே கடிதம் மூலம், அதை இன்னுமே நான் பத்திரமா வச்சுருக்கேன்.
1: அதெல்லாம் இப்போ எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன?
0: கண்டிப்பாக நம்ம சர்டிஃபிகேட் ஸ்கூலில் தான் எல்லாமே வச்சுருப்போம். எங்கேயாவது போகணும், ஏதாவது நம்மளோட தான் எடுக்கும்போது அது ஞாபகம் வரும். அந்த வருஷம் பார்த்துட்டு ஓ அப்போ அப்படின்ற மாதிரி ஞாபகம்.
1: எனக்கு இப்போ ஆசையாக இருக்கு, ஐயோ நம்மளும் அந்த காலத்தில் இருந்திருக்கலாமோ. இப்போ எல்லாமே மெயில் கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு,
0: ஃபோனு உடனே எஸ்எம்எஸ் உடனே மெயில் வந்துடும். அப்போது அந்த மாதிரி ஒரு அனுபவம். சரி, நம்ம தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். நேரம் 11:14. கண்ணாடி மாளிகையின் தலைப்பு, ஒரு கடிதம் எழுதினேன்.
3: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா, கடிதமே இருக்கட்டும். படி.
4: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
3: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்

0: ஒன்னு நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15

0: சதவிகிதம் ஆதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் காலை 11:20 இணைந்திருக்கிறோம். இது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: நேயர்களும் தங்களோட கருத்துக்களை வந்து அருமையா கூறிட்டே இருக்காங்க. அடுத்ததா இணைப்புல யாரு என்ன சொல்ல போறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அனைவரும் சுகமா?
2: அனைவரும் சுகம். நீங்க நலமா?
1: நலம் நலம் நலம்
2: நலம் நலமறி ஆவல் அப்படின்னு நம்மளே கடிதம் எழுத வேண்டாம். நீங்க ஆரம்பிச்சிருங்க. எங்க இருந்து பேசுறீங்க? யாரு?
1: மல்லிகா ஆரம்பம் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டத்துல இருந்து
2: சொல்லுங்க கடித அனுபவம்.
1: அதாவது நான் முத முத எழுதின இதை மட்டும் ஒரு ரெண்டு வரியில சொல்லி
2: முடிச்சிடுறேன்.
1: என் மகன் பிறந்த நாளுக்கு வானொலி இருந்தது 2001 அப்ப மாலை 4:30 வீட்டுல இருந்து 5:30 வரைக்கும் அந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஒரு நிகழ்ச்சி வைப்பாங்க. அதுக்கு அந்த இதுல வந்து ஏர்மெயில் லெட்டர்ல எழுதி போடணும். பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் பிள்ளைகள் போல தொல்லைகள் மறந்த நாள் அந்த பாட்டை ஆரம்பிச்சுட்டு அப்படியே நம்ம பிறந்த நாள் அம்மம்மா அப்பப்பா இப்படின்னு அவங்க சொல்ற அழகே நல்லா இருக்கும். அந்த பிறந்த நாள் வாழ்த்துக்காக நான் முதல் எழுதின லெட்டர் தான் நல்லா இருந்தது.
2: அது ஞாபகமா வச்சிருக்கீங்க அனுப்புனது?
1: அதே போல அவங்க சொல்லிடுவாங்க நாளைக்கு உங்களுடைய மகன் பிறந்த நாள் நிகழ்ச்சி நாங்க ஒளிபரப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த பாட்டை கேட்கவும் நல்லா இருக்கும். பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் பிள்ளைகள் போல தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள் அதை போட்டுட்டு பிறந்த நாள் வாழ்த்து ஒரு மணி நேரம் சொல்லுவாங்க மேடம்.
2: அந்த அனுபவம் உங்களுக்கு இப்ப வந்துருச்சு?
0: கிழிஞ்செல்லாம் போச்சு, ஆனா அந்த செலோ டேப் எல்லாம் போட்டு ஒட்டி பத்திரமா பாதுகாத்துட்டு வர்றது மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருப்பாங்க.
2: கண்டிப்பா அவங்க சொல்ல சொல்ல நமக்கு ஒவ்வொன்றும்
0: ஞாபகம். ஆமா, நம்ம சொந்த வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகள், நம்ம எழுதின கடிதங்கள் எல்லாம் இனிமே அடுத்தடுத்து ஞாபகம் வரும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: இனிய முற்பகல் வணக்கம். செண்பகவல்லிக்கு அஜித்தாவுக்கும் தேனி மாவட்டம் சின்னமன் சசிகலா பேசுறேன்ப்பா.
2: சொல்லுங்கம்மா. சொல்லுங்க.
3: நீண்ட நாள் கனவுகளை வந்து வளர வைத்த மதுரை பண்பலைக்கு நன்றிப்பா. நான் வந்து 1981 வந்து எனக்கு அரசு மேல்நிலை பள்ளியில முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சுப்பா. அந்த ஆர்டர் வந்து வாங்கறதுக்கு வந்து எங்க அம்மா தினந்தோறும் வந்து போஸ்ட்மேன் எப்ப வருவார் வருவான்னு காத்திருந்து காத்திருந்து 1981 மார்ச் 16 10 தேதி எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிப்பா. அந்த ஆர்டரை வாங்கி முத முதல்ல எங்க அம்மா கண்களில் நிறைந்த மகிழ்ச்சியை வந்து உணர்ந்தேன்ப்பா. நான் இருக்கிறது வந்து மதுரை மாவட்டப்பா, பிறந்தது எல்லாமே படித்ததும் மதுரை காலேஜ் மீனாட்சி அம்மன் காலேஜ் படித்தேன். எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சி வந்துப்பா தஞ்சாவூர் மாவட்டத்துல, அதாவது கோஸ் நாகப்பட்டினம் பக்கத்துல கிடைச்சிச்சு. ரொம்ப தூரம்ப்பா. அந்த தூரத்தில் போகும்போது எங்க நான் வந்து ஹாஸ்டல்ல தங்கிதான் படிச்சேன் நானு. ஆனா இவ்வளவு நெடுந்தொலைவுக்கு நான் சென்றதே இல்லப்பா. அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து உபயோக பண்ணி ஆகணும், ஏன்னா வேலை கிடைக்கிறது பெருசு. அதனால நான் நாகப்பட்டினத்துக்கு போ அந்த பக்கத்துல போய் ஒரு வீடு எடுத்து தங்கி நானா தனியா இருந்து சமையல் பண்ணேன்ப்பா. அப்ப வந்து வாழ்க்கையே வந்து எனக்கு வெறுத்து போன மாதிரி இருக்கும். நீ தனிமையில் இருக்குமே, ஊர் பேர் தெரியாத ஊர்ல இருக்குன்னு சொல்லி. அப்ப எங்க அம்மா வீட்டு தாப்பா நான் முத முதல்ல கடிதம் எழுதுனேன்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் நல்லா இருக்கீங்க, எல்லாம் பாதுகாப்பா இருக்கேன், நீங்க நேர நல்லா இருங்கப்பா, நான் லீவு கிடைச்சா உங்களை உடனே வந்து பாக்குறேமான்னு சொல்லிப்பா. எனக்கு அந்த நினைவு வந்து எப்படி இருக்குன்னா, எங்க அம்மா வந்து என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கப்பா. அவங்களுக்கு ஒரு பரிசு தாப்பா எனக்கு வேலை கிடைச்சது. அதனால அந்த வேலையை உதறாமல் நான் பணிபுரிந்து எங்க அம்மா அப்பா பட திருப்பி வந்து மதுரை மாவட்டத்துக்கே 1985 வந்து நான் வந்து
2: நன்றி நன்றி. அருமையா அந்த வேலை கிடைத்த அனுபவங்களை ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அதாவது கஷ்டப்பட்டு வேலைக்காக படிக்கிறாங்க, ஆனா வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு தூரத்துல ஏதாவது ஒரு இடத்துல அப்படின்ற போது, ஆகா நம்ம கஷ்டப்பட்டு வேலைக்காக படிச்சோம், வேலை கிடைச்சிருச்சு, ஆனா அந்த சூழ்நிலை பழகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க இல்லையா. சோ நம்மள கஷ்டப்பட்டு வீட்டுல படிக்க வச்சாங்க, அதுக்காகவாவது இதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப அற்புதமா அவங்க.
0: இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நிறைய பேர் வந்து வீட்டுல இருக்க மாட்டாங்க, மிஸ் ஆயிரும். இப்ப இந்த லெட்டர் வரும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கி வச்சு கொடுப்பாங்க. அதுல சில ஓபன் பண்ணாம இருக்கும், அவங்களுக்கும் தெரியாது என்ன இருக்கு, அவங்களும் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு லெட்டர் வந்திருக்கு, உங்களுக்கு லெட்டர் வந்து.
2: இந்த அனுபவங்கள் நிறைய இருக்கும். ஒருத்தவங்க சொன்ன ஞாபகம் என்னன்னா, அவங்க வந்து எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு அவங்க பாஸ் ஆகிட்டாங்கன்னு கடிதம் வந்திருக்கு, ஆனால் அது வீட்டில் வந்து யாரோ வாங்கி எங்கே அப்படியே செல்ஃபில் வச்சுருப்பாங்க போல இருக்கு. அதுக்கான தேர்வு, அதுக்காக இன்டர்வியூ டேட்லாம் போட்டு, பட் அந்த டேட் மறுநாள் தான் அந்த கடிதத்தையே ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ எவ்வளோ ஒரு பெரிய இழப்பாக இருக்கும்.
0: ஆமாம்.
2: ஸோ அதோட முக்கியத்துவமும் இருக்கு இல்லையா, ஒரு கடிதத்தை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு.

0: தொடர்ந்து பேசலாம். கண்ணாடி மாளிகையில் ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்ற தலைப்பில் வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா,
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: ம், சொல்லுங்கம்மா.
1: அதாவது கடிதம் எழுதினேன்னா, எனக்கு வந்து நான் சிறு வயசுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே பெரிய குடும்பம், நிறைய வேலைகள், அப்ப கண்ணீர் விடும், கண்ணீர் விடுவேன். இம்புட்டு வேலை பார்க்க வேண்டியதா இருக்குன்னு போய் எல்லாமே பார்த்து கடமைகளை செஞ்சாதான் நம்ம பின்னாடி நல்ல பேர் வாங்க முடியும், நம்ம அம்மா அப்பாவுக்கு பெருமை தேடி முடியும்னு அவங்க எழுதுன கடிதம் என்னையே செதுக்குச்சுங்கம்மா அடிக்கடி எழுதுவாங்க. அப்போ அந்த கடிதம் வந்து எல்லாருக்குமே உகந்தது தானே. ஒரு துன்பம் வரும்போது ஒருத்தருக்கு கடிதம் எழுதும் போது மனசு ஆற்றல் படுத்த முடியுது இல்லையா?
0: ஆறுதல் படுத்துற மாதிரி ஆட்கள் இருந்தா சிறப்பு, அதை வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்கன்னா அது வேற மாதிரி ஆயிரும் இல்லையா?
1: அந்த மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி இதுக்கும் எழுதுவேன், வானொலி நிலையத்துகளுக்கெல்லாம் எழுதுவேன், சிறந்த கடிதம்னு பேர் வாங்குவேன், பாடல்கள்லாம் எழுதி போடுவேன், நல்ல பாடுகள்லாம் கேட்டு அது சந்தோஷப்படுவேன். இந்த மாதிரி ஒரு கடிதம் மூலமா வந்து பல சிறப்புகளை பெற முடியும் இல்லையா? இன்னைக்கு போன் எடுக்கிறாங்க, கோபமா பேசிடுறாங்க, பல உறவு அஞ்சு போகுது. ஆனா அன்னைக்கு கடிதம் எழுதும் போது ரெண்டு மறுநாள் யோசிச்சு எழுதும் போது எல்லாமே கோபம் தணிஞ்சு நல்ல ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்கும். அதே மாதிரி இப்ப மதுரைக்குமே இப்ப ஒரு கடிதம், நீண்ட கடிதம் எழுதணும்னு இருக்கேன். என்னன்னா இது கேக்குறது ராமேஸ்வரத்து மக்கள் எல்லாம் கேக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இது மீனவர்கள் நிறைய அவங்களோட வாழ்வாதாரங்களை பத்தி கேட்கணும், அவங்கள பேச ஒரு அரை ஒரு மணி நேரம் அவங்களுக்கு ஒதுக்கணும். உங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, கடற்கரைக்கு நீங்க போறப்ப ஏற்படுற சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் அவங்க கேட்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தர் இந்த பெண்களுக்குமே கொஞ்சம் பேச விடணும், நிறைய சமையல் குறிப்புகளையும் அவங்களோட வாழ்க்கை முறைகள் அனுபவம்
0: இருக்கு இல்லையா? இப்ப இருக்கு சிநேகிதிய நிகழ்ச்சி, அடுத்து வேணுமா இல்ல ரெண்டு நாள் மதுரை, ரெண்டு நாள் ராமேஸ்வரம் இருக்கு இல்லையா?
2: அதே மாதிரி பெண்களுக்கு வந்து சிநேகிதிய தினம் தினம் ஒரு மணி நேரம் சிநேகிதிய நிகழ்ச்சி இருக்கு.
0: நன்றி. பரிசீலிக்கப்படும், நாங்க மேலிடத்துல சொல்றோம், நிறைய ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய மக்களை பேச வைப்போம், அவங்களோட அனுபவங்கள் எல்லாம் கேட்போம். சமீபத்துல நான் ராமேஸ்வரம் போனேன், ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி. அப்போ ஒரு நம்ம சொல்லிட்டே இருக்கோமே ராமேஸ்வரம் பண்பலைன்னு, இங்கே கேட்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன், 100.9 அவ்வளோ அருமையாக கேட்டது. அது மட்டும் அந்த எஃப்எம்ல அப்படிதான் நினைச்சோம், ஆஹா எவ்வளோ அருமையாக மக்கள் வந்து இங்கே நம்ம போடக்கூடிய பாடல்கள், பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் அங்கே கேட்டுட்டு இருக்காங்க.
2: பண்பலையோட சொந்தங்கள் வந்து வளர்ந்துட்டே இருக்காங்க. ஏன்னா வர கடிதமே நம்மளுக்கு தெரியுது இல்லையா?
0: கடை கோடியிலையும் இங்கே இருக்கக்கூடிய பாடல்கள், நேயர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் போய்
2: இமேஜினேஷனுக்கே போயிட்டேன். அந்த அரிச்சல் மொழியில நின்று 100.9 வந்து எப்படி அலைவரிசையை கேட்கணும் அப்படின்னு.
0: ஓகே, இப்ப நேயர் காத்துட்டே இருக்காங்க. சரி, இன்னைக்கு கண்ணாடி மாளிகை ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்ற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமா அவங்களோட அனுபவங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. வந்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: வாழ்க தமிழ். வேலுக 103.3 மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 வந்திருக்கும் இரு அன்பு சகோதரிகளுக்கும் பகல் வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில இணைவது மதுரை ஆண்டாள்புரம் சுவாமிநாதன்.
0: வணக்கம், சொல்லுங்க சுவாமிநாதன்.
3: நான் முதல் கடிதம் எழுதுனது நம்ம மதுரை வானொலிக்கு 1989 என்ன பூக்கள் நிகழ்ச்சிக்கு
0: எழுதினேன்.
3: ஆமா, நலமாய் வாழ்க, அந்த தேனிசி நாதங்கள் இப்படி நிகழ்ச்சியா வரும், அந்த நிகழ்ச்சிக்கு எழுதினா என்னோட பேரில் வாசிப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பரவலை எழுதிக்கிட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டுருச்சு. இப்ப வந்து நம்ம நம்பர் ஒரு நிகழ்ச்சி எல்லாம் பாட்டு செண்போலி பாட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்பர் ஆபீஸ் நம்பர் போன் பண்ணி சொல்லுவோம்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டூட்டி ஆபீசர் பூச்சரம்ன்றவங்க வந்து நீங்க நல்லா தான் கருத்து சொல்றீங்களா, இங்க லெட்டர் எழுதி போடலாமே அப்படின்னாங்க. நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சுதந்திர தினத்துல இருந்து முத்துகிருஷ்ணனுக்கும் எல்எஞ்சி ரவிசங்கருக்கும் எழுதி கேட்பாங்க, எல்லாருக்கும் லெட்டர் எழுதி
0: மறுபடியும் கடிதம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிதானே?
3: ஆமா, எழுத ஆரம்பிச்சாச்சு. இப்ப நம்ம கடிதம் நம்ம மதுரை பண்பலைக்கு அடிக்கடி வரும் அப்படின்றத மகிழ்ச்சியோட சொல்லிக்கிறேன். ஏன்னா கடிதம் எழுதுறது வந்து அது ரொம்ப சுகமா இருக்கும். ஏன்னா 89 எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப 1.5 ரூபாய்க்கு 10 கார்டு கிடைக்கும். இப்ப வந்து 8 அணா ஒரு கார்டு, அப்ப 10 பைசா தான்.
0: இப்ப 8 அணாவா? 8 அணாவே இல்லையே.
2: அட்டை இருக்கு, 8 அணான்ற வந்து பண மதிப்புன்றது இப்ப இல்ல.
3: இல்ல, ஆனா கார்டு குடுக்கறாங்கல்ல,
2: கார்டு இருக்கு.
0: ரூபாய்க்கு ரெண்டுண்ணா
3: ரூபாய்க்கு மொத்தம் வாங்கிடுவேன். மக்கள் மொத்தம் வாங்கி எழுதுவேன். தொடர்ந்து நம்மளுடைய நிலையத்துக்கு என்னுடைய கடிதம் வரும் அப்படின்ற சந்தர்ப்பம் சொல்லிட்டு ஒரே வருகிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி. காற்றில் பிரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில நிறைய கடிதங்கள், பாடல்கள், விமர்சனங்கள்.

0: எழுதிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்த நேயர் 11:30.
1: அன்பு சகோதரிக்கு அன்பான வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் கோணாப்பட்டில இருந்து பழனியாய் பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்கம்மா.
1: அதாவது பழைய நினைவுகளை மீட்டெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம பண்பலைக்கும் உங்களுக்கும். அதாவது என்னுடைய முதல் கடிதம் அப்படின்னா,
0: முதல் கடிதம் கிடையாது, தலைப்பு ஒரு கடிதம் எழுதினேன். நீங்க எப்ப வேணா எழுதலாம், அது இப்ப கூட எழுதியிருக்கலாம்.
1: அவன் பர்ஸ்ட் நான் எழுதுனதை சொல்றேன், அதுல கேட்டுட்டு தான் இருக்கேன் நிகழ்ச்சி. அதாவது நான் நிறைய கடிதம் எழுதியிருக்கேன், நம்ம பண்பலைக்கு எல்லாம் நிறைய கடிதம் எழுதியிருக்கோம், நான் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எழுதியிருக்கோம், அவங்க நமக்கு எழுதியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி வந்து நான், எங்க அப்பா வந்து மலையாள இருந்தாங்க. அப்ப வந்து நான் 4வது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்க தாயாருக்கு அப்ப வந்து லெட்டர் தான், அப்ப தம்பி தான் வந்து போன தான் கிடையாது. அப்ப வந்து எங்க அப்பா வந்து எங்க தாயார்கிட்ட சொன்னாங்க, தங்கச்சிய வந்து ஒரு லெட்டர் எழுத சொல்லு அப்படின்னு. எங்க தாயார் படிக்காதனால எங்க அண்ணன் வந்து எனக்கு சொல்லி கொடுத்து நான் எங்க அப்பாவுக்கு அந்த லெட்டர் எழுதி போட்டேன். அவங்க திரும்பி அவங்க இருந்து வரும்போது இந்த நான் எழுதின லெட்டரே கொண்டுகிட்டே வந்தாங்க, தங்கச்சி எழுதின கடிதம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப ரொம்ப ரொம்ப எனக்கு அது இன்னைக்கு நினைச்சாலும் அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா இருக்கும். அதுக்கும் பிறகு வந்து நான் எங்க மாமாவெல்லாம் சிங்கப்பூருக்கு போயிருந்தாங்க, அங்கே எந்த லெட்டர் போடுவாங்க, நான் லெட்டர் போட்டிருக்கேன், அந்த லெட்டர் பூராமே நான் பொக்கிசமா வச்சிருக்கேன். அதுக்கும் பிறகு இப்ப வந்து நான் நம்ம பண்புடைகளுக்கெல்லாம் நிறைய வந்து பாடல் கேட்டு அந்த மாதிரி எல்லாம் நிறைய லெட்டர் போட்டிருக்கப்பா, அதை லெட்டர் போட்டிருக்கேன். எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லெட்டர் போடுவாங்க, பொங்கல் தீபாவளிக்கு எல்லாம் லெட்டர் போட்டு வாழ்த்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதை வந்து நம்ம மதுரை பண்பலையில ராமேஸ்வரம் பண்பலையில பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: சந்தோஷம். நன்றிமா, நன்றிமா. நீங்க சொல்லும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கடிதம் எழுதுதல் அப்படின்ற ஒரு முறை 10 mark கொஸ்டினே இருந்தது.
2: எல்லாரும் வந்து 10க்கு 10 எடுக்கிறது. அதுக்கு
0: அதாவது அதுல ரெண்டு விதமா இருக்கும் கடிதத்திலேயே, அதாவது விண்ணப்ப கடிதமா இருக்கும், இன்னொன்னு வந்து உறவினர்களுக்கு பர்சனல் கடிதமா இருக்கும், இன்னொன்னு வந்து அஃபீஷியலா ஒரு ஆஃபீஸ்க்கு எப்படி கடிதம் எழுதணும், ஒரு அலுவலகத்தில் நம்ம ஏதாவது ஒரு கடிதம் எழுதுனா எப்படி ஆரம்பிக்கணும், மதிப்பிற்குரிய ஐயா மதிப்பிற்குரிய அம்மா போட்டு நீங்கள் அடுத்து இப்படிக்கு போட்டு உங்கள் தாழ்மையில் இல்லை பணிவுடன் இப்படி போட்டு ஆரம்பிக்கணும். இதுவே வந்து நம்ம உறவினர்களுக்கு அப்படின்னா அன்புள்ள அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஃப்ரம் டூலாம் ஒரு கடிதம் எப்படி எழுதணும் அப்படின்றதுக்காக ஸ்கூல்லேருந்தே நமக்கு ஆரம்பித்து சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 mark கொஸ்டின்லாம் நிறைய 10 mark எடுத்திருப்பாங்க. இன்னும் அந்த க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பயும் ரீசெண்டாக
2: இப்போ இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, இல்லை பக்கத்தில் டியூஷன் வர பிள்ளைங்க இருப்பாங்க, அதெல்லாம் பார்க்குறோம் இருக்கு. அவங்களாம் எழுதும்போது இன்னமும் இது இருக்கா அப்படின்னு தான் ஒரு ஆர்வம் இருக்கு.
0: ஃப்ரம் டூ இது அனுப்புனர்ல அனுப்புனர் ரெண்டு சொல்லி நா போடணுமா இல்லை இந்த நா போடணுமா அப்படின்ற டவுட் அனுப்புனர் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கடித அனுபவங்கள்.
2: அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ரெண்டு விதமான கடிதம், அலுவல் கடிதத்தை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க, பர்சனல் லெட்டர்ஸ் எழுத சொல்லி தருவாங்க. அதில் வந்து உங்கள் சம்மர் ஹாலிடேஸ் எப்படி போச்சுன்றதெல்லாம் எழுத சொல்லுவாங்க.
0: கோடை விடுமுறை எப்படி கொண்டாடினீங்க, எங்கேருந்து உங்கள் உறவினர்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் அங்கே போய் நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க, அந்த மாதிரிலாம் சொந்தமாக நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படின்ற ஒரு அனுபவத்தை நம்ம பள்ளி படிப்பு சொல்லி கொடுக்குது. சரி, தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நேரம் 11:38. ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்ற மாதிரி கடிதம் எழுதிய அனுபவங்கள் இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில் சொல்லிட்டே இருக்காங்க. நாங்களும் எவ்வளோ நேரமாக ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், ஏன் எடுக்க மாட்டேங்க அப்படின்னு சிலர் கோபப்பட்டுட்டுலாம் இருக்காங்க. சரி, அதனால நம்ம நேயரை டக்கு டக்குன்னு எடுத்துருவோம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யாரேங்கிறதுமா பேசுறீங்க?
1: அருப்புக்கோட்டையிலேருந்து குழந்தை விருத்தமா பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா.
1: நல்லா தலைப்புமா, எல்லாரும் நல்லா அருமையா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் வந்து நான் வந்து 1986மா. எனக்கு நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசு கிராமத்துக்கு தான் நான், எங்க ஊர் ஒன்று கிராமம் பார்த்துக்கோங்க. அங்க வந்து அப்ப வந்து நிறைய பேர் லெட்டர் எழுதுறதுக்கு ஏண்டதான் வருவாங்க, நான் தான் லெட்டர் எழுதி கொடுப்பேன் அவங்களுக்கு. அப்ப அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பதான் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தினாங்க எனக்கு. லெட்டர் எழுதணுமா உட்காருமான்னு சொல்லும் போது, அரபிக் கடல் போல் அன்பும் பசிபிக் கடல் போல் பாசமும் எழுதவும் அப்ப சந்தோஷப்படுவாங்க.
0: கவிதை வரிகளோட
1: எப்படிமா உனக்கு தோணுச்சு அப்படிம்பாங்க. அப்பா உனக்கு எப்படிமா நான் சொல்லாமே லெட்டர் எழுதவுடனே, அப்ப சொல்லுங்கப்பா அத்தைக்கு அத்தைக்கு தானப்பா அப்படின்ட்டு ஏசு நகர் அந்த சிறுவை குறி போட்டுட்டு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு அரபி அரபி கடல் போல் அன்பும் பசிபிக் கடல் போல் பாசமும் அத்தைக்கு நிறைந்த அத்தைக்கு அப்படின்னு எழுதுவாங்க. அந்த அத்தையே படிச்சுட்டு பதிலுக்கு லெட்டர் எழுதி விடுவாங்க. அவன் மக யார் எழுதுற லெட்டர் ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படிம்பாங்க. அதே மாதிரி நான் படித்த படிப்பு இந்த கிராமத்துல வந்து நிறைய பேருக்கு எழுதியிருக்கேன். ராணுவத்துல இருக்கிற மகனுக்கு அந்த தாய் வந்து எழுதுவாங்க, அவ்வளவு காட்டுல வேலை பார்ப்பாங்க பாத்துக்கோங்க. அம்மா நீ வேலை பார்க்காத, நான் கஷ்டப்படாதன்னு சொல்லி மகனுக்கு மகன் இருந்து லெட்டர் நான் தான் படிச்சு காமிப்பேன். அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு லெட்டர் நான் தான் எழுதுவேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இன்னைக்கு நான் அதை பெருமையா நினைக்கிறேன் நான்.
0: நன்றிமா, நன்றிமா. இது சொல்லும் போது உனக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, ஒரு படிப்போட முக்கியத்துவம் எப்போ உணர்வாங்க அப்படின்னா, பேருந்துல பயணம் செய்ய

0: பொழுது நின்றுட்டே இருப்போம். அந்த பேருந்து நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு அதை வாசிக்க கூட நம்மளால முடியலையே அப்படின்னு. அதே மாதிரி ரெண்டாவது கடிதம் எழுதின அனுபவங்கள் இருக்கும் இல்லையா, கடிதம் வந்து வாசிக்க முடியல. நம்ம உறவினர்கள், ஒரு மகன் வந்து இராணுவத்தில் இருக்காரு, வந்திருக்காரு, அது என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத கூட யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போதான் அந்த படிப்போட முக்கியத்துவம் தெரியும்.
1: அதே இவங்க சொன்னாங்க இல்லையா, ராணுவத்தில் இருக்க மகனுக்கு வந்து தாய் எழுதுவாங்க. ஏன்னா இன்றைய அளவுலையும் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, என்னென்னமோ நம்ம சொல்றோம், இருந்தாலுமே வந்து ராணுவத்தில் வந்து கம்யூனிகேஷன்ன்றது
0: கம்மி தான்,
1: வயா லெட்டர் தான்,
0: ஃபோன் கிடைக்கிறது இதெல்லாம் விஷயம். இனிமே வந்து கடிதம் மூலமாகத்தான் அவங்க வந்து பரிமாறிக்கிறாங்க.
1: அதுவும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவும் எழுத முடியாது அவங்களால அப்படின்றப்ப அந்த கடிதம் ஒன்று தான் வழி அப்படின்றப்ப அந்த மாதிரி யாராவது எழுதி
0: ஒரு கடிதம் போய் மீண்டும் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள், 1 வாரம் கூட ஆகும். வெளியூர் கடிதம், வெளிநாடுகளில் கடிதம் வருது அப்படின்னா இன்னும் 1 வாரம் வரைக்கும் ஒரு கடிதம் போயிட்டு அந்த கடிதம் மீண்டும் வரணும்னா 10 நாள். அந்த கடிதத்திற்காக காத்திருந்த அந்த நிமிடங்கள் ரொம்ப யுகம் மாதிரி இருக்கும்.
1: அடுத்ததாக வர நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
0: வணக்கம்.
2: நேச உள்ளங்களுக்கு, நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள். மதுரை ஜவஹர்புரத்திலிருந்து உங்களை வந்து சொன்னாங்க.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
2: வந்து சொன்னீங்க ராணுவத்தில் இருக்க மகனுக்கு தாயார் எழுதிய கதை. அதே மாதிரி என்னுடைய தாய் மாமா இருந்த மத்தியத்தில் இருக்கார்ல, காவல்துறையில் இருந்தப்ப என்னுடைய தாய் மாமாவுக்கு என்னுடைய தாயார் பிறந்த திரைத்த மட்டும் தான் கடிதம் எழுதி பழகிட்டேன். ஆனா அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த இந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுதுவாங்க. அவங்க எழுதும் போதே உற்று கவனிப்பேன் என்ன அந்த லிரிக்ஸ பூராமே. 2-2.5 வகுப்பு தான் படிப்பேன். அப்படி அந்த அப்ப இங்கிலாந்து லெட்டர் எல்லாம் ஃபுல்லா எழுதுவாங்க. அப்ப கடிதம் எழுத உடனே பழகி அவங்க அம்மா எழுதுற பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து தனியா எங்க தாய் மாமாவுக்கு அப்ப ராஞ்சியில ஜார்க்கண்ட், இப்ப ஜார்க்கண்டா இப்ப ராஞ்சின்னு சொல்லி இப்ப ஜார்க்கண்ட் ஆயிருக்கு அந்த மாமாவுக்கு எழுதுவேன். இத்துடன் என் உரைகளை முடித்து சொல்கின்றே மற்றவே உங்கள் அன்பு மடல் கண்டு. இது இல்ல என்ன சொன்னீங்கன்னா இதுல அன்பு கடிதத்துல ஒரு ஒரு ஒரு ஒரு பிணைப்பு ஒரு பாச பிணைப்புகள்லாம் அந்த கடிதங்கள் படிக்க படிக்க அந்த லிரிக்ஸ படிக்க படிக்க அது அழுக வந்துடும். அந்த மாதிரி தூரமா இருக்கிற ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைத்த உடனே எப்படா நம்ம போடுவோம், மாமா எப்படா திருப்பி மறுபடியும் மறுகடிதம் போடுவான்னு எழுது எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எங்க அம்மா தம்பி எப்படா போடுவான் எங்க அம்மா எதிர்பார்ப்பாங்க. நான் தாய்மாம் அந்த மாதிரி கடிதம் ஒழுங்க அதான் திரைப்படங்கள்ல காதல் கோட்டையில சுட்டி காமிச்சீங்க, கண் முன்னாடி கொண்டுட்டு வந்தீங்க. அப்படி எத்தனை திரைப்படங்கள் அந்த கடிதத்தில மூலமா ஒரு பாட்டு வச்சிருக்காங்கன்னா பாடலாசிரியர்களா அந்த கடிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டா அந்த தருணங்கள் வரைக்கும் அந்த கடிதம் இன்னும் அழியாம இருக்கு. மாவட்டங்களில் ஒரு கடிதம் போடுறது, ஒரு நன்றி நன்றியில நிகழ்ச்சிகள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுறது இன்னும் எல்லா லிசனர்ஸுக்கும் ஒரு கடிதங்கள் வந்து இன்னும் ஒரு குடிப்பணியாத்தான் இருக்கிறது என்னுடைய கருத்து.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. உண்மையாவே அந்த எழுத்துக்கள் வந்து நம்ம என்னதான் கலோக்கியலா பேசினாலும் கடிதம் எழுதுறது அப்படின்றது ஒரு அதுக்குன்னு ஒரு நடை இருக்கும் இல்லையா, எழுத்து நடையில தான் எழுதுறோம். இப்போ மாதிரி எல்லாம் தங்கிலீஷ்ல எல்லாம் எழுதுறது எல்லாம் கிடையாது.
1: இப்பயுமே காற்றல் விரியம் கடிதமலர்கள் நம்ம பண்ணும்போது அன்பின் அறிவிப்பாளர்கள், அன்பின் நிலை இயக்குனர் அப்படின்னு சொல்லும் போது அதை படிக்கும் போதே ஒரு புன்னகை நம்ம முகத்துல வரும்.
0: இல்ல அவங்க அன்பானவங்களா இல்லையா அப்படின்றத விட உறவினருக்கு எழுதினா கூட இதான் ஃபார்மெட், அன்புள்ள மாமா, அன்புள்ள அத்தை அப்படின்னு தான் அன்புள்ளன்றத ஆரம்பிக்கிறோம். உள்ள நலம் நலமறிய அவள் அடுத்த லைனு, அதுக்கப்புறம் அப்படியே இப்படிக்கு இதெல்லாம் போட்டு உங்களோட நலமறிய அவள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபார்மெட், இப்படிதான் ஆரம்பிக்கணும் இப்படித்தான் முடிக்கணும், தங்கிலீஷ்ல எல்லாம் அப்ப கிடையாது. ஸோ ஒரு கடிதம் எழுதுனா அந்த ஃபார்மெட் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வருது.
1: அதே மாதிரி இப்போ அடுத்து என்ன கடிதம், யார் யாருக்கு எழுதியிருக்காங்கன்னு சொல்ல வராங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
3: மதுரை பில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர்லால் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
3: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். சொல்லுங்க. நேரம் 11:45 ஆக போகுது, டக்குன்னு சொல்லிருங்க.
3: கடிதம் கடிதம். அனுப்புனர் பெறுநர் ஒரு வேலை விஷயமா எழுதும் போது அனுப்புனர் பெறுநர் அப்படின்னு எழுதலாம் கடிதம்.
0: இல்ல நீங்க வந்து கடிதம் எழுதிய அனுபவங்கள் சொல்லுங்க. பொதுவா ஒரு கடிதம் எழுதுறது வேண்டாம், நீங்க உங்க லைஃப்ல வந்து நிறைய கடிதம் எழுதி இருப்பீங்க இல்லையா?
3: நான் வந்து ஒரு மாற்றி நான் வந்து இந்த கடிதம் எழுதும் ஒருத்தர நாட்டம் எழுதணும், என்னுடைய மனைவி எழுதுவாங்க, அப்படி இல்லைனா என்னுடைய பையன், அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுகள், இந்த மாதிரி நான் கூப்பிட்டு வச்சு.
0: சரி, நீங்க இப்ப மற்றவங்ககிட்ட சொல்லி கடிதம் எழுதுறீங்க இல்லையா, நீங்க சொன்ன வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்துவாங்களா இல்ல அவங்க மானை தேனை போட்டெல்லாம் எழுதுவாங்களா?
3: அன்புள்ள ஐயா அவர்களுக்கு வணக்கம், என்னுடைய பேர் ஈஸ்வர்லால், நலமா இருக்கீங்களா அப்படின்னு போட்டு நான் வந்து சென்னைக்கு வரப்போகின்றேன். நான் வருகின்ற வியாழக்கிழமை வரப்போகின்றேன், நீங்கள் என்னை வந்து ஜங்ஷனை வந்து அழைத்து செல்லுங்கள்.

0: எல்லாம் போடுவேன், முடிஞ்சது படிச்சு காமிப்பார் அவரு. ஏதாவது கரெக்ஷன் இருந்தா நான் தீர்த்திடுவேன்.
1: சரிங்க ஐயா, நன்றி நன்றி. அற்புதமா ஒரு அலுவலக லெட்டர் நம்ம சொன்னோம் இல்லையா ஸ்கூல்ல படிக்கும் போது, அதுலயே வந்து பொருள் அப்படின்னு போட்டு மெயின் அதோட கருத்து என்ன அத ஒரு லைன்
2: சுருங்க. ஏன்னா அலுவல் ரீதியா எழுதும் போது எல்லாராலையும் முழுசா படிக்க முடியாது. அப்ப இதுதான் அப்படின்னா மெயினா அது என்னவோ அந்த கண்டென்ட்டை மட்டும் வாசிக்கிறதுக்கு வசதியா இருக்கும்.
1: பெரிய பேராகிராஃப் ஒரு 10 வரி ஒரு 6-7 வரியில நீங்க படிக்க வேண்டியத ஒரே லைன்ல, என்னோட பொருள் திருட்டு காரணமாக இல்லை நான் வந்து இங்கு செல்ல வேண்டிய காரணம் அப்படின்றத பொருள் அப்படின்றது ஒரு வரி எழுதணும். இது வந்து ஃபார்மெட்டு, ஸ்கூல் ஃபார்மெட்டு, அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு 10 மார்க் க்வெஸ்டின்ல அந்த கண்டென்ட் உள்ள இருக்கிறது எழுத தெரியலன்னா கூட ஃப்ரம் டு இப்படிக்கு டேட்டு இதெல்லாம் போட்டால்
2: எப்படி மேக்ஸிமம் மார்க் இருக்கோ அந்த மாதிரி
1: ஒரு 4 மார்க், அதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க், 4 மார்க் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணிலாம் படிச்சானுவோம். சரி, வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
0: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
0: ஈரோட்ல இருந்து தங்கவேல் பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க ஐயா.
0: கடிதம் எழுதுனவர் இறந்துட்டா கூட அவருடைய கடிதம் நம்மகிட்ட பத்திரமா இருக்கும், அவருடைய நினைவாக. இப்ப வந்து தபால் பெட்டியே இல்லைங்களே, முதல்ல எங்க கார்னர்லயே இருக்கு, எங்க வீதி கார்னர்லயே இருக்கும், அந்த தபால் பெட்டியெல்லாம் காணாம போயிடுச்சு.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ஒவ்வொரு தெரு தெருவுலயும் முக்குள்ள இருக்கும் இல்லையா? இப்போ பார்க்க முடியல,
0: பெட்டியே இல்லைங்க, அது அனாதியா போயிடுச்சு. எத்தனையோ பேருக்கு உறவு பாலமா இருந்து இப்ப அனாதியா போயிடுச்சுங்க. நான் வந்து பெரும்பாலும் வந்து இந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் நிறைய கடிதம் கொடுப்போங்க. இன்னைக்கு கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு மாவட்டத்திலேயே குறைதீர்ப்பு, நம்மளுடைய குறைகளை வந்து கடிதம் மூலம் கொடுத்தோம்னா கண்டிப்பால அதுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. ஒண்ணு நிறைவேற்றுறோம், இல்லை ஏன் நிறைவேற்ற முடியலன்னு ஒரு பதில் நமக்கு வருங்க. அது நம்ம சும்மா போன் பண்ணி பேசுறது, சும்மா சத்தம் போடுறது இதெல்லாம் ஆக வேண்டாங்க. எந்த ஒரு துறையா இருந்தாலும் எழுத்துப்பூர்வமா நம்ம ஒரு கடிதம் கொடுத்துட்டோம்னா அது நமக்கு வந்து நிறைய நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. முடியலன்னா கூட அதுக்கு விளக்கம் கொடுத்துருவாங்க, இதனால முடியலன்னு. நம்ம எழுத்துனால எழுதி ஒரு புகார் மனுவா கொடுத்தா கண்டிப்பால் தீர்வு உண்டு. பாடல் கேக்குறோம், இதெல்லாம் கேக்குறோம், இதெல்லாம் சரி, ஆனா பொதுமக்களுக்கு ஒரு பொதுவான பிரச்சனை அல்ல, எல்லாத்துக்கும் இது தேவை அப்படின்னு. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மின்கம்பம் தாஞ்சு இருந்ததுங்க, பல முறை சொல்லி பார்த்தோம், அந்த லைன்மேன் அந்த போர்மேன் எல்லாத்தையும் சொல்லி பார்த்தோம். அதே வந்து மின்சார குறை தீர்ப்பு கூட்டம்னு ஒண்ணு நடக்குது மாசம் மாசம், அதுல கொண்டு போய் கடிதமா கொடுத்தோன்னே 10 எண்ணால வந்து அது நேர் பண்ணி விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம எங்க அந்த அலுவலகத்துக்கு நம்ம போய் கொடுக்கணும். ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ்ல தண்ணி வலினா போய் எழுத்துப்பூர்வமா கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. இன்னொன்னு வந்து அவங்க எடுக்கிறதுக்கு ஒரு காரணமா அந்த லெட்டர் தான் கேக்குறாங்க. நீங்க ஏதோ ஒண்ணு கொடுத்தாதான் நாங்க செயல்பட முடியும் அப்படிங்கிறாங்க. சும்மா சொல்றதை வச்சு நாங்க செயல்பட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. நீங்க கூட குறை நேரில கடிதமா தானே கேக்குறீங்க?
1: கண்டிப்பா
0: கடிதத்துக்குதான் நடவடிக்கை.
1: நிச்சயமா நிச்சயமா, ஏன்னா நம்ம வாய் மூலம் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி. நிச்சயமா எந்த ஒரு விஷயமும் எழுத்து பூர்வம் அப்படின்றது ஆதாரம் தானே. ஒரு கோட்டா இருந்தாலும் வாதாடக்கூடியவர் அந்த எழுத்து பூர்வத்தை வச்சு தானே நிரூபிக்க முடியும். இது இருந்ததே இது இல்லை, ஆதாரம் இருந்தா மட்டும்தான் அவங்க நிரூபிக்க முடியும். அந்த மாதிரி எதா இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி நிறைய குறைதீர்க்க கூட்டம், ஒரு குடிநீர் பிரச்சனை, ஒரு சாலை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மின்சார கம்பங்கள், ஏதாவது பழுது ஏற்பட்டதுன்னா நீங்க எழுத்துப்பூர்வமா விண்ணப்பம் பண்ணா மட்டும்தான் அது நிவர்த்தி ஆகும், நிவர்த்தி ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவர் சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, நான் காலையில வாசிச்சது, நாளைக்கு விருதுநகர் அந்த சாத்தூர் இந்த பகுதிகளில் குறைதீர்க்கும் விவசாயிகள் குறைதீர்க்கு கூட்டம் நடக்குது 18ஆம் தேதி.
2: அதனால அதுக்கு கடிதம் எழுதணும் அப்படின்னா எழுதி யார் யாருக்கு தேவையோ அந்த கன்சர்ன் அட்ரஸ்
1: நீங்க அந்த குறை தீர்க்கும் கூட்டத்துல விருதுநகர் மாவட்டத்துல நாளைக்கு காலையில நடக்குது, நீங்க அங்க போய் கலந்துக்கணும். அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பங்கள் நீங்க கொடுக்கலாம். சரி
2: சரி, ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து பேசலாம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் காலை 11:50 இணைந்திருக்கிறோம். இது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கண்ணாடி மாளிகையில பேசிட்டு இருக்கோம். ஒரு கடிதம் எழுதினேன்,
1: எழுதுகிறேன் ஒரு கடிதம், எப்படி வேணா மாத்தி போடலாம். அதனால கடிதம் எழுதிய அனுபவங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள். கடிதம் அப்படின்னா நமக்கு அதிகபட்சம் ஸ்கூல் கடிதம், அதுக்கப்புறம் அந்த இளைஞர்கள் எழுதக்கூடிய கடிதம், இதை தாண்டி

0: அனுபவம் மட்டும் கிடையாது, இது நிறைய அனுபவங்கள் இருக்குது கடிதத்தில் அப்படின்னு. ஒரு பாசமுள்ள ஒரு தாய் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், ஒரு மகனோட கடிதம் எப்படி இருக்கும், ஹாஸ்டலில் இருக்கவங்களோட அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், நிறைய அற்புதமாக சொல்லிகிட்டே இருந்தாங்க.
1: அதே மாதிரி உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அந்த காலத்தில் வந்து கடிதம் மூலமாக தான், அதுவும் இப்போதாவது தொலைபேசி இருந்துச்சு ஒரு 80 காலகட்டங்களில்.
0: தந்தி தந்தி வந்துட்டாலே ஐயோயோ தந்தி வந்துருச்சு என்னாச்சு ஏது, அது நல்ல விஷயமாக கூட இருக்கலாம், ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் பயம் இந்த மாதிரி இருந்துட்டே இருந்தது.
1: கடிதமாவது ஒரு 50-100 வார்த்தை, தந்தி எல்லாம் வெறும் 5 வார்த்தை,
0: ஸ்வீட்டா.
1: ஆமா, அது வந்து நாலா தந்தின்றது இன்ன வரைக்கும் பார்த்ததுல அனுப்புனதும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த நேரம் என்ன சொல்ல வராங்க,
0: இங்கிலீஷ்ல ஒரு சப்ஜெக்ட் தந்தி இருக்கு இல்லையா, டெலிகிராம் அப்படின்னு. சரி, இப்ப வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
2: கண்ணாரி மளிகை நிகழ்ச்சிக்கு இனிய முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம், சொல்வது
2: ராமநாதபுரம் மாவட்டம் யமனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன் மேடம்.
0: சுமதி, நல்லா இருக்கும், சொல்லுங்கம்மா.
2: தலைப்பு கேட்ட உடனே எனக்கு ஞாபகம் வந்தது வந்து ஸ்கூல்ல எழுதுவோம் இல்ல மேடம், எழுதுவோம், அது ஒரு குற்றாலத்துக்கே நாம போயிருப்போம், இருந்தாலும் ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு சொல்லிதான்
0: ஆரம்பிப்போம். இல்லைன்னா பாவம் இல்லாத பாட்டி எல்லாம் வந்து பாட்டியா இருந்துட்டாங்கன்னு ஒரு கடிதம் எழுதி ஸ்கூல் லீவ் எல்லாம் கொடுப்போம் அப்படிதானே.
2: உடனே
0: மெடிக்கல் சர்டிபிகேட் எடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்களே.
2: இல்ல மேடம், எனக்கு வந்து இப்போதைக்கு மனசு வர மாட்டேங்க, அதனால உண்மையாவே நீங்க எழுதிட்டு வந்துருங்க.
0: நமக்கு சொல்லி கொடுத்தவங்க அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க
2: அப்படிதானே.
0: சரி, நன்றிமா, நன்றி நன்றி, அற்புதமா. நிறைய விஷயங்கள் உண்மையா, ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க அந்த அப்ப இருக்க காலத்துல. என்னது குற்றாலம் மணியா, உனக்கு படிப்பை விட குற்றாலம் கேக்குறா, படிப்பை விட பாட்டி விட,
1: அடுத்து அடுத்த டெஸ்ட்ல மார்க் கம்மியாச்சா குற்றாலம் மட்டும் போ தெரியுது இல்ல,
0: படிப்பில மார்க் வரக்கான அப்படின்னு. இது எதுக்குடா, உடம்பு முடியல பாட்டி, கூட முடியல பாட்டி, சீரியஸா இருக்காங்க போடு,
1: ஒரே பாட்டியே இத்தனை தடவைதான் இது பண்ணுவோம்
0: அந்த மாதிரி அந்த அனுபவம். இப்ப எல்லாம் அப்படி இல்லை, ஸ்ட்ரைட்டன் நாங்க இங்கதான் போனோம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதம் கதம் அப்படின்னு யாரும் ரொம்ப சீரியஸா கேக்குறது இல்ல. சரி ஓகே,
1: அந்த மாதிரி அடுத்து காமெடியா இந்த மாதிரி யாராவது கடிதம், ஏன்னா ரொம்ப சீரியஸான விஷயங்களே பேசிட்டு இருக்கோம் இல்லையா, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஏதாவது கடிதம் எழுதுவாங்க. நான் இது சாப்பிட்டேன் இன்னைக்கு காலையில, காலையில இருந்து நைட் வரைக்கும் பண்ணது,
0: கடிதத்தை விட்டுட்டு இப்ப மெசேஜ்ல போயிருது,
1: இப்ப போயிருது. ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரி கடிதம் எழுதியிருக்காங்க நிறைய பேரு, நான் அந்த மாதிரி கடிதம் வந்து வாசிச்சிருக்கேன். எங்க குடும்பத்திலயே அது நடந்திருக்கு, எங்க குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் வெளியூர்ல வேலை பார்க்கறாரு, அவர் வந்து அவங்களோட தாயாருக்கு எழுதி அனுப்புவார், தினம் தினம் 3 லெட்டர்.
0: ஓஹோ, சனிக்கிழமனா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும், அதுக்கப்புறம் சாப்பாடுல நெய் ஊத்தி சாப்பிடணும், கீரைகள் சாப்பிடணும், இந்த இந்த பாடல கேட்ட மாதிரி
1: என்ன சாப்பிட்டீங்க, நான் பூரி சாப்பிட்டேன், நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் கடிதம் எழுதி வரும். அந்த கடிதத்தை வந்து இன்னும் பத்திரப்படுத்தி வச்சிருக்கனாலதான் அடுத்தவர சன்னதியினர் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி நாங்க பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கோம்.
0: ஓ சரி, வரும் அடுத்த நேயர் வணக்கம். 11:54
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சத்தியமங்கலம் கே என் பாளையம் பேச்சு மட்டு.
0: சொல்லுங்க ஐயா.
3: இந்த கடிதத்தோட எனக்கு நெருக்கமான தொடர்பு இருக்குங்க மேடம், நான் வந்து ஒரு 30 வருஷமா கடிதம் எழுதுறேன். வானொலிக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 27 வருஷமா எழுதுறேன், அதாவது மதுரை பண்பலைக்கு குறைவா எழுதியிருக்கேன்னு தான் சொல்ல முடியும். ஆனா மற்ற இப்ப கூட பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 2 போஸ்ட் கார்டு போஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்கேன். அதாவது தொலைக்காட்சிக்கு ஒரு கடிதமும் பண்பலைக்கு ஒரு கடிதம், கொடைக்கானல் பண்பலைக்குன்னு
0: வச்சுக்கோங்களேன்.
3: அந்த கடிதத்துக்கு வந்து நான் மெனக்கெடுதல் அதிகமா கொடுப்பேன், அந்த கடிதம் எல்லாம் எழுதிட்டு அது கீழே ஹெட்ஸ் வச்சு அண்டர்லைன் பண்ணுவேன். பாக்குறவங்க அதாவது நிகழ்ச்சி பொறுப்பாளர்களா இருக்கட்டும், நிலைய இயக்குநர்கள் அறிவிப்பாளர்கள் எல்லாம் பார்த்து என்னோட கடிதத்தை அப்ரிசியேட் பண்ணுவாங்க. அது லைவ்லயே சொல்லும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், நான் என்னோட கடிதத்துக்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்குற மாதிரி கொடுப்பேன். எப்பவுமே பாக்குறவங்க எப்பவுமே அப்ரிசியேட் பண்ணணும், அந்த கடிதத்தை பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும். நான் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா மேடம், தொலைபேசி வழி நேயர் அப்படின்னு சொல்றதை விட கடித வழி நேயர் தான் சொல்றதா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஏன்னா அந்த கடிதம் எழுதி காத்திருப்பு இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவுமே சுவாரஸ்யமா இருக்கும். அது என்ன மாதிரி கடிதம் எழுதக்கூடிய நேயருக்கு மட்டும்தான்
0: தெரியும். நிச்சயமா நிச்சயமா, நன்றிங்க ஐயா, நன்றி. அற்புதமா ஒரு விஷயம் பகிர்ந்துகிட்டாங்க இல்லையா, ஒரு கடிதம் மூலமாகவே இவர் யாரோட கடிதம் நமக்கே தெரியும். இங்க நிறைய பண்டில் பண்டிலா இருக்கும், கலர் ஸ்கெட்ச அவங்கதான் சீல் வச்சிருக்க,

0: இவர் தான்.
1: நம்ம நிலையத்துக்குமே இந்த மாதிரி கடிதம் மூலமா மட்டுமே வந்து கிடைத்த சொந்தங்கள்னு சொல்லி நேயர்கள் இருக்காங்க
0: நிறைய. அவங்களுக்காவது தன்னோட பேரை வந்து ஐடென்டிஃபை, இதுதான் இவங்க கடிதம்னா இப்படி
1: இப்படிதான் இருக்கும்
0: இந்த மாதிரி அப்படின்னு அதை வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம்.
1: இவர் சொன்ன மாதிரி நம்ம நேயரே ஒருத்தர் வந்து அந்த கிளிட்டர் பென்னு சொல்லப்படுற ஜிகுஜிகு பேனாலதான் எழுதி அனுப்புவார். அந்த கடிதம் எடுத்தா இவங்க தான் எழுதுனாங்கன்னு தெரிஞ்சிடும். ஒரு சிலர் பிளாக்ல எழுதி பிளாக் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணுவாங்க, பிளாக் அண்ட் ரெட் யூஸ் பண்ணி
0: சின்ன என்ன பண்ணுவாங்க பக்கத்திலேயே சின்ன சின்ன படங்கள் வரைந்து அனுப்பக்கூடிய அந்த இது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை வந்து அவங்களோட பேர் கேட்கும் பொழுது சந்தோஷம். அதுக்காக அவங்க மெனக்கெட்டு இவ்வளோ நேரம் ஒதுக்கி கடிதம் வாங்கி எழுதி அதை போஸ்ட் பண்ணி நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். சரி, வரக்கூடிய அடுத்த நேயர்
1: வணக்கம்.
2: இதுவரைக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். நிலமா இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கும். நேரம் குறைவா இருக்கு, டக்குன்னு சொல்லிடுங்க.
2: என்னுடைய பாட்டிக்கு நான் சமீபத்துல ஒரு 2 weeks பிஃபோர் லெட்டர் அப்படிங்கறத எழுதினேன். யூஸ்வலா எங்க கான்வர்சேஷன் குறிப்பிட்ட பாட்டியோட எனக்கு லெட்டர்ல தான் இருக்கும். அது ஒரு கியூரியஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த லெட்டர் எழுதி போட்டுட்டு பாட்டிக்கிட்ட இருந்து பதில் லெட்டர் ஒரு 3-4 days கழிச்சு வரும்பொழுது அதை திறந்து பார்த்து படிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த குணம் அப்படிங்கறது என்னுடைய பாட்டி தான் சின்ன வயசுல இருந்து ஊக்குவிச்சாங்க. நீ எழுது சந்திரசேகர், அது நல்லா இருக்கும்டா, போன்ல நம்ம பேசுறது இருக்கவே இருக்கு, பட் லெட்டர்ல எழுதும்போது எவ்வளவு நாள் ஆனாலும் அது சின்ன வயசுல நான் எழுதின லெட்டர்ல இருந்து இப்போ எழுதின லெட்டர் வரைக்கும் பாட்டி அப்படியே ஒரு ஃபாயில் மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க. அது பாட்டியுடைய லெட்டரும் நான் அப்படியேதான் வச்சிருக்கிறேன். சோ அந்த நலன் விசாரிச்சு பாட்டியுடைய உடம்பு எப்படி இருக்கு என்ன இது அப்படின்னு கேட்டு அவங்க பதில் கடிதம் வரும்போது அந்த போஸ்ட்மேன் வாசல்ல வந்து அந்த லெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் போடும் பொழுது அது இங்கிலாந்து லெட்டரா இருந்ததுன்னு பாட்டி தான் போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு 100 விதம் அடிச்சு சொல்லலாம். அது வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் அப்படிங்கறத கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு.
0: நன்றி நன்றி, அற்புதமான ஒரு விஷயம். அவர் சொல்லும் போது ஒண்ணு ஞாபகம் வருது, என்னன்னா அந்த கடிதத்தை கிழிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். மாத்தி கிழிச்சிட்டு அது வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ இப்படி இந்த சைடு கிழிக்கிறதுக்கு எப்படி கிழிச்சிட்டோமே அப்படின்னு. இங்கிலாந்து லெட்டர் பார்த்தீங்கன்னா இப்படி 3 சைடா இருக்கும், அதை கரெக்டாக ஓப்பன் சைடில் நம்ம கரெக்டாக பண்ணணும். அது எழுதி அனுப்புகிறவங்களுக்கு தான் தெரியும். புதுசாக அவரவங்க என்ன பண்ணுவாங்க, மாற்றி கிழிச்சிட்டாங்கன்னா அந்த அந்த கண்டினியூஸாக எழுதி இருக்கிறது கட்டாயிடும்.
1: அதனால அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்றத கஷ்டப்பட்டு ஒட்டி
0: மறுபடியும் இந்த சைடை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கும். நிச்சயமாக கிட்டத்தட்ட 11:58. ஆனால் ஒருத்தர் கூட லவ் லெட்டர் எழுதின அனுபவங்களை சொல்லலையே அப்படின்ற மாதிரி. சரி, நம்ம பாடல் மூலமாவது போட்டுட்டேன். கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் பேசின கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி
1: மற்றும் அஜிதா. இன்னைக்கு இந்த கடிதம் எழுதினேன் அப்படின்னு சொல்லி பேச முடியாதவங்க உடனே கடிதமா எழுதி அனுப்புங்க காற்றல் விரியும் கடிதமலர்கள்ன்ற பகுதிக்கு. அங்க நாங்க வந்து அவங்க கடிதத்தை வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதோ பாடல் கேட்கலாம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அந்த செய்தி கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் பொதுத்துறை வங்கிகளின் இரண்டு நாள் கூட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார். முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ விருதுகளை

புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் கவனஈர்ப்பு தீர்மானம் தொடர்பாக அமைச்சர்கள் அளித்த பதில் திருப்திகரமாக இல்லை என்று கூறி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்கியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதற்கான பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தொடக்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 114,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. கலையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்புக்கு 90 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதியே. சிநேகிதிகள் மட்டும் பங்கேற்று அவங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக வந்திருக்கக்கூடிய சிநேகிதிகள் 0452 மதுரையின் முன்னணி 25:30, 25:30, 75:30 என்ற எண்களில் வரலாம். இப்ப வந்திருக்கக்கூடிய முதல் சிநேகிதி, வணக்கம்.
3: இனிய நண்பகல் வணக்கம் சகோதரிக்கு.
2: இனிய நண்பகல் வணக்கம் சொல்வது
3: அனைவரும்
2: நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: எனக்கு ஐப்பரத்துல இருந்து பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அவள் வந்து விட்டாள் அப்படின்னு.
2: கண்டிப்பா அந்த பாடல் கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக எனக்கு சிநேகிதியில ஒரு தலைப்பு வச்சு பேசலாமா?
3: சொல்லுங்க.
2: மறக்க முடியாத ரயில் பயண அனுபவங்கள். ட்ரெயின்ல போயிருப்பீங்க இல்லையா? அதுல ஏதாவது டக்குன்னு சிம்பிளா சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்.
3: ஒரு தடவை மகன் பட்டாமளிப்பு விழாவுக்கு போறதுக்கு இது பண்ணோம். இதே வந்து வேற பக்கம் போயிட்டு லேட்டா
2: வந்துட்டான்.
3: லேட்டா வந்துட்டான், அவசர அவசரமா கிளம்பி போறோம். ட்ரெயின் கிளம்புற மாதிரி இருந்துச்சு. அப்ப போய் அதுல போய் ஏறிட்டோம். அதுதான் மறக்க முடியாது.
2: வேகமா அந்த லாஸ்ட் நொடி ஏறின அனுபவம் தான்.
3: ஆமாப்பா.
2: சரி, நன்றிமா. பாடல் கேட்டுடலாமா?

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
5: நேரம் 12:10. ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
6: வணக்கம். தொழில் இணைத்து இணைவது ஈரோடு பசுமை நகர் தருங்களா? நலம் நலம் நிறைய ஆவல்.
5: நலம் நலம் நிறைய ஆவல். நாங்க நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?

0: நல்லா இருக்கிறான்.
1: சொல்லுங்கம்மா, ரயில் பயண அனுபவங்கள்.
0: ரயில் பயணமா? நாங்க ரயில்ல போயிட்டு இருந்தோம். அப்ப போயிட்டு இருக்கும் போது மேல் சீட்ல ஒரு அம்மா படுத்திருந்தாங்க, நான் கீழ இருந்தேன். அம்மா எந்திரிக்கும் போது அது தலை அந்த கால் வந்து என் தலையில பட்டுருச்சு. அப்ப நான் திட்டிக்கிட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனேஜர் அப்படி தலையில படுதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அம்மா இல்லைங்க எனக்கு சரியான காய்ச்சலு அப்படின்ட்டு அழுதுச்சு. கூட்டிட்டு வந்து கீழே இறக்கி விட சொல்லி சாப்பாடுலாம் கொடுத்து அவங்கள பாத்துட்டு இருந்தேன்.
1: பரவாயில்லையே, அந்த ரயில் சிநேகிதத்தை இவ்ளோ நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க.
0: ஆமாங்க, இன்னைக்கு டெய்லி காலையில 9 மணி ஆனா ஃபோன் பண்ணிடுவாங்க.
1: சூப்பர், என்ன பாடல் கேட்க போறீங்க?
0: எனக்கு வந்து ரிக்ஷா மாமாவுல இருந்து என்ன
1: மின்னேட்டு கேட்டுலாமா? நன்றி, உங்களுக்கான பாடல் இதோ.

0: நேரம் 12:16 ஸ்நேகிதியை கேட்டுட்ருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வரும் அடுத்த ஸ்நேகிதி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: பூரணி தட்டாணிபுரம்.
0: பூரணி, சொல்லுங்கம்மா, ரயில் பயண அனுபவங்கள்.
1: நாங்கள் இப்போ பழனிக்கு போயிருந்தோம். அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு கிடச்சிருந்தாங்க. அவங்க மொத்தமாக பேசிக்கிட்டே வந்திருந்தோம் அவங்ககிட்ட கூட. ஆனா அவங்ககிட்ட நான் இப்ப அடுத்து பேசுறது கிடையாது.
0: பேசுறதுல அந்த ட்ரெயின்ல அப்படியே பேசிட்டு அப்படியே விட்டுட்டு போறோம், அந்த மாதிரி அனுபவம். அப்போ டக்குன்னு அதுதான் ஞாபகம் வருது, அந்த ஒரு குறிப்பிட்ட சில நேரங்கள் மட்டும் ஒரு நல்ல நட்பு கிடைத்தது அப்படித்தானே?
1: கொஞ்ச நேரத்துக்கு.
0: சரி, என்ன பாட கேட்க போறீங்க?
1: ரட்சகன்
0: கேட்டுடலாமா?
1: கேட்டு.
0: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்ருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: சகோதரிக்கு வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது.
1: அருப்புக்கோட்டை மல்லிகா பேசுறேன்.
0: சொல்லுங்க மல்லிகா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: குழந்தையும் தெய்வம் படத்துல நான் நன்றி சொல்வேன் உன் கண்கள்.
0: சரி, நன்றி சொல்லிடலாம். அதற்கு முன்பாக மறக்க முடியாத ரயில் பயண அனுபவங்கள் சொல்லுங்க.
1: ஊருக்கு வரும்போது ஊருக்கு போயிட்டு எங்க ஊருக்கு வரும்போது
0: எந்த ஊருக்கு போயிட்டு எந்த ஊருக்கு வரும்போது
1: அது எனக்கு யாவும் இல்லை.
0: சரி,
1: வரும்போது நாங்க பேசஞ்சர் டிக்கெட் கையில வச்சிருக்கோம். வர்ற வண்டி வந்து இது எக்ஸ்பிரஸ் வண்டி தான் வருது. இதுல எப்படி ஏறது அப்படின்னு இந்த டிக்கெட்டை வச்சுட்டு அதுல எப்படி ஏற முடியும் அப்படின்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் வீட்டுக்காரும் பேசிட்டு இருக்கோம். இதை பாத்துக்கிட்டே இந்த ஒருத்தர் இதுல ஏறுங்க சும்மா ஏறுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த வண்டி வர்ற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நாங்க ஏறதை விட அவரு அக்கறையா இருக்காரு
0: நம்மளை ஏத்தி விடுறதுல.
1: ஆமா, அவரும் ஏறாரு, அந்த வண்டியிலதான் ஏறாரு.
0: நீங்களும் ஏறிட்டீங்க.
1: நாங்களும் பயப்படாம ஏறிட்டோம். நாங்களும் அவர் பேர் சந்திரே.
0: சரி, அப்புறம் என்னாச்சு, முடிவ சொல்லுங்க.
1: ஏறி வந்துட்டோம், ஊருக்கு வந்துட்டோம்,
0: அவ்வளவுதான். எதுவும் நடக்கல.
1: நடக்கல.
0: சரி, ஓகே. பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றி
0: நன்றி நன்றி. உங்களுக்காக விருப்ப பாடல்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஸ்நேகிதியை கேட்டுட்ருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: சுமதி பேசுகிறேன்.
1: சுமதி, சொல்லுங்கம்மா. மறக்க முடியாத ரயில் பயண அனுபவங்கள்.
2: ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிருந்தேன் மேம் ட்ரெயினில். அப்போ அந்த கடலை கிராஸ் பண்ணுறது பயமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு.
1: எங்க விழுந்துருவோமோன்ற ஒரு பயமா.
2: ட்ரெயின் கிராஸ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது.
1: ஊர்ல இருக்க எல்லா சாமியும் கும்பிட்டுருப்பீங்களே?
2: ஆமா, ரெண்டு பக்கம் பிரிட்ஜ்ல எல்லாரும் டாட்டா காமிச்சுட்டே இருந்தாங்க. அப்படியே டாட்டா காமிச்சுட்டு போகும்போது அது மறக்க முடியாத நல்லா இருந்தது.
1: ஓ, இப்பயும் அங்க போனீங்கன்னா அந்த அனுபவம் வரும் இல்லையா உங்களுக்கு?
2: ஆமா, கண்டிப்பா மேம்.
1: சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
2: பண்ணையார் பத்மினின்றது வந்து எனக்காக பிறந்தாயே இந்த பாடல்.
1: சரி, கேட்கலாமா?
2: தேங்க்யூ.
1: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல் இதோ.

0: நேரம் 12:37 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய ஸ்நேகிதி வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருநகர் மெகராஜ் பேகம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, வயல் பயண அனுபவங்கள்.
1: ஆத்தங்கரை பள்ளிக்கு போயிட்டு வந்தோம் மேடம். போயிட்டு வரையில ட்ரெயின் கிளம்பிடுச்சு, ஓட்டமா ஓடி வந்தோம். டிடிஆர் அவங்க இதுல ஏத்திட்டாங்க, அடுத்த ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டு எடுத்தாங்க. அது வரைக்கும் ட்ரெயின் கிளப்பாம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி ஏத்தாங்க, அதை மறக்க முடியல.
0: ஆத்தங்கரை பள்ளிக்கூடம்னா கிராமத்திலேயே?
1: ஆத்தங்கரை பள்ளி
0: ஆசிரமம். ஓ,
1: பள்ளி பள்ளி வாசல்.
0: சரி சரி, ஓகே ஓகே. அதுல வந்து ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டீங்களா?
1: ஆமா மேடம், நாங்கநேரியில வந்து ஏறணும் மேடம். அங்க ஏறையில ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு மேடம். 5 நிமிஷம் தான் சொல்ல போனா. அதை டிடிஆர் பாத்துட்டாங்க, நாங்க ஓடி வர்றத பாத்து நிப்பாட்டி அப்புறம் அவங்க இதுல ஏறிட்டு அப்புறம் அடுத்த ஸ்டேஷன் வந்து மாறி வந்தோம்.
0: பரவாயில்லையே. சோ பஸ் ஸ்டாப் மாதிரி ட்ரெயின் உங்களுக்காக வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்காங்க. சரி, நிச்சயமா நல்ல ஒரு அனுபவம். என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: உரிமை குரல் மேடம், மேற்கு பூத்தாலே ரோஜா மட்டும் படிக்க கூடாது.
0: சரி, பாடல் கேட்டுருவோமா? நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல் உரிமை குரல் படத்திற்காக.

முடிப்பேன் நேத்து போட்டாலே.

நீயா கொதிக்கும். நேத்து பூத்தாள் ரோஜா முட்டு, பறிக்க கூடாதோ லேசா கொட்டு, கட்டி போடாத

0: மின்சாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நேரம் 12:44. ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
2: வணக்கம் தோழிக்கு.
1: வணக்கம். சொல்வது யார்?
2: ராணி தேனி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். சொல்லுங்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும்மா.
1: ரயில் பயண அனுபவங்கள் மறக்க முடியாதது நிறைய இருக்கும் இல்லையா?
2: சென்னையில அக்கா பையன் இருக்கா, புக் பண்ணிருக்கா. எல்லாரும் சின்ன பிள்ளைங்களா ஜன்னலோரத்துல உட்கார வச்சுட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஜகடமா போச்சு. அப்புறம் ஒரு புத்தகம் எடுத்துட்டு போயிருந்தேனா, படிச்சுக்கிட்டே இருந்தேன். பக்கத்துல இருந்தவங்க கேட்டாங்க, நான் காமராஜர் புத்தகம் படிச்சிட்டு இருந்தேனா, புத்தகம் படிக்கிறதும் அவங்களுக்கு பழக்கமா அப்படின்னு பேசிட்டே இருந்தாங்க. அப்புறம் சாப்பாடு கொண்டு இருந்தோம், சாப்பாடு சாப்பிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுமா. அது 11 மணி நேரம் பயணம்மா.
1: 11 மணி? பரவாயில்லையா, இந்த புத்தகத்தையே முடிச்சிட்டீங்களா?
2: புத்தகம் அடிச்சாச்சு.
1: எத்தனை பக்கங்கள் கொண்டது அந்த புத்தகம்?
2: ஒரு 67 பக்கங்கள்மா.
1: பரவாயில்ல, 11 மணி நேரத்துல பரவாயில்ல. புத்தகம் வந்து இந்த பயணங்கள்ல படிக்கக்கூடிய அனுபவங்கள் நிறைய இருக்கு. நிறைய கதைகள்லாம் அப்ப படிச்சிருப்பீங்க. சரி, இப்ப என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: எனக்கு சரணாலயம் படத்துல இருந்து எழுதுகிறாள் ஒரு பொது கவிதை. எனக்கு என்ன கண்ணாடி மாலையில எனக்கு பிடிக்கலான்னு பார்த்தேன், பிடிக்க முடியல.
1: அதனால இப்ப எழுதிடுவோம் கவிதைய, அப்படிதானே?
2: ஆமா.

0: நேரம் 12:51, எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டிருக்கோம். வரக்கூடிய நிறைவான ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்னுடைய பேர் சான்விகா.
2: என்னோட பேர் சான்விகா.
1: சான்விகாலிருந்து பேசுறேன்.
2: மீனாட்சி நகர்ல இருந்து பேசுறேன்.
0: சான்விகா, ஒரு குட்டி பாப்பா, என்ன படிச்சிட்டு இருக்கீங்களா, என்ன பண்றீங்க?

0: படிக்கிறேன்.
1: யாரோ சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து பேசுறீங்க. சரி, என்ன பாடல் கேட்கலாம், என்ன பாட்டு கேட்கலாம்? சரி, கண்டிப்பா உங்களுக்காக ஒரு புது பாடல் கொடுத்துடலாமா? நன்றி, நன்றி உங்களுக்கான ஒரு பாடல்.

ஒன்னு ஒன்னு கண்ணு கண்ணு செல்லா குட்டி.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பொன்பிள்ளை 100.9 இதுவரை சிநேகிதே நிகழ்ச்சியில் மறக்க முடியாத ரயில் பயண அனுபவங்கள் ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்கள் சொன்ன அத்தனை சிநேகிதிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீன்பகவள்ளி நன்றி நேர்களை. நேரம் 12:55.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோக்கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹீ யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம் மை ஹூம் ஆப்கா கைலாஷ் கேர்.
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா ஜல் थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना हर संकट का समाधान है भारतीय सेना भारत का गौरव है स्वाभिमान है भारतीय सेना दंभ का स्तंभ खंडम

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் தொகுப்புடன் நான் அஜிதா. இன்னைக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சி முழுக்க ஆட்டம் போட வைக்கிற துள்ளலிசை வகையில் சேர்ந்த பாடல்களை தாங்க கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியில் நாம கேட்க போற முதல் பாட்டு 1971 வெளிவந்த பாபு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு எம் எஸ் விஸ்வநாதன். வாரியோட வரிகள்ல டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் இதோ.
2: வரதப்பா வரதப்பா கஞ்சு.

0: ரகசியமா ஏதும் சொன்ன ரசத்தை போல
1: கொதிக்கிறா.
0: வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி கலையன் தந்தை.

இசையும் எதிரொலிக்கும் இசையாய் முத்தமிழும் கலந்த இசையாய் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் வசந்த கானங்கள் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா ஆகியோர். பாடல் கேட்டெல்லாம் நான் ஏன் பிறந்தேன் படத்திலிருந்து.

0: கண்ணு நானும் உந்தன் ஜோடி அல்லவோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில கண்ணதாசனோட வரிகள்ல டி எம் சவுந்தரராஜனோட குரல்ல பாடல் கேட்டு ரசித்தோம் பெரிய இடத்து பெண் திரைப்படத்துல இருந்து. அடுத்த பாடலா வந்துட்டே இருக்கு பி பானுமதியோட குரல்ல அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்துல இருந்து பாடல்.

வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில நம்ம கேட்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க ஜி கஸ்தூரி மற்றும் கண்டசாலா. பாடல் கேட்டுலாம் மாயா பஜார் படத்துல இருந்து.

கொள்ள கொள்ளை.

கேட்டிருக்கோம் தேனமுது கானங்களின் தொகுப்பாக வசந்த கானங்கள். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் பணமா பாசமா திரைப்படத்திலிருந்து.

பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியில நாம எல்லாரும் கேட்டு ரசிக்க போற அடுத்த பாட்டு ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: பாடல்களின் தொகுப்பாய் கேட்டு ரசிட்டு இருக்கோம் வசந்த கானங்கள். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியை நாம கேட்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க எல்லார். ஈஸ்வரி பாடல் கேட்டலாம், உரிமை குரல் படத்துல இருந்து.

0: ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல அடுத்த நிகழ்ச்சியா 2 மணிக்கு வளம் வர காத்துட்டே இருக்கு துள்ளல் தாளம். அதனைத் தொடர்ந்து 2:55 வானிலை இருக்க வளம் வர காத்திருக்கு 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 ஆட்டக்களம் நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்குங்க. ஆட்டக்களத்தில் இன்னைக்கு என்ன விளையாட்டு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விளையாட நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு 25:30 மற்றும் 25:30 ஆகிய எண்களில் அழைக்கலாம், விளையாடலாம். கேட்டுட்டு இருக்கோம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கானங்கள். ஒலிக்க வரும் அடுத்த பாடல் குமுதம் படத்திலிருந்து.
1: தொடாதே.

0: நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் ஒளிவரம் வரக்கூடிய அடுத்த பாடல் பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜனோட குரல்ல.
1: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜா.

மதுரை வீரன் திரைப்படத்திலிருக்காக பாடல் ஒலித்து முடித்த நேரம் 1:51. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கும் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் நிறைவான பாடல் பாகப்பிரிவினை படத்திலிருந்து.

கேட்டு ரசித்த பாடலுடன் நிஜை நிறைவு பெறுகிறது இன்றைய வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் ரஜிதா. நன்றி நேர்களே. நேரம் 1:55. இனி கேட்கலாம் பி. உன்னிகிருஷ்ணனோட குரல்ல பாரதியார் பாடல்.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: Yeah, Akashvani, that's lit.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: உற்சாகமான மதிய வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 துள்ளலான பாடல்களை காற்றலைகளில் இசைக்க வருகிறது துள்ளல் தாளம். உற்சாகமான பாடல்களை அமைதியான மதிய வேளையில் கேட்டு ரசித்து ரசிக்கலாம் நம் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில்.

உற்சாகமான பாடல்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது துள்ளல் தாளம். நம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். நட்புக்காக திரைப்படத்திலிருந்து தேவாவுடைய இசையில் மனோஜ் சித்ராவின் குரலில்.

காலம் தொடங்கியவுடன் மனதுக்குள் ஒரு சின்ன திருவிழாவை தொடங்கிறோம். ஆமாங்க, நம்ம கால்கள் தானாக தட்ட, மனம் தானாக துள்ள, உடல் முழுவதையும் உற்சாகத்தில் ஆழ்த்தும் இசைதான் இந்த துள்ளல் தாளம். வரும் பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து தேவாவுடைய இசை மற்றும் குரல்ல.

2:16 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 துள்ளல் தாளம். வேகமான தாளக்கட்டு, துள்ள வைக்கும் இசை, உற்சாகம் பொங்கும் வரிகள், இது எல்லாமே ஒன்றா சேர்றப்போ கேட்குறவங்களுக்கும் அந்த இசையின் ஓட்டத்தில் அப்படியே பயணிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? துள்ளல் தாளம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. கனவே கலையாதே திரைப்படத்தில் இருந்து தேவாவுடைய இசையில் வைரமுத்துவின் வரிகளில்

உற்சாகமான பாடல்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது துள்ளல் தாளம். இதைத் தொடர்ந்து 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம். 3 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 3:02

என்சிஇஆர்டி விளம்பரத நிகழ்ச்சி கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 3:32 மனதை வருடும் இனிய பாடல்களாக மெல்ல வரும் பாட்டை கேட்டு ரசிக்கலாம். அதைத் தொடர்ந்து மாலை 4 செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து 4:02 ஆட்டக்களம். உற்சாகமான அதிரடியான பாடல்களோட அதிரடியான ஆட்டக்களமும் காத்துட்ருக்கு. இன்னைக்கு ஆட்டக்களத்தில் என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் யோசிச்சுட்டே இருங்க நேயர்களே, காத்துட்டே இருங்க. மாலை 4:02 ஆட்டக்களத்தில் விளையாடலாம், உற்சாகமான பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். அதைத் தொடர்ந்து மாலை 5:02 மாலை தென்றல், மனதை வருடும் இனிமையான பாடல்கள் இடைக்கால பாடல்களாக காற்றலைகளில் உலா வர காத்திருக்கிறது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: நேரம் பகல் 2:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிப்பது துள்ளல் தாளம். துள்ளல் தாளம் நிகழ்ச்சியில இதோ அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். எதிரும் புதிரும் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகருடைய இசையில, வைரமுத்துவுடைய வரிகள்ல இதோ பாடல் காற்றலைகளில்.

கடிகாரம் காதில் விழுந்தால் போதும், கால்கள் நடனமாடும், இசை மனதில் ஒலித்தால் போதும், உற்சாகம் நெஞ்சில் பிறக்கும். கேட்டிட்ருக்கோம் இது துள்ளல் தாளம். துள்ளல் தாளம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் கண்ணுப்பட போகுதையா திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமாருடைய இசையில் ஹரிஹரன் மற்றும் குழுவினரின் குரலில்.

2:46 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது துள்ளல் தாளம், ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, ஏழுமலை திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இதுவரை தொழில்தாளர் நிகழ்ச்சி கேட்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்வது சென்னைக்கு நிறைவான பாடலாக பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து.

55 நிமிடம். ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கன்னியாகுமரி மாவட்டம் தர்மபுரம் 4 சென்டிமீட்டர், நெய்யூர் கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சூரலக்கோடு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து புத்தனணை மயிலாடி பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் கன்னிமார் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. பாலமூரில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.4 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கரூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தர்மபுரி திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை நீலகிரி கடலூர் ஈரோடு திண்டுக்கல் மதுரை நாகப்பட்டினம் சேலம் திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகள வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. மேலும் அதிகரித்து 1.5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். நீலகிரி சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை. நாளை மறுநாளுக்கான வானிலை இது.

0: இருபதாம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவிற்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. வடகடலோர தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகட வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகட வெப்பநிலை தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 23.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 21ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்கடலோர தமிழ்நாடு குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பு, வடமேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்
2: செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. ஒற்றுமையின் வலிமையே நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு பணியில் சிறப்பாக செயல்பட்டு வருபவர்களுக்கான விருதுகளை பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடு முழுவதும் 99.92% கிராமங்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வங்கி வசதியை கொண்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும், 75,000 முதல் 1 லட்சம் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சத்திற்கும் கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அஜர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபுதை சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோவிந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கல்லேயில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:02. இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 3:33.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும்

0: அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இந்த மதிய வேலையில சூப்பரான மெலோடி சாங்ஸ் கேட்க நீங்க ஜூன் பண்ணிருக்கீங்க மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. கேட்க போற நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு. மிட் டே மெலோடிஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறது நான் அஜிதா. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலை பாடியிருக்காங்க ஹரிச்சரன் மற்றும் ரம்யா. NSK இளையராஜாவோட இசையில பாடல் கேட்டலாம் மேகா படத்திலிருந்து.

0: காதுக்கு இதமா இதமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சியில நம்ம கேட்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க கார்த்திக் மற்றும் சாஷா திரிபாதி ஆகியோர். பாடல் கேட்டலாம் ஓ காதல் கண்மணி படத்திலிருந்து.
1: பரந்து செல்லவா பரந்து

ரஹ்மானோட இசையில பாடல் கேட்டு ரசித்த நேரம் 3:46. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கேட்க போற பாடல் பாடியிருக்காங்க SP சரண் மற்றும் பவதாரணி ஆகியோர். பாடல் கேட்டலாம் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில மங்காத்தா படத்துல இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க ஹரிஹர சுதன் மற்றும் பூஜா ஆகியோர். பாடல் கேட்டலாம் திருடன் போலீஸ் படத்திலிருந்து.

தியேட்டரிஸ்த பாடலுடன் இதை நிறைவுபெறுகிறது இன்றைய மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சி. தொடரும் நிகழ்ச்சியாக 4-2 வலம் வர காத்துட்டே இருக்கு ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல என்ன சுவாரஸ்யமான விளையாட்டு காத்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்களும் காத்துட்டே இருங்க. ஆனா விளையாட போன் எடுத்து டயல் பண்ணுங்க 0452 என்ற மாதிரியோட முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் ஆட்டக்களம் 4-2. அதற்கு முன்னாடி கேட்டுட்டு வாங்க 4 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். நாடு முழுவதும் 99.92% கிராமங்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வங்கி வசதியை கொண்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும், 75,000 முதல் 1 லட்சம் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சத்திற்கும் கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அஜர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப்பதக்கம் வென்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபியுதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார்.
2: ரெடி பண்ண.
3: ஆமாங்க, நேரம் 4:03 ஆயிட்டு இருக்க நேரத்துல மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. என்னப்பா நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணாம ஏதோ ஒரு வாய்ஸ் கட் ப்ளே பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்களா? அந்த வாய்ஸ் கட் இன்னொரு கேட்டுலாமா? இது வேற ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நம்ம விளையாட போற கேமோட தலைப்பு தான் பாவம்.

0: அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.
1: எஸ் நாங்களும் கொஞ்சம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண போறோம், நீங்க ஆனா கரெக்டான பதில சொல்ல போறீங்க. அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. நேரமாலை 4:04 ஆயிட்டு
2: இருக்குது. திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம்.
3: பாபு
0: அம்மா வணக்கம் சொல்லியாச்சு. வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது
1: பிரகாஷ் ராஜ்,
4: ஜானகி
0: மற்றும் அஜிதா. மாலை வணக்கம் நேயர்களே.
1: மருந்துகள் செய்ய முடியாத பல அற்புதங்களை ஒரு சின்ன சிரிப்பு மிக எளிதாக செய்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இன்றைய நிகழ்ச்சியில
0: சின்ன சிரிப்பெல்லாம் இல்ல,
1: பெரிய சிரிப்பா தான் இருக்கு.
4: பெரிய சிரிப்பா தான் இருக்க போகுது.
0: கேம் எடுத்துட்டு வந்த ஆள் அப்படி.
4: ஆமா ஆமா, என்ன கேம் அப்படின்னு சொல்லிடலாமா நேயர்களுக்கு?
1: மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம். அதாவது விளையாட்டு விதிமுறைகள் நம்ம எப்படி சொல்லலாம். இன்னைக்கு ஒரு புது விதமான கேம், அதனால நேயர்கள் எல்லாமே கொஞ்சம் தெளிவா கவனமா கேட்டுக்கோங்க. எப்படி விளையாட போறோம் அப்படின்னு உதாரணமாக சில பேர் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த கையை காலாக நினச்சிக்கிறேன் சார், காலை இந்த கையாக நினச்சிக்கிறேன்னு சொல்லுவாங்களா. அதே மாதிரி கையை காலாக நினச்சிட்டீங்க அப்படின்னா காலை வாயை நினச்சிக்கோங்க, வாயை மூக்காக நினச்சிக்கோங்க, மூக்கை கண்ணை நினச்சிக்கோங்க. அப்போ எதை பயன்படுத்தி சுவாசிப்பீங்க? ஆன்சர் சொல்லுங்கள் அஜிதா.
0: கண்ணு வச்சு
1: ரைட். ஓகே, இது மாதிரி அதாவது எதோடைய பேரை எதா மாறுதோ அந்த பேரை கரெக்டாக நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.
0: பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆனதுல நான் கன்ஃபியூஸ் ஆனது நானும் அவங்களும் தான்.
2: ஓ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.
1: ரெடி பண்ண.
0: இப்போ நேயர்களே வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல தான் இருப்பாங்க. நீங்க விளையாண்டீங்கன்னா அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் கிளியர் பண்றதுக்காக இங்க பிரகாஷ் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க.
4: அதே மாதிரி நேயர்கள் வர வேண்டிய எண்கள் ஒரே ஒரு முறை சொல்லிடலாம். அறிமுகங்கள் 25 30 170 மற்ற அனைத்து நேயர்களும் 25 30 171 வரலாம். 04 5 2 என்ற மதுரையின் முன்னிணைப்போட. இன்னைக்கு இந்த கேமுடைய தலைப்பு என்னன்னு சொல்லவே இல்லையே.
1: முதல் நேயர் யார் இங்க வராங்க பார்க்கலாம். வருக வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் சார், நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் வித்யா பேசுறேன்.
1: நலமா இருக்கும், நலமா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா நீங்க விளையாடுறதுக்கு?
5: ரெடியா இருக்கீங்க சார். கேம் மட்டும் ஒரு வாட்டி சொல்லிருங்க.
1: மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக தெளிவா ஒரு தடவை சொல்றோம்.
0: ஆக்சுவலா திவ்யா, இன்னைக்கு நீங்க தான் முதல் நேயர். நீங்க எப்படி விளையாண்டு காட்டி எக்ஸாம்பிள் செட் பண்றீங்களோ அதை வச்சுதான் மித்த நேயர்கள் எல்லாருமே விளையாட போறாங்க.
5: ஓகே,
1: ஓகே, ரெடியா இருக்கீங்களா? அதாவது கைய காலின் பேர் மாறிடுச்சு, காலுடைய பேர் வாயின்னு மாறிடுச்சு, வாயுடைய பேரு மூக்குன்னு மாறிடுச்சு, மூக்குடைய பேரு கண்ணு அப்படின்னு பேர் மாறிடுச்சு. அப்படின்றப்ப எதை பயன்படுத்தி நீங்க சுவாசிப்பீங்க? கடைசியா எதை சொன்னோம் கிடையாது. மூக்குடைய வேர்டு என்ன சொல்லியிருந்தோம்? கண்ணுன்னு சொல்லியிருந்தோமா? அப்ப நீங்க என்ன சொல்லணும்? கண்ணு சொல்லணும். ஓகேவா, ரெடியா இருக்கீங்களா? ஓகே,
3: ஆரம்பிச்சுட்டாங்க, ஆரம்பிச்சுட்டாங்க.
1: ஓகே, சைக்கிளுடைய பேரு ஃப்ளைட்டு, ஃப்ளைட்டுடைய பேரு ஷிப்பு, ஷிப்புடைய பேரு பஸ்ஸு. மாறிடுச்சா? இப்போ அமெரிக்காவில் நீங்கள் போகணும், அமெரிக்கா போகிறதா இருந்தால் நீங்கள் எதில் போவீங்க? சைக்கிளா? இல்லை. ஓகே, அடுத்த ட்ரை பண்ணலாம். இப்போ ஆன்சர் தப்பு. ஓகேவா, அடுத்த நேர் வந்துக்கலாம். வருக வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
6: ஐஸ்வர்யா பேசுகிறேன்.
0: எங்கேருந்து ஐஸ்வர்யா பேசுகிறீங்க? ஐஸ்வர்யா மட்டும்தான் கேட்டுச்சு, அதுவும் இல்லாமல் நான் பேசுகிறது எனக்கே எதிரொலியாக கேட்டுகிட்டே இருக்குது. கொஞ்சம் எஃப்எம்லேருந்து தள்ளி வந்துடுறீங்களா?
6: ஆ, மதுரையிலேருந்து ஐஸ்வர்யா பேசுகிறேன்.
1: ஆ, ரெடியாக இருக்குது, கேட்குது. ரெடியாக இருக்கீங்களா?
6: ஓகே,
1: நான் விளையாட்டுடைய விதிமுறை தெரிஞ்சிச்சா? புதுமையான கேம், கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு கேமுடைய விதிமுறை புரிஞ்சுதாம்மா? எழுந்ததும் குடிக்கிறது எது?
0: ஒவ்வொரு
1: நேர்களும் சூப்பரா பதில் சொல்ல போறாங்க. வாங்க விளையாடலாம். இன்னைக்கு நம்ம
0: விளையாண்டு இருக்கோம் ஆட்டக்காலத்துல. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நேர்கள் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க

0: நேரத்துல நம்ம கேட்டு வந்துடலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திரு Chi.
0: மதுரை ஃபார்ம் ரைட்.
2: ஓ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார்.
3: ரெடி பண்ண.
0: அதான் நானே கன்ஃபியூஸ் ஆகி டக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விளையாடிக்கிட்டு இருக்கோம் ஆட்டக்களம். விளையாடிட்டு இருக்கோம் சொல்றதுல கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கோம்,
3: கன்ஃபியூஸ் படுத்திட்டு இருக்கோம், கன்ஃபியூஸ் படுத்திட்டு இருக்கோம். நீங்க
0: மட்டும் தான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு தான்
4: இருக்கேன். நேயர்கள் கன்ஃபியூஸ் ஆவாங்கன்ற முன்னாடி நம்ம நிறைய கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கோம் இல்லையா?
0: நான் எதுக்கு அவங்க டூத் பேஸ்ட் குடிக்கிறாங்க காலையில அப்படின்ற மாதிரி?
3: இல்ல இல்ல, வாழ்க்கையில டூத் பேஸ்ட் எல்லாம் குடிச்சா எப்படி இருக்கும் பாருங்க.
4: இப்ப அடுத்த நேயர் கன்ஃபியூஸ் ஆறாங்களா கரெக்டா சொல்றாங்களா கேட்டுலாம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். புன்னகையோட நிகழ்ச்சியில் இணைவது யாருங்க?
5: போடுங்க.
0: இன்னைக்கு வந்து உங்களை நாங்க கன்ஃபியூஸ் பண்ண போறோம்.
3: நிகழ்ச்சி கேட்கலையா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கேட்டுட்டு
5: இருக்கீங்களா? நீங்க கன்ஃபியூஸ் ஆகி சிரிக்கும் போதே ஆகா என்ன ஒரே கன்ஃபியூஸ் பேசிட்டீங்களா?
3: ஓகே பரவாயில்ல, நாங்க நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் இருந்து திருப்பி கேட்டே வாங்க, திருப்பி ஆக நீங்க திருப்பி ஜாயின் பண்ணுங்க, ரீஜாயின் பண்ணுங்க. அடுத்த நேரம் சந்திச்சு வந்துடலாம். நேரமாலை 4:10 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்களம். இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சி விளையாண்டு இருக்கோம்.
0: பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.
3: அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. ஓகே வருக, வணக்கம்.
6: வணக்கம், நான் காளீஸ்வரி பேசுறேன் மதுரையில இருந்து.
3: ஓகே காளீஸ்வரி, ரெடியா இருக்கீங்களா?
6: ஆ ரெடியா இருக்கேன்.
3: ஓகே, நீங்க கான்ஃபிடண்டா இருக்காங்க, அப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியானதை கொடுத்துருவோம். ஓகே ரெடியா இருக்கீங்களா?
6: ஆ ரெடியா இருக்கேன்.
3: ஓகே, காருடைய பேரு சைக்கிள் மாறிடுச்சு. ஆ, சைக்கிளுடைய பேரு ஃளைட் அப்படி மாறிடுச்சு.
6: ஆ,
3: ஃளைட்டுடைய பேரு ஷிப் அப்படி மாறிடுச்சு.
6: ம்,
3: ஷிப்புடைய பேரு பஸ் அப்படி மாறிடுச்சு.
6: ம்,
3: அப்ப நீங்க அமெரிக்கா போறதா இருந்தா எதில போவீங்க?
0: இணைப்பில் இணைந்து விளையாடு ஜெயிக்க காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம், 4:12.
7: மூவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
3: சொல்வது யார், எங்கிருந்து?
7: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
3: நலம் நலமறிய ஆவல், அழகா இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ரெடியா இருக்கீங்களா விளையாடுறதுக்கு?
7: சொல்லுங்க ஐயா. நான் சொல்லுங்க.
3: ஓகே, நீங்க கேட்டு தானே நிகழ்ச்சி கேட்டு தானே நம்புறோம்.
7: கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அவர் பாவம்.
0: பூரியோட பேரு பொங்கல் ஆயிருச்சு.
7: என்ன மேடம்?
0: பூரி, பூரி, பூரியோட பேரு பொங்கல் ஆயிருச்சு.
7: சரி,
0: பொங்கலோட பேரு தயிர் சாதம் ஆயிருச்சு. தயிர் சாதம் இட்லி ஆயிருச்சு. இட்லி பாயாசம் ஆயிருச்சு.
3: இப்போ எதுக்கு ஊறுகாய் காம்பினேஷன் நல்லா இருக்கும் இதுல?
7: இதுல வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து ஊறுகாய் தொட்டுக்கலாம்.
3: பொங்கலுக்கு ஊறுகாவா? சக்கரை பொங்கலா? பொங்கலா?
0: ஊறுகாய் பொங்கல்.
3: ஆன்சர் தப்பு. ஓகே, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வருக, வணக்கம். நேரமாலை 4:13 ஆயிட்டு இருக்குது. ஆட்டக்களம் நிகழ்ச்சியில சூப்பரா
0: விளையாண்டு இருக்கோம். பூரி பொங்கல் ஆயிருச்சு, பொங்கல் தயிர் சாதம் ஆயிருச்சு, தயிர் சாதம் இட்லி ஆயிருச்சு, இட்லி பாயாசம் ஆயிருச்சு. இப்போ எதுக்கு ஊர்கா காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க.
7: தயிர் சாதம் மேடம்.
3: தயிர் சாதம் என்னவா மாறிடுச்சு? அதான் நீங்க ஆன்சர் சொல்லணும்.
0: தயிர் சாதம் என்னவா மாறிடுச்சு?

0: வணக்கம், நேரம் 4:14 நிமிடத்தில். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். ஒத்த கடையில இருந்து புத்தலதா பேசுறேன். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம், ரெடியா இருக்கீங்களா மேடம்? வளையல் சைக்கிளா மாறிடுச்சு. சைக்கிள் வடையா மாறிடுச்சு. வடை வடை வடை வடை வடை தா சாப்பிட்ற
1: வடை.
2: ஆ, வடை அரிசியாக மாறிடுச்சு. ஓகேவா, அரிசி பஞ்சு மிட்டாயாக மாறிடுச்சு. இப்போ பலசரக் கடையில் கிடைக்கக்கூடிய பொருள் எது?
1: பலசரக் கடையில் கிடைக்கக்கூடிய பொருள் வடை சார்.
2: வடை என்பது
0: தவறான
2: பதில். ஓகே
1: எப்படி சார், நான் அரிசிக்கு தானே வடை சொன்னீங்க?
2: அரிசிக்கு பஞ்சு மிட்டாய் சொன்னோம்.
0: ஆமாம்,
3: இப்போ இவர் வீட்லேயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான்.
0: மற்றும் ரமேஸ்வரம் 100.9 ல.

0: செடுத்து போனா பார்த்தான் தொட்டாசுனால ஏதோ
1: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். ரெடி பண்ண
4: புதுசா கூட நேர்கள் கேட்டு இருக்கலாம். கைய காலை நினைச்சிட்டேங்க, ஓகேங்களா? கையை காலை நினைச்சிட்டோம், காலை வாயை நினைச்சிட்டிங்க, வாயை மூக்கா நினைச்சிட்டிங்க, மூக்கை கண்ணை நினைச்சிட்டிங்க. இதில் எதை பயன்படுத்தி
5: சுவாசிப்போம்
4: அப்படி நான் என்ன சொல்லுவீங்க?
5: கண்ணை பயன்படுத்தி சுவாசிப்போம்.
4: எஸ் பார்த்தீங்களா, கண்ணெல்லாம் பயன்படுத்தி சுவாசிச்சா எப்படி இருக்கும் பாருங்க. எஸ் இதெல்லாம் லைட் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி பார்க்குறோம்.
5: ஆமா, இப்போ அடுத்த நேயர் இணைப்பில் காத்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் அப்படின்னு
4: சொல்றப்ப
6: இணைப்புலேருந்து கேட்கலாம். மதுரை FM ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் 100.9 ல. யார் பேசுறீங்க? உங்க பேரை மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க.
7: கார்த்திக் செல்வம்.
4: கார்த்திக் செல்வம், ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான க்வெஸ்சன் இதோ.
6: உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி ஆயிருச்சு, ஆண்டிப்பட்டி தேனி ஆயிருச்சு, தேனி ஆரியப்பட்டி ஆயிருச்சு. என்ன சத்தத்தை
4: இருக்கீங்களா? இணைப்பு இருக்கீங்களா?
6: இப்போ கேள்வி கேட்டலாமா? வைகை டேம் இருக்குல்ல, அது எந்த ஊர்ல இருக்கு? வைகை அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? நீங்க இது வந்து பொது அறிவு கேள்வி மாதிரி இது பண்றீங்க.
4: நான் சரியா கேட்கல நினைக்கிறேன். ஓகே, எனிவே மீண்டும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. கேள்விக்கு தெளிவாக கேட்டுட்டு விளையாட்டு இன்னும் ஆடிட்டு இருக்கோம் அப்படின்னா காங்க கன்ஃபியூஸ் பண்ணுவோம், நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லணும். அதான் வந்து இன்னைக்கான விளையாட்டு, ஓகேங்களா? நேரம் மாலை 4:22 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. அடுத்த நேரம் வருக. வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
4: ஐயா வணக்கம். ஐயா யார் இங்கே பேசுறீங்க?
7: அழகர்.
4: அழகர் ஐயா, ரெடியா இருக்கீங்களா?
7: ரெடியா இருக்கேன்.
4: ஓகே, விளையாட்டு விதிமுறைகள் தெரியுது, விளையாட எப்படிலான்னு இருக்கும் தெரியுமில? சூப்பர் யா. உங்களுக்கான கேள்விதோ,
6: உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி ஆயிருச்சு, ஆண்டிப்பட்டி தேனி ஆயிருச்சு.
4: ஐயா கேக்குறீங்களா?
6: உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி ஆயிருச்சு, ஆண்டிப்பட்டி தேனி ஆயிருச்சு, தேனி ஆரியப்பட்டி ஆயிருச்சு. இப்போ வைகை அணை எந்த மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு?
4: வணக்கம் மேடம். குச்சி மிட்டாய் லாலிபப்பா மாறிடுச்சு, லாலிபாப் கட்டிலா மாறிடுச்சு, கட்டில் கரண்டியா மாறிடுச்சு, இதுல

0: நீங்க எதுல படுத்து தூங்குவீங்க? கரண்டில. கரண்டில படுத்து தூங்குறப்ப எப்படி இருக்கும் பாருங்க கொஞ்சம்.
1: இல்ல, எந்த கரண்டில? தோசை கரண்டி இருக்கு, அரி கரண்டி இருக்கு, ஜல்லி கரண்டி இருக்கு. எதுல படுத்து தூங்கினா நல்லா இருக்கும்?
0: கரண்டி எடுத்து வெளுத்து புடுவேன்றாங்க மேடம்.
1: ஆமா, இணைப்பில் வந்தவைக்கு நன்றி. நல்லாவே முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பு நிலை காத்திருக்கும் அடுத்த நேர யாரெங்கன்னு கேட்டுக்கலாம். வருக, வணக்கம்.
2: மூணு பேத்துக்கு மாலை வணக்கம்.
0: வணக்கம் சார், யாரெங்க பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் சாசன்குடியில இருந்த முருகன்.
0: முருகன் சார், ரெடியா இருக்கீங்களா?
2: உங்க பிரகாசத்துக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன்ப்பா.
0: எதுக்கு சார்?
2: எதுக்குண்டா, ரூல்ஸ் வந்து மறுபடியும் இப்ப சொன்னீங்களா? நாங்க இப்பதான் வானொலி ஆன் பண்ண.
0: அதுக்காக தான் சார் எனக்கு ஒரு தோணுச்சு.

0: நந்தினியே, மனதுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத பாதிப்பு.
1: உங்களுக்கான கேள்வி, பூரி, பூரி நம்ம சாப்பிடக்கூடிய பூரி வந்து பொங்கலா மாறிடுச்சு. ஆமா, பொங்கல் தயிர் சாதமா மாறிடுச்சு. ஆமா, தயிர் சாதம் பாயசமா மாறிடுச்சு. ஆமா, இப்ப நீங்க எதுக்கு ஊறுகாய் தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும்? பூரி பொங்கலா மாறிடுச்சு, பொங்கல் தயிர் சாதமா ஆயிடுச்சு, தயிர் சாதம் பாயசமா மாறிடுச்சு. இதுல எந்த காம்பினேஷன் ஊறுகாய்க்கு நல்லா இருக்கும்? ஊறுகாய்க்கு எதை தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும்? அருமையா இருக்கும். ஆனா நீங்க சொல்ல வேண்டிய ஆன்சர் அது கிடையாது.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
3: ரம்யா
1: மேடம், என்னாச்சு ஜாலியா பேசுறீங்க, பார்த்தா இவ்வளவு சோகமா பேசுறீங்க, வாட் ஹேப்பன்? துவரம்பருப்பு குக்கரு பாசிப்பருப்பு காக்கிலோ சுண்டல் காக்கிலோன்ற மாதிரி, ஓகேவா?
4: இங்க தமிழ் மகள் இவள்,
1: எஸ்,
4: இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழி வரும் அழகனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும்.
1: எஸ், இப்போ நீங்க
2: அதனால இப்ப வந்து நாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அப்பப்ப கொடுத்துட்டே இருப்போம். நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இப்ப கரெக்ட்டா சொல்லுங்க.
1: இதுல சாம்பார்ல எதை சேப்பீங்க?
3: சாம்பார்ல குக்கரை சேப்போம்.
1: பாத்தீங்களா, குக்கரை போட்டு சாம்பார் குக்கரலாம் சமைப்போம், ஆனா அவங்க குக்கர்லயே சாம்பார் போடுவாங்க. ஓகே, கரெக்ட்டா சொல்றீங்க. வாழ்த்துக்கள். கன்ஃபியூஸ் ஆகாம கரெக்ட்டா சொல்றீங்க.
2: கன்ஃபியூஸ் பண்ணாலும் வந்து நம்ம நேயர்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாம சொல்றாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியே
4: கண்டுபிடிக்கிறாங்களோ?
2: ஏன்னா அவங்க வந்து நம்ம நேயர்கள் இல்லையா, அதனால கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேயரை சந்திப்புக்குமே ஒரு பாடல் கேட்டுடுவாங்க.
1: ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, உங்களுக்காக கேட்டு ரசிக்கலாம்.
5: ஆடாத வண்டிய

0: அவரே கண் பீசாய்த்தார்.
1: நேர்களை கன்ஃபியூஸ் பண்றது மட்டும் இல்லாமல் இங்கே அறிவிப்பாளர்களாக நாங்களும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க நேரம் 4:31 மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 விளையாடிட்டு இருக்கோம்.
2: டைமையும் கன்ஃபியூஸ் சொல்றீங்க பாத்தீங்களா?
1: ஆமா,
2: நான் நினைக்கிறீங்க நீங்க
1: ஏன்னா உங்க கூட சேர்ந்துட்டேன்ல, அதனால எனக்கு அவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுது.
3: எல்லாத்துலயுமே கன்ஃபியூஷன் ஆகிட்டே
2: நாங்க இன்னைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்போம். நீங்க கரெக்டா ஆன்சர் சொல்லணும். அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு ரொம்ப சூப்பரா விளையாடிட்டு இருக்கோம். நேர்ல அடுத்த நேர் யாரு வராங்கன்னு பாக்கலாம். வருக வணக்கம்.
3: இந்த கன்ஃபியூஷன்லயும் கலக்கிறதுக்கு வர்றாங்க, யார் இங்க கேட்டலாம்.
2: இதுக்குதான் அவங்க வேணும்ன்ற கன்ஃபியூஷன்ல கலக்கிறதுக்கு வராங்க. வணக்கம்.
3: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கக்கூடிய நேர்கள் வருக வணக்கம். வணக்கம் வணக்கம், ரெடியா இருக்கீங்களா
4: விளையாடுறதுக்கு?
2: சகுந்தலா ஜெயஹிந்திபுரம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா மேடம் விளையாடுறதுக்கு? ஓகே, உங்களுக்கான கன்ஃபியூஷன் இதோ உங்களுக்காக. சாக்கடை தண்ணீர் குளமாக மாறிடுச்சு, குளம் ஏரியாக மாறிடுச்சு, ஏரி கடலாக மாறிடுச்சு, கடல் கம்மாயா மாறிடுச்சு.
1: சாக்கடை தண்ணி குளமா மாறிடுச்சு, குளம் ஏரியா மாறிடுச்சு, ஏரி கடலா மாறிடுச்சு, கடல் கண்மாயா மாறிடுச்சு.
2: ஓகே, மாறிடுச்சா? இப்போ திமிங்கலம் எதுல வாழும்? கம்மாயில வாழும். சூப்பர், அச்சான பர்றா. சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள். கம்மாயில திமிங்கலம்
5: கடல் யாரேங்கறா? கடைய போட்டு எங்க போறாங்க?
1: கடையை போட்டு நாங்கள் இங்கேயே தான் உட்காந்துருக்கோம். எங்கேயும் போல. எங்களுக்கு வந்து இப்போ தொழில்நுட்ப உதவி வந்து சோடா எடுத்துட்டு வருவாங்கன்ற நம்பிக்கையோட இணைப்பில் நீ காத்திருக்கோம். அடுத்த நேர் யார் எங்கன்னு கேட்டலாம்.
2: திமிங்கலம் கம்மாய்க்குள்ள வாழ்ந்து அப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, செம்மையா இருக்கும்ல.
1: இங்கே ஒரு கம்மா, மதுரையை சுற்றி சுற்றி கம்மா மட்டும்தான் இருக்கு. எல்லா கம்மாயிலும் ஒரு திமிங்கலத்தை பிடிச்சி போட்டுருவோம் நம்மளாம் சேர்ந்து.
3: அடுத்த நேயர் ரெடியாக வந்துட்டாங்க.
2: வருக வணக்கம். ஓகே சதீஷ் சார், ரெடியா இருக்கீங்களா? நாங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவோம், நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஓகே, அப்பா அண்ணனா மாறிட்டாரு, அண்ணன் மாமாவா மாறிட்டாரு, மாமா தம்பியா மாறிட்டாரு, தம்பி மச்சானா மாறிட்டாரு, மச்சான் தாத்தாவா மாறிட்டாரு. இப்போ மலையேறினாலும் யார் துணை வேணும்? தாத்தா துணையா? என்ன சொன்னீங்க?
1: யார் துணை வேணும் நீங்க சொன்னீங்க? இல்லையே, அது வந்து காமனா இருக்க வந்து ஒரு
2: மச்சான் என்னவா மாறிட்டாங்கன்னு சொன்னோம்.

0: என்ன சொல்ல வர்ற?
1: சொல்லுங்க.
2: பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.
1: ஓகே, நேயர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.
2: அடுத்த நேயர் யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: ரெண்டு மேடத்துக்கு சாருக்கு வணக்கம். தரும் மாதிரி காதை தரும்.
1: நம்மளை கன்ஃபியூஸ் பண்றாங்களாமா? சூப்பர்ல. ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
3: ரெடியா இருக்க சார். இப்ப மலை ஏற சொல்லும் போது நல்லா இருக்கும் சார்.
1: எது மலை ஏற?
3: மாமியாவாயிட்டாங்க.
1: இப்போ என்னை என்ன சொல்ல தட்டாதேன்னு படம் வந்திருக்கு நமக்கு.
3: பாட்டி சொல்ல தட்டாதேன்னு
1: படம் வந்திருக்கு. இப்போ எத்தனை என்ன சொல்லணும்?
2: நாங்க உங்களை குழப்பிட்டு இருக்கோம்ல, கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு இருக்கோம்ல.
1: பாட்டி என்ன வாயிட்டாங்க?
0: இனிமே சாவகாசம் ஆகாதியா? இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை எடுத்து அப்படியே கட்டி பண்ண உண்டு, அப்படியே கட் பண்ணிக்கிறேன்.
1: சரி, உங்களுக்கு திரும்பி ஒரு தடவை சொல்றேன், கேட்டா கண்டுபிடிங்க. அண்ணி அக்காவாயிட்டாங்க, அக்கா பாட்டி ஆயிட்டாங்க, பாட்டி கொழுந்தியால் ஆயிட்டாங்க, கொழுந்தியால் மாமியார் ஆயிட்டாங்க. இதுல என்ன சொல்ல தட்டாதேன்னு படம் வந்திருக்கு.
4: இப்பே கண்டுபிடிச்சிருக்கலாமே இந்நேரம்.
1: அவங்க நாங்க எழுதி வச்சேன்.
2: சவுண்டே இல்ல, எங்க எழுதி வச்சிட்டு இருக்கீங்களா? அருமையா கண்டுபிடிச்சிங்க. இனிப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்ப நீங்க சொல்லுங்களேன், பாட்டி சொல்லை தட்டாதேன்னு படம் வந்துச்சு.
4: ஆமா,
2: அதே மாதிரி வந்து குழந்தையா
4: அதை சொல்றப்பே நமக்கு சிரிப்பு தாங்க வருது.
1: அதான் கன்ஃபியூஸ் பண்ணி நீங்க ரொம்ப சிரிக்க வச்சிருக்கோம் நேரத்துல. ஓகே, நேரம் மாலை 4:37 ஆயிட்டு இருக்குது. அடுத்த நேர் யாரு இங்கிருந்து வராங்கன்னு பாக்கலாம். நாம இன்னைக்கு விளையாண்டு இருக்கோம் ஆட்டக்கலம்ல.
2: இன்னைக்கு
4: ஆட்டக்கலம் நிறைவு நோக்கி போயிட்டு இருக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
5: 103.3 மதுரை எஃப்எம்க்கும், 100.9 ராமேஸ்வரம் எஃப்எம்க்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அனைவருக்கும் வணக்கமா இணைவது மதுரை மாவட்டம் திருவங்கல மாவட்டம் ஆலமட்டிலிருந்து எஸ் ராமர்.
1: முடிஞ்சதா? நீ இருக்கா?
4: இன்னும் ஏதாவது கன்ஃபியூஸ்
1: சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் ராமர் சார், ரெடியா இருக்கீங்களா?
5: எஸ் சார், தேங்க் யூ.
1: ஓகே, ரெடியா இருங்க. குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி ஆயிடுச்சு. குருவி ரொட்டி தேன் மிட்டாயா மாறிடுச்சு. தேன் மிட்டாய் சூட மிட்டாய் ஆயிடுச்சு. இப்ப எந்த மிட்டாயில தேன் இருக்கும்? என்னாச்சு, இருக்காரா? குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி ஆயிடுச்சு சார். குருவி ரொட்டி தேன் மிட்டாய் ஆயிடுச்சு. தேன் மிட்டாய் சூட மிட்டாய் ஆயிடுச்சு. இப்போ எந்த மிட்டாயில தேன் இருக்கும்?
2: முறுக்கு அதிரசம் ஆயிருச்சு, அதிரசம் மிக்சர் ஆயிருச்சு, மிக்சர் லட் ஆயிருச்சு.
1: ஓமப்பொடி சேர்க்கக்கூடிய
2: தின்பண்டம் இதுல எது?

0: அதிரசம் மேடம், முறுக்கு அதிரசமா மாறுது.
1: முறுக்கா அதிரசமா?
2: அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க.

0: பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார்.
4: நிறமாலை 4:45 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் விளையாடிட்டு இருக்கோம் ஆட்டக்கலாம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: மதுரை பாலரங்கவரத்துலேருந்து உக்கிரபாண்டியன் பேசுறேன்.
6: அந்த பேர் ஆரம்பிக்கிறப்பவே அந்த உக்கிரபாண்டியன் அப்படி அந்த ஒரு இதோட குடும்பார் பத்திலாம், அங்க இருக்கிற உக்கிரபாண்டியன் ரெடி இருக்கீங்களா?
5: முப்பது நூறு ஆயிடுச்சு.
6: ஆமா, இப்ப 5 விளையாதது டேஷில் விளையாது. சூப்பர், வென்று விட்டீர்கள். உக்கிரபாண்டியனுக்கு வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
7: நாங்கள் ஊட்டிய அறிவு அமுதம் ராஜகுரு எல்லாம்.
6: அதாவது 5 விளையாது, எப்பயும் விளையாது,
4: எப்பயுமே
6: 500 விளையாது. ஓகே,
4: இணைப்பில் நீ காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம். என்ன ரொம்ப சோகம் குரலில், ஏன் இந்த சோகம்?
4: ஐயோ, தெரியாதனமா லைன் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரியே இருக்கே உங்க ரியாக்ஷன்.
8: ஒருங்கிணைப்பு
6: தாம்பாளம் கரண்டி ஆயிடுச்சு, நீங்க எதுல சாப்பிடுவீங்க? தட்டாயிடுச்சு, தட்டு தாம்பாளம் ஆயிடுச்சு, தாம்பாளம் கரண்டி ஆயிடுச்சு, எதுல நீங்க சாப்பிடுவீங்க? டம்ளர்லயா சாப்பிடுவீங்க? டம்ளர் தட்டாயிடுச்சு, தட்டு என்னவாயிடுச்சு, தாம்பாளம் ஆயிடுச்சுல்ல. நீங்க தாம்பாளத்துல சாப்பிடணும். ஆன்சர் நீ தப்பா சொல்லிட்டீங்க. இனிமே நான் கன்ஃபியூஸ் பண்ணோம், கரெக்டாக ஓரளவு சொல்லி முடிச்சிங்க. வாழ்த்துக்கள். நன்றி. 4:48 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஷ் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அதிரடியான ஆட்டக்களம்.
4: ஆட்டக்களத்துல கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நேயர்கள் எல்லாரையுமே. இப்ப இணைப்பில் கன்ஃபியூஸ் ஆக காத்திருக்கும் அந்த நேயர் யாரையும் இங்க இருந்து கேட்கலாம்.
6: வருக. வணக்கம்.
8: வணக்கம்.
9: உங்கள் மூவருக்கும் இனிமையான வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
6: வணக்கம் அம்மா, ரெடியா இருக்கீங்களா?
9: ரெடியா இருக்கேன்.
6: ஓகே. ஸ்கூல் வேன் டீச்சர் ஆயிட்டாங்க, பேர் வந்து டீச்சர்னு மாறிடுச்சு. ஸ்கூல் வேனுக்கு டீச்சர் அப்படின்ற பேர் மாறிடுச்சு.
9: ஸ்கூல் வேனுக்கு டீச்சர்.
6: ஆமாம், டீச்சர் அப்படின்றவங்களுக்கு ஹோம் ஒர்க் அப்படின்ற பேர் மாறிடுச்சு.
9: சரி,
6: ஹோம் ஒர்க் அப்படின்ற பேரை நம்ம கதைன்னு மாத்திட்டோம். இப்போ
4: ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் பிள்ளைங்க எல்லாம் என்ன எழுதுவாங்க?
6: ஹோம் ஒர்க் என்னவா ஆயிடுச்சு?
9: டீச்சர் ஆயிடுச்சு.
4: உங்களுக்காக வந்து நீங்க எழுதியெல்லாம் முடிச்சிட்டு வாங்க. 8:05 பட்டாம்பூச்சிகள் காத்துட்டே இருக்கு, நீங்க அங்க வந்து பேசலாம்.
6: ஓகேவா? இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற நேர்கள் குழந்தை செல்வங்கள் மட்டுமே அழைக்கலாம். 0045

0: 2 என்ற மதுரையினுடைய முன்னணிப்போடு
1: 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் 8-5 பட்டாம்பூச்சிகள் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் குட்டி குட்டி வாண்டு பசங்களுக்காகவே காத்துட்டே இருக்கு.
0: தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திச்சலாம். நேரம் மாலை 4:49 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. வருக வணக்கம். நான் கூட இருக்கும் மைய போறோம். எல்லாம் பண்பலையினுடைய புகழ் தான், எல்லாமே பண்பலை தான். ஓகே, நன்றி. ரெடியா இருக்கீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கான கேள்வி. கிளி, கிளி பச்சைக்கிளி இருக்குல்ல சார், பச்சைக்கிளி. அந்த பச்சைக்கிளியுடைய பேரு பாம்புன்னு மாறிடுச்சு. பாம்புடைய பேரு டைனோசர்னு மாறிடுச்சு. டைனோசர், டைனோசர் ஜுராசிக் பார்க்ல வரும் அந்த டைனோசர். அதே மாதிரி டைனோசர் வந்து காக்கான்னு மாறிடுச்சு பேர். இப்போ ஊர்ந்து செல்லும் உயிரினம் எது?
1: நேர்கள்
0: சூப்பர். அருமையா விளையாண்டு இருக்காங்க. நேரம் மாலை 4:51 ஆயிட்டு இருக்கு. ஒரு சிறிய பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம் நண்பர்களே.

0: நேரம் மாலை 4:54 மணி ஆயிருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இன்னைக்கு விளையாண்டு இருக்கோம் ஆட்டக்களம். இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில
1: பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி நேர்களை நம்ம எல்லாம்
0: கன்ஃபியூஸ் பண்றோம். ஆனா நேர்கள் சூப்பரா கண்டுபிடிக்கிறாங்க, அதான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்கவே.
1: நேரம் 4:55 நிமிடம், இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. எத்தனை நேர்கள் வராங்க அப்படின்றத கேட்கலாம்.
0: வந்தவொன்னே போயிட்டாங்களே.
1: ஆமா, இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேர் யார் எங்கன்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க.
0: ஓகே, பாண்டியராஜா ரெடியா இருக்கீங்களா? ஓகே ஐயா, உங்களுக்காக இதோ கேள்வி.
1: உங்களுக்கான கேள்வி, சைக்கிள் வடையாயிருச்சு, வடை அரிசி ஆயிருச்சு, அரிசி வளையல் ஆயிருச்சு, வளையல் பஞ்சுமிட்டாய் ஆயிருச்சு. சரிங்களா, இதுல பெண்கள் விரும்பி அணியக்கூடிய விஷயம் எது? பெண்கள் கைகளில் விரும்பி அணியக்கூடிய விஷயம் எது?
3: அணிகலன்.
0: அணிகலன் எது? அணிகலன் எது?
2: தொடர்ந்து
0: வணக்கம்.
1: வாழ்த்துக்கள்.
0: வருக வணக்கம்.
1: உங்களுக்கான கேள்வி, குச்சி மிட்டாய் குருவிரொட்டி ஆயிருச்சு, குருவிரொட்டி
0: சூடமிட்டாயிருச்சு,
1: பறவை
0: பேரை வச்சிருக்க கூடிய அந்த தின்பண்டத்துடைய பேர் என்ன? பறவையினுடைய பெயர் வச்சிருக்க கூடிய தின்பண்டத்தின் பெயர்
4: என்ன?
0: அந்த தின்பண்டத்தின் பெயர் என்ன?
1: குருவிரொட்டி.
0: நேரம் மாலை 4:58 நிமிடம் ஆயிட்டு. நான் கூட கடைசி நேரம் வந்து தப்பா சொல்லிவார் நினைச்சேன், கரெக்டா சொல்லி முடிச்சேன். அந்த சைடு வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா.
1: அடுத்த நேயர் எடுத்துடலாம். வருக வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: வணக்கம். வணக்கம்.
5: பேங்காலில இருந்து ஜெயலட்சுமி.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களாமா?
5: ரெடியா இருக்கேன்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி.
1: உங்களுக்கான கேள்வி, பெருவிரல் ஆட்காட்டி விரலா மாறிடுச்சு, ஆட்காட்டி விரல் நடுவிரலா மாறிடுச்சு, நடுவிரல் மோதிர விரலா மாறிடுச்சு, மோதிர விரல் சுண்டு விரலா மாறிடுச்சு.
0: இப்போ மோதிரம் எந்த விரல்ல மாட்டுவீங்க?
1: நன்றி கூறி நிகழ்ச்சியை நன்றி செய்து விடைபெறுகிறோம்.
0: பிரகாஷ்ராஜ்,
1: ஜானகி மற்றும் அஜிதா.

0: செய்து சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 99.92% கிராமங்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வங்கி வசதியை கொண்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும், 75,000 முதல் 1 லட்சம் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சத்திற்கும் கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அஜர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப்பதக்கம் வென்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபியுதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஓம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கல்லேயில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:03. மகிழ்ச்சியான மாலை வணக்கமேர்களே. வீசிடும் தென்றலில் மதுரையின் மனமும் செவிகளில் தேனாய் இசையின் குணமும் இணைய ஆகாஷவாணியில் இதோ மாலை தென்றல். நேயர்களே, பகலுடைய அந்த சுறுசுறுப்பு முடிந்து மாலையுடைய இதமான ஓய்வு வேளையில உங்கள் மனதை விரடக்கூடிய மெல்லிய காற்றாய் வந்து சேர்ந்திருக்கின்றது இன்றைய மாலை தென்றல். இதோ பாடல்.

மனசு நிறைய ஆசைகளை சுமந்துக்கிட்டு அதை வெளியே சொல்ல தயங்கி உதடுகள் மூடினாலும் கண்கள் பேசக்கூடிய அந்த அற்புத தருணம் இளையராஜாவோட இசையில் மனதை மயக்கக்கூடிய ஆசை அதிகபட்சம் அப்படின்ற அழகான அடுத்த ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். மறுபடியும் திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக.

நேரம் மாலை 5:13. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வர் எஃப்எம் 9.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். இரவு நேரத்து நிலவும் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடக்கூடிய அந்த சந்தோஷமான தருணமும் எப்பயுமே தனி அழகு தான். சோகங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மனசை லேசாக்கி ஆட்டம் போட வைக்கக்கூடிய அடுத்த ஒரு பாடல் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். நாயகன் திரைப்படத்துலேருந்து இது உங்களுக்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.

0: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நேரம் மாலை 5:19 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஷ் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். பூக்களின் தேடல்ல வண்டுகள் மயங்குவது போல இளமையின் தேடல்ல இதயங்கள் தவிப்பது இயற்கை. தென்றலை தூதுவிட்டு வசந்தத்தை வரவேற்கும் காதல் மனங்களின் அழகிய சங்கீதமாய் இளையராஜாவுடைய மயக்கும் இசையில நீங்கள் கிட்டவை திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ உங்களுக்காக.

நேரமாலை 5:25. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஷ் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். உயிரை இழக்கலாம், ஆனா உண்மையான அன்பையும் அதன் நினைவுகளையும் யாராலையும் பிரிக்க முடியவில்லை. காதலின் ஆழத்தையும் பிரிவின் வழியையும் இசையாய் மாற்றினால் எப்படி இருக்கும்? இதோ மாற்ற வருகின்றது நீயா.

வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு ஏக்கம் ஒளிஞ்சிருக்கும். அந்த ஏக்கத்திற்கு உருவம் கொடுத்தா அதுதான் இப்போ நீ கேட்க போற அடுத்த பாடல். வாணிஜரம் அவங்க குரல்ல, இளையராஜாவுடைய இசையில, இதயத்தின் ஆழத்தை தொடும் காலத்தால் அழியாத ஒரு அழகான பாடல் இதோ. ரோசாப்பூர் ரவிக்கரை திரைப்படத்திலிருந்து.

நேரம் மாலை 5:30 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஷ் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். மனதினுடைய ஏதோ ஒரு மூலையில

5:35 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஷ் ஓஃபர் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். மாலையின் நிழல்கள் மெல்ல மெல்ல மறைய, இளவின் குழுமை மனதை தழுவ, இந்த இனிய வேளையில் பனித்துளியாய் மனசுக்குள்ளே இறங்கி காதலின் ரகசியங்களை பேசக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் அடுத்து நம்ம கேட்க போகிறோம். இளையராஜாவுடைய இசையில் SPB மற்றும் ஜானகி அவங்க குரலில் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து இதோ உங்களுக்காக

ஆகாஷவாணியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இது மாலை தென்றல். பூட்டி வைத்தாலும் பூத்து குலுங்கும், கட்டி வைத்தாலும் கட்டுப்பாட்டை மீறி பறக்கும், அதுதான் காதல் மனம். மாலையின் இதமான காற்றில் சுஷிலா மற்றும் மனோ உங்க குரல்ல, இளையராஜாவுடைய இசையில மனதை மெல்ல வருடி செல்லக்கூடிய அடுத்த ஒரு அழகிய பாடல் தான் கேட்க போறோம். என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து, இது உங்களுக்காக

மேகங்கள் இணைந்து பயணிப்பது போல நினைவுகளும் மனசுக்குள்ள ஊர்வலமா போற நேரம் தான் இந்த மாலை நேரம். நெஞ்சை தொடும் வரிகளோடு மனசு அப்படியே மிதக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மெலடி தான் அடுத்து நீங்க கேட்க போறீங்க. தென்றரோடு சேர்ந்து உங்க மனதை தழுவ வருது பாடல் ஈரமான ரோஜாவை திரைப்படத்திலிருந்து. இதோ உங்களுக்காக

நேரம் மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ் வானில நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது மாலை தென்றல். காதல் மனசு எப்பயுமே தன்னுடைய அன்பிற்குரியவங்களை தவிப்போடு அழைச்சிட்டே தான் இருக்கும். அந்த அழைப்பில் இருக்கக்கூடிய ஏக்கமும் அழகும் இந்த மாலை நேரத்துக்கே உரிய ஒரு தனி சுகம்.

ஒவ்வொரு மாலையும் இசை நமக்கு தரக்கூடிய இந்த ஓய்வு வேலை உண்மையிலேயே ஒரு தனி சுகம்தான். சுகம் சுகம் அப்படின்ற அழகான பாடலோடு இன்றைய நிகழ்ச்சி வந்து தன்னுடைய பயணத்தை முடிச்சுக்குது. இசை தந்த இந்த இனிமையான அமைதியோடு இந்த மாலை நேரத்தை மகிழ்வோடு கழித்திருங்களே. மீண்டும் நாளை மாலை 5:02 கேட்கலாம் மாலை தென்றல். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் பிரகாஷ்ராஜ். நன்றி நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று

பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கடந்த மாதம் 5.1% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும் 75,000 முதல் 1,00,000 வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும் 1,00,000 கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கிராம நத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அசர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபியுதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. கலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரமலை 6:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் நாளை முற்பகல் 11 அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம். சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் ஆகிய ஊர்களில் உதவி ஆட்சியர், சிவகாசியின் உதவி ஆட்சியர், விருதுநகர் மற்றும் சாத்தூர் அருப்புக்கோட்டையின் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களின் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணவும். வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு அந்த மனு மீதான நடவடிக்கை விபரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திடவும் அனைத்து துறை அலுவலர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர், விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். தமிழ்நாட்டில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை மேம்படுத்தி உயர்த்தும் நோக்கில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டிற்கான சிறந்த எழுத்தாளர்களுக்கான உதவித்தொகையினை பெற தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் அதற்கான விண்ணப்பங்களை தொடர்புடைய மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களும் ஆதிதிராவிடர் நல ஆணையரகத்திலும் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம்

நேரமாலை 6:05, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆன்மீக நேரமாய் பக்தி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது விலக்கேற்றும் வேலை.

ஆன்மீக பாடல்களை கேட்டுட்ருக்கோம். இது விளக்கேற்றும் வேலை. நம்ம ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில் 6:11 உன்னிகிருஷ்ணனின் குரலில் இது அடுத்த பாடல்.

நேரமாலை 6:24 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டது விலைக்கேற்றும் வேலை. ஆன்மீக சிந்தனையோடு பக்தி பாடல்களை காற்றலைகளில் இசைத்துச் சென்றது விலைக்கேற்றும் வேலை. மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 6:05 நம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விலக்கேற்றும் வேலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:25. ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில் இனி நேர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். இனிவரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:30 அந்திப்பூக்கள் மனதை வருடும் இனிய பாடல்கள் காற்றலைகளில் இசைக்கு காத்திருக்கிறது. அதிரடியான உற்சாகமான பாடல்கள். அதைத் தொடர்ந்து 7:00 PM பாட்டு இது 8:00 PM செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 PM பட்டாம்பூச்சி.

18:30 அறிவியல் மின்னல், சிந்திக்க வைக்கும் சிலந்திகள். மதுரை திருவேடகம் விவேகானந்தா கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். தொடர்ந்து 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். நேர்களின் கடித வழி விருப்ப கானங்களையும் நமது வானொலி நிகழ்ச்சி குறித்த விமர்சனங்களையும் கேட்டு ரசிக்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில். தொடர்ந்து 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசை நிறைவு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 மதுரை பண்பலை 103.3 காவிய

5 வரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே. ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில் நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். இனி நம் பண்பலையில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரமாலை 6:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வர பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது அந்திப்பூக்கள். செவானம் சிவக்கும் அழகிய மாலை வேளையில் மனதிற்கு இனிமை தரும் பாடல்களை மாலை தென்றல கேட்டு ரசிச்சிங்க. இப்போ நம்ம அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் எந்த மாதிரி பாடல்கள் வளம் வரப்போகுது அப்படின்னு கேட்க ஆர்வமாக இருக்கீங்க இல்லையா? அதிர்ட்டியான பாடல்கள் தான் இன்றைக்கி நம்ம அந்திப்பூக்களில் கேட்டு ரசிக்க போகிறோம். முதல் பாடலாக வருகிறது டுயட் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மானுடைய இசையல்.

எத்தனை சபைகள் கண்டும் எத்தனை எத்தனை பகையும் கண்டும் அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு.

0: உற்சாகமான பாடல்களை காற்றலைகளில் இசைக்கு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது அந்திப்பூக்கள். 6:39 அடுத்த பாடல் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில வந்துட்டே இருக்கு. பாம்பே திரைப்படத்திலிருந்து
1: காற்று கிண்ணூட்டே குல்லா குல்லா குல்லா.

உற்சாகமான பாடல்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது அந்திப்பூக்கள். செவ்வானம் சிவக்கும் அழகிய மாலை வேளையில் இதோ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில்

அதிரடியான உற்சாகமான பாடல்களை கற்றலைகளில் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். இசைத்து கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். 6:50 அடுத்த பாடல் இதோ வந்துட்டே இருக்குங்க. இந்தியன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதாவின் குரலில்.

உற்சாகமான பாடல்களை காற்றலைகளை இசைத்துச் சென்றது அந்திப்புக்கள். கேட்ட ஸ்தானித் நேர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நேர்களை நிறைவான பாடலாக வருகிறது முதல்வன் திரைப்படத்திலிருந்து.

வரிகளோடு. சமீபத்தில் வெளியான திரைப்பட பாடல்களை ஹிட் சாங்ஸ் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். பாட்டு இது ஹிட் இல்லை நிகழ்ச்சியில். உங்கள் மனதை மயக்க வருகின்றது முதல் பாடலாக ரௌத்ரம் திரைப்படத்திலிருந்து பாடல் இது உங்களுக்காக.

மனசுக்கு பிடிச்ச மெலடி, கொண்டாட வைக்கக்கூடிய பீட்ஸ் நிறைஞ்ச பாட்டு தான் இது. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சு நான் பேசிகிட்ருக்கேன், பிரகாஷ்ராஜ். அடுத்த ஒரு சூப்பரான பாடல், இது என்ன மாயம் திரைப்படத்திற்காக.

நம்ம எல்லாரோட இதயத்திலையும் ஏதோ ஒரு பழைய நினைவை யாரோ ஒருத்தருடைய முகத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது. மெலடி பாடல்களுக்கு மெலடி சாங்ஸ் கேட்குறப்ப அப்படி ஹார்ட் டச்சிங்ஸ் பண்ணக்கூடிய காதல் பாடல் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாட்டு இது ஹிட்டில். அடுத்த ஒரு இதமான இசையோடு உங்களுக்கு ரசிக்க காத்திருக்குது அரவான் திரைப்படத்திலேருந்து பாடல்.

7:43 மணியாயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். நம்மளை சுற்றி ஒரே அமைதி, காதில் மட்டும் மனசுக்கு பிடிச்ச இந்த அழகான மெலடி. வேறு என்ன வேணும்? வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருப்பீங்க. இப்போ ஒரு சூப்பரான பாடல் கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. 0 திரைப்படத்துலேருந்து

இப்போ நீங்க கேட்ட பாட்டை கேட்கிறப்ப கண்டிப்பா யாரோ ஒருத்தருடைய ஞாபகம் உங்க மனசுல வந்து போயிருக்கும். அதே அழகான உணர்வோட இந்த பாட்டையும் கேட்டுவாங்க. அப்புச்சி கிராமம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நாம் இதுவரை இணைஞ்சிருந்த நிகழ்ச்சி மாலை தின்றல். நேரம் போனதே தெரில, அதாவது உங்களுடைய இதயத்தை கொள்ளையடித்த அழகான காதல் மெலடிகளோடு இந்த நேரத்தை கடந்தாச்சு பாட்டு இதீட்டு நிகழ்ச்சியில். இன்றைக்கி நம்ம கேட்ட எல்லா பாடல்களுமே உங்களுக்கு மனசுக்கு இதமாக ஒரு அமைதியையும் அழகான நினைவுகளையும் தந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் 4-7 மணிக்கு கேட்கலாம் பாட்டு இதீட்டு நிகழ்ச்சி. இசைக்கு ஓய்வே கிடையாது, ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு இப்போது விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகிறேன் நான் பிரகாஷ்ராஜ். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நிகழ்ச்சி நிறைவான பாடலாக தாரை தப்படை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. இது உங்களுக்காக. நன்றி நேர்களே.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுதந்திர தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்த ISI ஆதரவிலான தீவிரவாத அமைப்பின் செயலை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தொடர்பாக பாதுகாப்பு படையினர் 14 மாநிலங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். தீவிரவாத செயல்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மின்னணு உதிரி பாகங்கள் திட்டத்தின் கீழ் 31 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கான ஆணைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கினார். இதன் மூலம் 7000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான முதலீடுகள் கிடைக்கும் என்றும் 10000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது தேர்வு நடைமுறைகள் குறித்து முழுமையாக தணிக்கை மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுதொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் போது தேசிய தேர்வு முகமையின் 50% பணியாளர்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் 10 தலைமை பொறுப்புகளுக்கு புதியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அரசு துறையில்

சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்கி அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான முதன்மை கட்டமைப்பாளர்களாக ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதியதாரர்கள் நலனில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இத்தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. வழக்கின் விசாரணை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் நடைபெறும் குற்றச் செயல்களை தடுக்க தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது மதுபோதையால் ஏற்பட்ட மோதல் காரணமாக இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக குற்றச் செயல்கள் அதிகரித்ததால் கடந்த ஆட்சியை மக்கள் நிராகரித்ததாக அவர் கூறியுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக ஆட்சியிலும் இதே நிலை தொடர்வது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்தது அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த செயற்கை பேரிடர் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-19 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஷி யு கியூவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் PV சிந்துவும் மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணையும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபி உதய் சௌத்ரி, ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. அசர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து 2வது இடத்தில் உள்ளார். இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 8:06 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது பட்டாம்பூச்சிகள். காற்றில் சிறகடிக்கும் பட்டாம்பூச்சிகள் போல காற்றலைகள்ல சிறகடிக்க காத்துட்டு இருக்காங்க செல்ல குழந்தைகள். அவங்களுக்காண்ட எண்கள் சொல்லிடலாமா? 0452 என்ற மாதிரி முன்னணி போட 25 30 170 அறிமுக குழந்தைகளும், 25 30 171 மற்ற அனைத்து குழந்தைகளும் வரலாம். 0452 என்ற மாதிரியின் முன்னணி போட. நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு செல்ல குழந்தை காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. 8:07 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க. தனிஷ்கா, எங்கேருந்து பேசுறீங்க? பிரித்தானியபுரத்துல இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க தனிஷ்கா, எனக்கு என்ன பாடல் கேட்கலாம்? சரி, அமரன்ல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு கொடுத்துடலாம். கனிஷ்கா, நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன கனிஷ்கா, உங்களோட இணைப்பு கொஞ்சம் சரியா இல்லை, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறீங்களா? இப்பதான் கேக்குது, சொல்லுங்க. கதை சொல்லுங்க.
1: காக்காவுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்துச்சு, அது பேரு
0: டக்குவான்.
1: அந்த டக்கு என்ன பண்ணுச்சுன்னா, அதோட ஃப்ரெண்டு பேரு வந்து பன்னியா. அந்த பன்னியை கூப்பிட்டு நம்மளோட சிங்க குட்டி வீட்டுக்கு வந்துச்சான். வந்தோடனே அப்புறமேட்டு வந்து நம்ம வந்து ஓடி போய் நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றுவோம். ஒன்று இருந்துச்சான், அதை வந்து மாட்டிச்சான். அதனால அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போய் ஹெல்ப் பண்றதா சீக்கிரமா போனாங்களா. அப்ப பென்னின்ற நண்பன் கீழே விழுந்துட்டானா, அவங்க அடிப்பட்டதான் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒருத்தவங்க பாக்குறதுனால சிங்கம் மட்டும்தான் ஓடிட்டே இருந்துச்சான். அப்புறமேட்டு அதுக்கும் மயக்கம் வந்து கீழே விழுந்துருச்சான். அதனால எல்லாருமே சேர்ந்து ஒரே டீமா இருந்துச்சு, போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தாங்க. அவ்வளவுதான்.
0: ரொம்பவே அருமையா கதை சொன்னீங்க. ஒற்றுமையா இருந்தா எல்லாத்தையும் சிறப்பா செய்யலாம், அப்படித்தானே? சரி, நன்றி இணைப்புல வந்ததுக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, அமரன் திரைப்படத்திலிருந்து. கேட்டிணைந்தீர்கள் கேட்டலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: 14 நிமிஷத்துல பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில நம்மளோட பேசி காத்திருக்கும் அடுத்த செல்லக்குட்டி யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க அஜித் பாண்டி, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்? அஜித் பாண்டி என்ன பாடல் கேட்கலாம்? சரி, பாட்டு நல்லா பாடுவீங்களா?
2: பாட்டு
1: பாட்டெல்லாம் பாடுவீங்களான்னு கேட்டேன். பாட மாட்டீங்க. சரி, அப்ப எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
2: ரெண்டு திருக்குறள்.
1: சொல்லுங்க, கேட்டுருவோம்.
2: அகழ்வாரை தாங்கும் நிகழ் போல தம்மை அகழ்வார பொறுத்தல்ல தலை பொருள், தன்னை தேர்ந்துபவரை தாங்கும் நிலம் போல தன்னை இயல்பவரை பொறுப்பது தலைச்சிருந்தது. ரெண்டாவது குரல் சொல்றேக்கா.
1: சொல்லுங்க.
2: திறநல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று பொருள், பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனம் நொந்து அறம் அல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்றான்.
1: ரொம்பவே அருமையா ரெண்டு திருக்குறளையும் சொல்லி அதுக்கான விளக்கத்தையும் சொன்னீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்டலாமா?
2: கேட்டலாம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஆகாஷ்வாணி 103.3 என் இனிய இரவு வணக்கம். நன்றி
1: நன்றி நன்றி. இணைப்பில் வந்து இரவு வணக்கம்லாம் சொல்லியிருக்கீங்க, அருமையாக பேசுனீங்க அஜித் பாண்டி. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் இதை பாடல் வந்துட்டே இருக்கு. டிக் டிக் டிக் திரைப்படத்துல இருந்து.

நேரம் 8:20 கேட்டுட்டு இருக்கோம் பட்டாம்பூச்சிகள். செல்ல குழந்தைகளின் நேரமாக பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் நம்மளோட பேச காத்திருக்கும் அடுத்த செல்ல குழந்தை யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம் தியாஸ்ரீ, சொல்லுங்க எங்கிருந்து பேசுறீங்க தியாஸ்ரீ? சரி, பின்னாடி இருந்து உங்களுக்கு யார் சொல்லி கொடுக்கறா? அவங்களே பேசுவாங்க, விடுங்க. தியாஸ்ரீ, ரேடியோல பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? சரி, தியாஸ்ரீக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சரி, என்னெல்லாம் விளையாடுவீங்க? தியாஸ்ரீக்கு என்ன விளையாடுறது ரொம்ப பிடிக்கும்? சரி, என்ன சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும்? ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிடுவீங்க? சரி, ஓகே. ஆச்சி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, அப்படியே சொல்லிகிட்டு இருக்கீங்களா நீங்கள்? டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களா? என்ன பாட்டுக்கு ஆடுவீங்க? ஓ சரி, இப்போ என்ன பாட்டு கேட்கலாம் நம்ம? என்ன பாட்டு? சரி, பாட்டு கொடுத்துடலாம். உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு கொடுத்துடலாம். கேட்குறீங்களா? நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. தியாஸ்ரீ ரொம்ப அருமையாக தன்னோட மழலை குரலில் பேசினாங்க பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில். இதோ அவங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் வந்துகிட்டே இருக்குது காற்றலைகளில்.

இதுவரை பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்ரஸ்ட அனைத்து செல்ல குழந்தைகளுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேயர்களே.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. அறிவியல் மின்னல். இன்றைய நிகழ்ச்சியில் சிந்திக்க வைக்கும் சிலந்திகள். மதுரை திருவேடகம் விவேகானந்தா கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன்.
3: நெஞ்சம் நிறைந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒவ்வொரு வாரமும் அறிவியல் சார்ந்த பல்வேறு தகவல்கள், அதை சார்ந்த நிபுணர்கள், மக்களிடம் அறிவியலை கொண்டு சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சியாக ஒவ்வொரு பார்வையிலும் ஒவ்வொரு கோணத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் அறிவியலானது நம்மை சுற்றி இருக்கின்றன. அறிவியல் உலகில் என்னென்ன விடயங்கள் உள்ளன, அந்த அறிவியலில் நாம் எங்கு உள்ளோம், நம்மை சுற்றி ஏற்கக்கூடிய அறிவியல் என்ன கூறுகிறது அப்படின்றத பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நாம் கேட்டுக்கொண்டு வருகின்றோம், பேசிக்கொண்டு வருகின்றோம், தெரிந்து கொண்டு வருகின்றோம், அறிந்து கொண்டும் வருகின்றோம். இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இனத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது நம்ம வீட்டுலேயும் இருக்கும், காட்டுலேயும் இருக்கும், அதை பார்த்தா கொஞ்சம் நமக்கு பயம் ஏற்படும். அதை நம்ம சொலவடையாக கூட சொல்லுவோம், என்ன எனக்கே சிலந்தி வேலை பின்னறியா அப்படின்னு ஒரு சொல்லுவோம். அப்படிப்பட்ட விஷயங்களில் நம்ம சின்னதாக பார்க்கக்கூடிய இந்த சிலந்தி, இந்த உயிர் சூழலில் அதனுடைய பங்கு என்ன, அந்த சிலந்தினா அது பின்னாடிக்கூடிய அறிவியல் ரீதியான விஷயங்கள் என்ன, அது இனம் பூச்சியா இல்லை வந்து வண்டா இல்லை அதனுடைய மாற்றங்கள் ஏதாவது இருக்குதா. நம்ம வீட்டில் ஒரு மூலையில் வந்து ஒட்டடை அப்படின்னு சொல்லி நம்ம க்ளீன் பண்ணிடுறோம், ஆனால் அந்த ஒட்டடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த விஷயங்கள், இப்படி பல்வேறு சிந்தனை தூண்டக்கூடிய சிந்திக்க வைக்கும் சிலந்தி வலை அப்படின்ற மைய கருத்தில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதற்கான பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய மதுரை திருவேடகம் விவேகானந்த கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் டாக்டர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவருங்க நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: வலை அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம், இப்போ தான் நம்ம வலைதளம்னு வந்திருக்கிறோம், ஆனால் முன்னாடி வலை அப்படின்னாலே சிலந்தி வலை அப்படி தான் ஞாபகம் வருது. இப்போ வீடுகளில் வந்து அங்கங்கே சின்ன சின்ன மூலைகளில் ஒட்டடை அடிக்கலாம் இருக்கும். காடுகள் பகுதியில் போனோம்னா ரொம்ப அழகான ஒரு வடிவமைத்து ஒரு சிலந்தி வலை பின்னப்பட்டிருக்கும். அது உணவு

0: தேவைக்காக வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இதை கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் சிலந்தி வந்து இந்த இயற்கை சூழலில் முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சில தரவுகள் நமக்கு சொல்லுது. முதல்ல சிலந்தி அப்படின்னா அது என்ன வகை, என்ன இனம் சார்?
1: சிலந்தின்னு பார்த்தோம்னா பொதுவாக மக்களிடையே அதோட கருத்து என்னென்னா அது பூச்சி அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் சிலந்தின்றது பூச்சி கிடையாது, அது கணுக்காளிகள் தொகுதியைச் சேர்ந்தது. ஆர்கினிட், அதாவது அரக்கினிடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையைச் சார்ந்தது. எனக்கு பூச்சி இனம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக தலை, மார்பு, வயிறு இந்த மூன்று அமைப்புகள் இருந்தால் தான் அதை பூச்சின்னு சொல்லுவோம். இங்கே சிலந்தியை பொறுத்த வரைக்கும் தலையும் மார்பும் சேர்ந்த ஒரு பகுதியும் வயிறு அப்படின்னு சொல்லி ரெண்டு பகுதியாக மட்டும்தான் பிரிஞ்சிருக்கும். இது போக பூச்சியை பொறுத்த வரைக்கும் ஆறு கால்கள் இருக்கும், ஆனால் சிலந்திகளை பொறுத்த வரைக்கும் எட்டு கால்கள் இருக்கும். அதனால இதை தனியாக வேறு வகையில் பிரித்து வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் அரக்கினிட் அப்படின்னு சொல்லி பேர்.
0: ஓஹோ, அதான் நம்ம விளையாட்டு கூட சொல்லுவோம், எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படின்லாம் நிறையா நகைச்சுவையாக கூட சொல்லுவோம். மற்ற உயிரினங்கள் வந்து இந்த கால் அப்படின்ற அமைப்பில் வந்து இப்போ பட்டாம்பூச்சிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு உணர்வு நீச்சலாக செயல்படும். சிலந்திக்கு எப்படி சார்? எட்டு கால்கள் இருக்குது. இப்போ அக்டோபஸ் பார்த்தோம்னா ஒரு எட்டு அது கைகள்னு கூட சொல்லலாம், இது ஒரு எட்டு கால்கள் இருக்குது. அறிவியல் இயற்கையின் படைப்பாக அந்த எட்டு கால் வடிவமைக்கப்பட்டிருக்கு, ஏதாச்சும் ஒரு பின்புலம் இருக்கும் இல்லையா?
1: இப்போ எட்டு கால்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டு காலுமே உணர்வு உறுப்பாக தான் செயல்படும். அது நகர்வதற்கு மட்டும் இல்லாமல் இடப்பெயர்ச்சி உறுப்பாக மட்டும் இல்லாமல் உணர்ச்சி உறுப்பாகவும் செயல்படும். கால்களில் மட்டும் இல்லாமல் உடலில் எல்லா பாகங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ரோமங்கள் தனியாக இருக்கும். அந்த ரோமங்களுக்கு ரெண்டு விதமான பண்புகள் உண்டு. ஒன்று, அது காற்றில் இருக்கக்கூடிய அந்த வேகத்தை வந்து உணரக்கூடியது, விண்டு கரண்ட் சொல்லுவோம், அதை உணரக்கூடிய தன்மையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் சொல்லக்கூடிய அதிர்வுகளை ரிசீவ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த பண்புகள் வந்து இந்த ரோமங்களுக்கும் கால்களுக்கும் உண்டு. இப்போ ஒரு வலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வலையில் இது கட்டி முடிச்சுட்டு அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு சின்ன பூச்சி மாட்டுச்சு அப்படின்னா சின்ன பூச்சிக்கும் பெரிய பூச்சிக்கும் உள்ளக்கூடிய டிஃப்ரெண்ட், அது எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து விழுகுதோ அந்த வைப்ரேஷனை ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கால்களுக்கு உண்டு சார்.
0: இப்போ கால்கள் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எட்டு கால் பூச்சினா எட்டு கால் இருக்குது அப்படின்றது. சில பூச்சினங்களுக்கு இப்போ இந்த தேனி பார்த்தோம், கொசு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய கண்களுடைய அமைப்பு கூட்டமைப்பாக இருக்கும், இல்லை தனி கண்களாக இருக்கும். இதை வந்து நம்ம ரொம்ப ஜூம் பண்ணிலாம் பார்த்துட முடியாது. அப்போ இந்த சிலந்தி வகைகளுக்கு இருக்கக்கூடிய கண் அமைப்புகள் எப்படி செயல்படும், எத்தனை கண்கள் இருக்கும்?
1: பொதுவாக சிலந்திக்கு எட்டு கால்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் சிலந்திகளுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு கண்கள் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. எட்டு கண்கள் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் வந்து எட்டு கண்கள் உடையக்கூடிய சிலந்திகள் தான் நிறையா. அதுக்கப்புறம் ஸ்பீசிஸை பொறுத்து மாறும், அதோட சிற்றினங்களை பொறுத்து ஆறு கண்கள், நான்கு கண்கள் அந்த அமைப்புகள் இருக்கும். இந்த கண்களை வச்சு தான் அதோட குடும்பங்களையே பிரிப்பாங்க சார்.
0: சரி, கண்கள் வந்து சில விலங்கினங்கள் வந்து வெள்ளை கலர் தான் தெரியும், இந்த கலர் தான் தெரியும். இப்போ பூக்கள் போய் பார்த்தோம் அப்படின்னா அது இந்த அட்ராக்ஷனில் போயும் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா? இந்த கண்கள் வந்து சில நேரங்களில் பார்க்குறப்ப இருட்டுக்குள்ள சில விலங்கினங்களுக்கு இந்த ரேடியம் அப்படின்னு இருக்கும், அந்த ரேடியத்தினுடைய இது சிலந்திகளுக்குள்ளே இருக்குதா?
1: கிட்டத்தட்ட ஒரு இன்ஃப்ராரெட்டு ரேடியேஷன் தான் இதுக்கும் உண்டு சார்.
0: இன்ஃப்ராரெட்டு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சியெலாம் பண்ணிட்டு போகிறப்ப நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய சிலந்தி வகைகள் என்னென்ன அதிகமாக இந்த பக்கம் தென்படுகிறது?
1: பொதுவாக பார்த்தீங்கன்னா பிளைன்ஸ் ரீஜியன், ஹில்ஸ், அதாவது மலைப்பகுதிகள், தரைப்பகுதிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுக்கும் வேறு வேறு விதமான சிற்றினங்கள் வந்து காணப்படும் சார். உதாரணத்துக்கு தரைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஜம்பிங் ஸ்பைடர்னு சொல்லக்கூடியது நிறையா இருக்கும் சார்.
0: ஜம்பிங் ஸ்பைடர்னா
1: இப்போ கிரவுண்டில் வந்து அதாவது பொருட்களில் தாவக்கூடியது, தாவி தாவி ஓடக்கூடியது, அதுக்கு பெரிய தாவும் சிலந்திகள் அப்படின்னு தான் பேர் சார். அவங்க வந்து பொட்டன்ஷியல் ப்ரெடேட்டர்னு சொல்லக்கூடிய வகைகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நிலப்பரப்புகளில் வந்து இப்போ விவசாய நிலங்களில் இருக்கட்டும், புல்வெளிகளாக இருக்கட்டும், இங்கே ஃபுல்லாக அந்த தாவும் சிலந்திகள் தான் அதிகமாக இருக்கும். மலைப்பிரதேசங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிலந்திகளோட வகைகள்ன்றத விட அதோட பியூட்டி அழகே வந்து தனியாக இருக்கும் சார். கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப வண்ணமயமாக, சைஸ் ரொபஸ்டிக்காக பெரிய சைஸில் அந்த மாதிரிலாம் இருக்கும் சார்.
0: இல்லை இப்போ சில சிலந்திகள்லாம் வந்து நம்ம காட்டுப்பகுதியில் போகிறப்ப பார்த்துருக்குறேன், அதோட கால்களில் இரட்டை கோடுகள் இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு இருக்கும், பார்க்குறப்ப பெருசாக இருக்கும். அந்த வலையில் உட்காந்துருக்கப்பவே அந்த பக்கத்தில் போயிடக்கூடாது, நமக்கு ஏதாச்சும் பண்ணிடுமோ அப்படின்னு நமக்கு ஒரு பயம் இருக்கும். பொதுவாக இயற்கையினோட படைப்பில் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம வந்து இருக்கக்கூடிய விஷயம். இந்த சிலந்தி, இந்த மனிதர்கள் இதற்கான இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி சார் நம்ம பார்க்கலாம் பொதுவாக? ஏதாவது இயற்கையும் மனிதரும்,
1: இயற்கையும் மனிதனும் எடுத்துக்கிறது விட சிலந்தியும் மனிதனுமில்ல. இப்போ நான் டைரெக்டாகவே சொல்லிடலாம். இப்போ சிலந்தி வந்து மனிதனுக்கு எந்த விதத்துலலாம் உதவும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ விவசாய நிலத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கையான ஒரு பூச்சி கட்டுப்பாட்டாளர் அப்படின்னு சொல்லி நம்ம சிலந்தியை வந்து சொல்லலாம். ஏன்னா பொதுவாக நம்ம வீட்டில் சிலந்திகளை பார்த்தா நம்ம விரட்டுவோம், ஆனால் இதே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற ஹெல்ப் மாதிரி ஃபார்மர்ஸுக்கு யாரும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பூச்சிகளை வந்து இயற்கை முறையிலேயே கட்டுப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டிஸ் வந்து சிலந்திகளுக்கு வந்து உண்டு. ஸோ அந்த அளவுக்கு இது ஒன்று. இயற்கை சூழலை பொறுத்த வரைக்கும் உணவு வலை அப்படின்னு சொல்லுவோம். உணவு வலைனா ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கக்கூடியது, ஒன்றை ஒன்று உண்டு வாழக்கூடியதுன்னு சொல்லுவோம். அப்படி வாழும்போது இது வந்து பொட்டன்ஷியல் ப்ரிடேட்டர்ன்றதுல லெவலில் கார்னிவோர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஊனுண்ணிகளாக

0: இருக்கும். சின்ன சின்ன சிறிய பூச்சினங்களை உண்ணக்கூடிய வகைகள் இருக்கும். இதையும் சாப்பிடக்கூடிய பறவைகள்ன்றது உண்டு. பள்ளிகள், தவளைகள், பறவைகள் இது எல்லாமே வந்து சிலந்தியும் சாப்பிடும். அப்போ அதுகளுக்கு உணவாகவும் பயன்படுது, இதுக்கும் உணவு வந்து கிடைக்குது. ஸோ அப்போ இயற்கை சூழ்நிலையை ஒரு சமநிலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து சிலந்திகளுக்கு உண்டு.
1: உணவு சங்கிலியில் முக்கியமான பங்கு,
0: உணவு சங்கிலியிலையும் உணவு வலையிலையும் முக்கியமான ஒரு பங்கு வந்து சிலந்திக்கு உண்டு.
1: மற்ற பூச்சிகள் வந்து இந்த மாதிரி உமிழ்நீர் வச்சோ இல்லை அது வந்து ஒரு கம் வச்சோ அந்த வலைகள் பின்றதில்லை. இப்போ இது இது பண்ணக்கூடிய அந்த வெளியேறக்கூடிய அந்த நான் பார்க்குறோம் இல்லையா அந்த நரம்பு மாதிரி இருக்குது, அறிவியல் ரீதியாக ஆக்சுவலாக அது என்ன சார்?
0: ஆக்சுவலாக அதோட பின் பகுதியில் நமக்கு மலத்துளைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அங்கே அதோட உடலில் பின்புறத்துல இருந்து சின்னதாக ஒரு துளை இருக்கும், அதுக்கு பேர் ஸ்பின்னர்ட்னு பேர். அதிலிருந்து கம்மோட செக்ரீட் பண்ணும். அப்படி செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த நூல் இலையை வந்து பின்னங்கால்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கும். அதுக்கப்புறம் வாய்ப்பகுதி வரைக்கும் கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்கிடெக்சர் வந்து எப்படி பிளான் பண்ணி கட்டுவாங்களோ அதை விட ரொம்ப அருமையாக கட்டக்கூடியது. அந்த அமைப்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லைன் பிடிச்ச மாதிரியே கட்டும். இப்போ படங்களில் பார்க்குறோம் ஸ்பைடர் வெப் அப்படின்னா அது என்ன மாதிரி ஒரு ஷேப் இருக்கோ ஆக்டகோனலுக்கு தாண்டி இருக்கோ அதே மாதிரி பக்குவமாக கட்டக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நூல் இலைகள்லேயே வித்தியாச வித்தியாசமான டைப் இருக்குது. நெகிழக்கூடிய தன்மையுடையது, உறுதியான தன்மையுடையது, இது போக அதில் வந்து ஒட்டும் தன்மையுடையது. இந்த மாதிரி வித்தியாசமான நூல் இலைகள்லாம் அதனால் உற்பத்தி பண்ண முடியும்.
1: அது வந்து பூச்சிகள் வந்து அதில் வந்து விழுகணும், அதுதான் அதோடைய பிளானிங். ஒரு பிரெடேட்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படி வேட்டையாடுன்றது ஒரு நுணுக்கமாக சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்குது.
0: அதாவது பறந்து வரக்கூடிய பூச்சிகள் வந்து பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த வலைப்பின்னல் அமைப்பு அப்படின்றதே.
1: சரி, அது தங்குமிடத்துக்காக அது செய்கிறது இல்லை,
0: தங்குமிடத்துக்காக செய்யலை சார். அது உணவுகளை வந்து பறக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த வலைப்பின்னல் அமைப்பு.
1: ஓஹோ, இப்போ நம்ம வெளியான இப்போ இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு சிலந்தி கடிச்சோடனே ஒரு மரபணுலாம் மாறுற மாதிரி அது கற்பனை ஒரு சித்திரமாக கூட இருக்கலாம். இந்த பூச்சிகளில் வந்து சிலந்தியில் விஷம் உள்ளவை விஷமற்றவை எப்படி நம்ம பார்க்குறோம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம பகுதியில் கூடிய எல்லாமே விஷம் இல்லாத மாதிரி தான் ஓரளவுக்கு தெரியுது. ஒருவேளை காட்டுப்பகுதியில் போகிறப்ப இல்லை வந்து வட இந்தியாவில் வேறு கண்ட்ரிகளில் இந்த மாதிரி சிலந்திகள்லாம் கொஞ்சம் விஷம் இருக்குது, எந்தெந்த சிலந்திகள்லாம் விஷம்லாம் இல்லை அப்படின்ற எப்படி சொல்லலாம்?
0: பொதுவாக வந்து சிலந்திகள் இப்போ மனிதனை தாக்குற அளவுக்கு விஷங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வைல்டு ரீஜன் அதாவது காட்டுப்பகுதிகளில் மட்டும்தான் இருக்குது. இப்போ டாரண்டுலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸ்லாம் அந்த மாதிரி அதிக அளவில் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வலி தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு தான், இறப்பு அப்படின்ற அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் தான் வந்து பாய்சனஸ். மற்றபடி தாங்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து உண்டு. காரணம் வந்து அதோட இறையை மட்டும் பிடிச்சு அதுகளை விஷத்தை செலுத்துறதுக்கான அளவுக்கு தான் அதுகளுக்கு வந்து விஷம் வந்து படைக்கப்பட்டுள்ளது.
1: இப்போ பொதுவாக பார்த்தோம்னா ஒரு மயில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு ஆண் மயிலுக்கு ஒரு தோகை விரிக்கக்கூடிய பண்பு இருக்குது, பெண் மயிலுக்கு தோகை விரிக்க முடியாத ஒரு இயற்கையின படைப்பு. இப்போ எல்லா சிலந்திகளும் வலைகள் பண்ணி தான் வேட்டையாடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா?
0: எல்லா சிலந்திகளுமே வலைப்பின்னல் பண்ணி தான் வந்து வேட்டையாடணும் அப்படின்றது இல்லை சார். ஒரு சில ஸ்பீசிஸ் மட்டும்தான், அதாவது வெப்டு ஸ்பைடர் நான் வெப்டு ஸ்பைடர் ரெண்டாக பிரிப்பாங்க. வலை கட்டி வசிக்கக்கூடியது, வலை கட்டாமல் வேட்டையாடக்கூடியது அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுப்பாங்க சார். இதில் வலை கட்டுறதுன்றது இந்த சிறிய பூச்சினங்களை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் சார். மற்றபடி இப்போ ஜம்பிங் ஸ்பைடர்னு நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், அந்த ஜம்பிங் ஸ்பைடர்ன்றது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் தான் இருக்கும், அதுக்கு வந்து வெப்பு கட்டாக தெரியாது, வலை பண்ணல் பண்ணாது, டைரெக்டாகவே ஒரு இறையை தேடி வேட்டையாடக்கூடிய தன்மையுடையது. இன்னொன்று ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியது ரன்னர்ஸ்னு சொல்லுவாங்க, அது ஓடி ஓடி வேட்டையாடும். இது ஒரு வகைகள் இருக்கு, இது ஒரு வகைகள் இருக்குது. இதே மாதிரி இன்னொன்று ஒரு டைப் இருக்குது, ஆர்பு வெப்னு சொல்லுவாங்க. ஆர்பு வெப்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெட்டை கோடுகள் இருக்கிற மாதிரி கால்கள் தெரியுது, அதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே நாலு கால் இருக்கிற மாதிரி தான் தெரியும்.
1: ஆமாம், அப்படி தான்.
0: ஆனால் அது ரெண்டு ரெண்டு ஜோடி கால்களை ஃபுல்லாக சேர்த்து சேர்த்து வச்சுருக்கும்.
1: சரி சரி, அதிகமாக பார்த்தது அதுதான்.
0: இது வந்து வலை வந்து ரொம்ப சுமாராக தான் கட்டுவோம். வலைகளில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக வந்து ஒரு இசட் பேட்டர்ன் இருந்துக்கிட்டே இருக்கும். இதோட வலைகளில் வந்து மாற்றுறதுன்றது ரொம்ப கம்மி. ஆனால் அந்த அர்ஜியோப் ஸ்பைடர்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா பூக்களுக்கு இடையில் ஒளிஞ்சிருக்கும். அங்கே வரக்கூடிய பூச்சிகள் வந்ததுக்கப்புறம் அந்த பூச்சிகளை வந்து வேட்டையாடக்கூடிய தன்மை. இப்போ நம்ம அது வேட்டையாடுதுன்னு சொன்னால் அது முழுசாக முழுங்கிறாது, இறையை விழுங்கிறாது.
1: சரி,
0: அதுக்கு முதல்ல அதில் இருக்கக்கூடிய சார்களை மட்டுமே உறிஞ்சு கம்ப்ளீட்டாக அந்த சார்கள் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் இறக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தன்மையுடைய தான் அந்த வேட்டைத்தன்மை.
1: உள்ள இருக்க சார்களை உரி,
0: சார்களை மட்டும்தான் உரியும்.
1: தோல் பகுதி ஒன்று,
0: தோல் பகுதியே ஒன்றுமே பண்ணாது.
1: ஓஹோ,
0: நீங்கள் அந்த வலையிலே மிச்சம் இருக்கும் பார்த்துருப்பீங்க, ஏதாவது பூச்சினா அது காஞ்சி போய் தான் இருக்கும்.
1: ஓ, அதுக்கு காரணம் அந்த சிலந்தி,
0: அது உடல் திரவத்தை ஃபுல்லாக உரியக்கூடிய தன்மை.
1: ஓஹோ, இப்போ பட்டாம்பூச்சி எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து ஸ்டால்க் அப்படின்னு சொல்லிட்டு உறிஞ்சிகள் அப்படிலாம் இருக்கும். சிலந்திகளுக்கு பற்கள் அமைப்பு அது எப்படி சார் பொதுவாக இருக்கும்?
0: பற்கள் அமைப்புன்றது முதல் இந்த விஷம், விஷத்தை இறக்கக்கூடியதுக்கு முன்னாடி பெடிபல்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடுக்கு இருக்கும், அந்த கொடுக்கு வச்சு தான் ஃபுல்லாக வந்து விஷத்தை இறக்கும். இறக்கிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வந்து நம்ம பைட் பண்ணி சூ பண்ணால் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி மவுத் பேட்டர்ன் தான், அந்த வாய் அமைப்பை வச்சுக்களே ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவோம்னா உரியும். மற்றபடி இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக அதாவது சிறப்பு அம்சம் கொண்ட ஒரு சுரு

0: குழாய் அந்த மாதிரி எதுவுமே
1: அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ வலிமையானது அப்படின்னா நமக்கு எப்படி தோற்றம்னா, ரொம்ப ஒரு கனமாக இருக்கணும், கடினமாக இருக்கணும், ஒரு இரும்பு மாதிரி இருக்கணும், பெருசாக இருக்கணும், பாறை மாதிரி இருக்கணும், இதுதான் வலிமையானதுன்னு நம்ம வந்து உவமைப்படுத்திக்கிறோம். ஆனால் சிலந்தி வலைகள் அதை விட வலிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சீக்கிரம் காத்தடித்தாலும் அதை வந்து ஒரு மாதிரி ஜிக்ஸாக்ல வந்து ஒரு உள்வாங்கி இருக்குமே தவிர அது அந்து போகாதுன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா சார் பொதுவாக?
0: இது வந்து 100%க்கு 100% உண்மை சார். காரணம் என்னென்னா, அதோடய ஆர்கிடெக்சர் பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு விதமான இலைகள் இருக்கும். ஒன்று கட்டமைப்பு இலைகள்னு சொல்லிட்டு அந்தந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நெகிழக்கூடிய தன்மை, இப்போ நீங்கள் அந்த நெகிழ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாணல் புல் அப்படின்றது எவ்வளோ பெரிய காத்தடித்தாலும் வளையும், அதே மாதிரி தான் இந்த வளையும். இதுவும் நெகிழக்கூடிய தன்மை உடையக்கூடிய ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸில் இருக்கிறது ஃபுல்லாமே நெகிழக்கூடிய தன்மை உடையது. இதுக்கிடையில் அங்கங்கே பசைகள் போன்ற அமைப்புகள் வந்து இருக்கும். இந்த பசைகள் போன்ற அமைப்பு மட்டும்தான் இரையை வந்து ஸ்டிக் ஆன் பண்ணுறதுக்கு, அதை ஒட்டிக்கக்கூடிய தன்மைக்கு காரணமானது. அதனால் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெகிழக்கூடிய தன்மை,
1: நெகிழக்கூடிய தன்மை.
0: அப்போ வந்து எந்த காற்றடித்தாலும் அதனால் தாங்கி ஸ்டெப்பானா நிற்க முடியும்.
1: பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன பூச்சியாக இருக்குது, சின்ன சிலந்தையாக தான் இருக்குது. அதனுடைய அதாவது சைக்கிள் சொல்லுவாங்க, அவருடைய முழு வாழ்நாள் அது எத்தனை மாதமா இல்லை அதை தாண்டி வருடங்களா, அது எவ்வளோ நாள் சார் உயிர் வாழும் பொதுவாக ஒரு சிலந்தி வகை?
0: சிற்றினங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இனங்களுக்கும் அந்த வாழ்நாள் வந்து மாறுது சார். இப்போ ரொம்ப சின்ன அளவிலான பூச்சிகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் வாழக்கூடியது. இதே இது வந்து காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய வைல்டு டைப் அந்த சிற்றினங்களை பொறுத்த வரைக்கும் 30 வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்ததுக்கான ஒரு ரெக்கார்டு வந்து இருக்குது சார்.
1: 30 வருஷம் வரைக்கும்
0: பெண் பூச்சிகள் வந்து இருந்திருக்கு, ஆண் பூச்சிகள் 10 வருடங்கள் வரைக்கும் இருந்திருக்கு.
1: ஓஹோ, ரெக்கார்டிக்கெல்லாம் வந்து நம்ம டேட்டாவை பார்க்குறப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் எவ்வளோ நாள் சார் பொதுவாக இருக்கும் சிறந்தைகள்?
0: இது சிறிய வகையில் வர்றதுனால 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் தான் சார் அதனால் இருக்க முடியும். ஏன்னா அதுக்கான ரீசன் என்னென்னா, அதுக்கும் ஒரு இனப்பெருக்க காலங்கள்ன்றது வரும். இனப்பெருக்க காலங்கள் வரும்போது நம்ம கேஷுவலாக சொல்லணும்னா கனிபாலிஸ்டிக் பிஹேவியர் பண்ணுவாங்க. ஒரு ஆண் பெண்ணை அட்ராக்ட் பண்ணி அது வந்து இனப்பெருக்கம் மேற்கொள்ளும் போது, இனப்பெருக்கம் முடிஞ்ச உடனே அல்லது இனப்பெருக்கத்துக்கு முன்போ சில பெண் இன சிலந்திகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை வந்து சாகடிக்கிற அளவுக்கு அதுக்கும் விஷத்தை இறக்கி அதோட சாறுகளையும் உரியக்கூடிய தன்மை உடையது. இந்த கன்னிபாலிஸ்டிக் பிஹேவியர்னாலேயே அதோட வாழ்நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும்.
1: ஓஹோ, இப்போ இதுக்குள்ளேயும் இந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. பொதுவாக இப்போ நம்ம வீடுகளில் வந்து இருக்கக்கூடிய சிலந்தி வலையை பார்த்தோம்னா நம்ம ஒட்டடை அடிச்சிடறோம், போயிடும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி ஒரு கூடு கட்டுது. இப்போ பொதுவாக பார்த்தோம்னா இந்த பறவை இனங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல கூடு கட்டவோ இல்லை அணில்கள் வந்து ஒரு கூடு கட்டவோ ஒரு இடத்த தொடர்ந்து வந்து ஒரு ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்சர்வேஷன், இது நமக்கு சரிப்பட்டு வருமா, இது வந்து ஒருவேளை முட்டையிடுவதற்கு உகந்த இடமானு பறவைகள்லாம் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல நம்ம இந்த வலை பின்னுவதற்கு தகுந்த இடமா அப்படின்றது எப்படி தேர்ந்தெடுக்கும் முதல்ல சிலந்தி?
0: அது மனிதனோட டிஸ்டர்பன்ஸ் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, அது தொந்தரவுகள் இல்லாத இடத்த, ஒரு கார்னர், ஒரு ஆங்கிள், வீட்டோட அந்த மேல் பகுதினு எடுத்துக்கிட்டு மேல்கூரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மேல்கூரையில் ஒரு விளிம்பு பகுதியில் மட்டும்தான் அது கட்ட ஆரம்பிக்கும். இப்போ தொந்தரவு செய்யப்படாத பகுதியில், ஈவன் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேருந்துகளில் கூட ஒரு கார்னரில் இருக்கும். ஈவன் அவ்வளோ வந்து மனித நடமாட்டங்கள் இருந்தாலுமே அதுக்குன்னு தொந்தரவு செய்யாமல் இருக்கக்கூடிய இடங்களை மட்டும்தான் அது தேர்ந்தெடுக்கும். அங்கே மட்டும்தான் அது தன்னோட சிலந்தி வலைகளை வந்து கட்ட ஆரம்பிக்கும். அதோட கட்ட ஆரம்பிக்கக்கூடிய பேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக மொதல் ஆரம்பிக்கும், ஜிக்ஸாக்காக ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகும்.
1: மருத்துவ ரீதியான அணுகுமுறை, இப்போ வந்து சிலந்திகள் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது, என்ன வகையான ஆராய்ச்சிகள் சிலந்தியை மையப்படுத்தி நடந்துகிட்டு இருக்கு, அதிலிருந்து நம்ம என்ன மருத்துவம் ரீதியாக அதிலிருந்து என்ன நமக்கு கிடைக்கப்படுது, அதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றி சொல்லுங்கள்.
0: சிலந்தியோட வலைகளை தான் இப்போ மருத்துவத்துறையில் நிறைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சிலந்தியோட வலைன்றதே கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே புரதம். அந்த புரதத்தில் வந்து நிறைய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கிளாட்டிங் ஃபேக்டர்னு சொல்லக்கூடியது, அதாவது ரத்தம் உறைதலுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. அப்போ மருத்துவ ரீதியாக அந்த அறுவை சிகிச்சைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வைக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸிங் பேடுன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. ஹெரனியான்னு சொல்லக்கூடிய குடல் இறக்க நோய்களுக்கு இந்த வலைகளை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுக்காக மருத்துவத்தில் வந்து நிறைய வியாதிகளுக்கு அதை கிளாட்டிங் ஃபேக்டர்ன்றதை தாண்டி நிறைய விஷயங்களுக்கு அந்த புரதங்கள் பயன்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லக்கூடிய உயிர் எதிர் விளைபொருள், அதையும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பாக்டீரியாக்கு அகேன்ஸ்டாக, நுண்ணுயிர்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து இதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க.
1: இப்போது சிலந்தி வலைன்னு சொல்கிறப்ப அது வந்து அங்கங்கே விரிஞ்சிருக்கிறப்போ நம்ம பெரிய அமைப்பு மாதிரி தெரியுது. இப்போ பஞ்சுமிட்டாய் மாதிரி தான், பஞ்சுமிட்டாய் பெருசாக இருக்கும், இப்படி பிடிச்சோம்னா கைக்குள்ளே அடங்கிரும். இப்போ இந்த உமிழ்நீரை வச்சு எவ்வளவு நம்ம அதிலேருந்து இந்த ப்ரோட்டீன்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், அதற்கான அதிகமான தேவைகள் இருக்கும் இல்லையா, அது எப்படி எடுக்கிறாங்க பொதுவாக?
0: பொதுவாக அதை எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ண முடியாது. அதில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் என்ன காம்பவுண்ட் அப்படின்றது, அந்த சேர்ம பொருட்கள் தெரிஞ்சது அப்படின்னா, அந்த சேர்ம பொருட்களை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக செயற்கை முறையில் சிந்தசிஸ் பண்ணுறது.

0: ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அதுதான் வந்து பொதுவாக நடந்துகிட்டு இருக்குது மருத்துவத்துறையில்.
1: வெளிநாடுகள்லேயும் இது பற்றின ஆராய்ச்சிகள்
0: போயிட்டு இருக்கு. ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இதனால் தொடர்ச்சியாக அந்த சிலந்தி வலையில பின்ன முடியும்.
1: 3 கிலோமீட்டர்
0: வரைக்கும் கூட அதனால பின்ன முடியும்.
1: ஓ, அந்த அளவு.
0: கடற்கரை ஓரத்தில் ஒரு கம்பளி போர்வை பொத்துனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து அதனால் தொடர்ச்சியாக கூட கட்ட முடியும்.
1: அது இன்னொரு ஒரு சந்தேகம். இப்போ அது கட்டுற வலையில் வந்து எல்லாம் சிக்குது, ஆனால் தான் சிக்க மாட்டேங்குதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது இப்போ மற்ற பூச்சிகள்லாம் சிக்கிடுது, ஆனால் அந்த வலையில் இது ஓடி ஓடி ஓடி ஓடி வருது. அப்போ இது சிக்கிற வாய்ப்பு இல்லை. வேறு ஏதாவது ஸ்பெஷலைஸ்டு இருக்காது கொள்ளுவே கால்கள்.
0: ஸ்பெஷலைஸ்ன்றது கால்களுக்கு அந்த பண்புன்றது வந்து சென்சேஷன் ஏற்கனவே சொல்லிட்டோம், உணர்ச்சிகள் வந்து அந்த கால்களில் இருக்குது அப்படின்ட்டு. கட்டினதே வந்து அதே சிலந்தி தான். ஸோ அதனால் கட்டக்கூடிய அந்த கட்டமைப்பு அதுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்டதாக இருக்கும். ஸோ அங்கே எங்கெங்கெல்லாம் பசைகள் இருக்குன்றதும் அதுக்கு தெரியும். ஸோ அந்த பசைகளை சிக்காத அளவுக்கு 8 கால்களையுமே இணைச்சு ஒரே மாதிரி நடந்து தப்பிச்சு போகணும். ஸோ இதுக்கு ரொம்ப பழக்கப்பட்டதாக அந்த சிலந்தி வந்து இருக்கும். அதுதான் அந்த ஒருங்கிணைத்த அமைப்புன்னு சொல்லக்கூடியது. ஸோ இதோட பிஹேவியர்னு சொல்லக்கூடியது ஒன்று நடத்தை, இன்னொன்று வந்து கால்களோட சென்சேஷன், இன்னொன்று கண்கள். இது எல்லாமே வந்து அந்த கூடுகளில் வந்து அதுவே சிக்காமல் கரெக்டாக வந்து அந்த கேப் பார்த்து நடக்கக்கூடிய பண்புகள் வந்து அதுக்கு உண்டு.
1: ரொம்ப கிளவரஸ்ட்டு சீலந்தி அப்படி தான் நம்ம வச்சுக்க முடியும். இப்போ வந்து மீன்கள் அப்படி எடுத்துட்டோம்னா சின்ன சின்ன முட்டைகள் இருக்கும், அதிலிருந்து சின்ன சின்ன இந்த டேட்போல்ஸ் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் மீன் இனமாக நமக்கு தெரியும். பட்டாம்பூச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பியூப்பல் லார் அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். இதனுடைய அந்த ப்ரீடிங், இதனுடைய அந்த குஞ்சு பொறிக்கிறது இல்லை வந்து இது முட்டை போடக்கூடியது, இதெல்லாம் இதை எப்படி சார் ரொம்ப சீக்ரெட்டாக வைக்குமா? நிறைய நேரம் பார்க்கறது முடியாது சில விஷயங்கள். இது எப்படி அதனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும்?
0: ஒவ்வொரு இனத்தை பொறுத்து அதோட முட்டை தாய் பாதுகாப்பு முறைகள்ன்றது மாறுது சார். இப்போ ஆர்ஜியோப்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பைடர் மட்டும் என்ன பண்ணோம்னா அதோட வலைகள்லேயே அந்த கூடுகளை வந்து பச்சை கலரில் நீங்கள் பார்த்துருக்கலாம். மலைகளில் பார்க்கும்போது அந்த 2-2 கால் வரிகள்னு சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பச்சை கலரில் சின்ன சின்னதாக முட்டை மாதிரியே வச்சுட்டு வந்திருக்கும்.
1: சரி,
0: ஆனால் அந்த முட்டைக்குள்ளே தான் அந்த கூட்டுக்குள்ளே தான் முட்டையை வச்சுருக்கோம்.
1: அது எங்கே வைக்கும்? பொதுவாக
0: வலைகள்லேயே வச்சுருக்கோம், வலைகள்லேயே வச்சுருக்கோம். அதுலேருந்து டைரெக்டாகவே குஞ்சு பொறிஞ்சு வெளியே வந்துடும். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த உல்ஃப் ஸ்பைடர்னு சொல்லக்கூடிய ஓனாய் சிலந்திகள், அது மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபீமேல்ஸுக்கு வந்து எக்கு பவுச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்.
1: சரி,
0: அதாவது முட்டையை பாதுகாக்கிறதுக்கு வயிற்றை சுற்றி ஒரு சில்கி, அதாவது ஒரு பட்டு துணி போல் அமைப்பு இருக்கும். அதுக்குள்ளே நல்ல ஒரு பொன்னிறமான முட்டைகளை ஃபுல்லாக அழகாக வச்சு வயிற்றுக்குள்ளேயே வச்சு அது எங்கே போனாலும் தூக்கிட்டு போகும், தூக்கிட்டு வரும். அது குஞ்சுகள் பொறிக்கிற வரைக்கும் அது வயிற்றுலேயே தான் சார் இருக்கும். இது ஓனாய் சிலந்திகளில் முக்கியமான பண்பு.
1: ஆனால் இந்த இதனுடைய முட்டைகளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடாமல் பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கும்.
0: கண்டிப்பாக சார்.
1: இது எப்படி, ஆண் பாதுகாக்குமா பெண் பாதுகாக்குமா?
0: பெண் பாதுகாக்கும் சார்.
1: ஆண்கள் வந்து இந்த பாதுகாப்பில் இருக்காது பொதுவாக.
0: ஏன்னா பொதுவாக அவங்க இனப்பெருக்கம் முடிஞ்சோடனே சில இனங்களில் வந்து இறந்து போயிடுறதுனால பெண்கள் தான் அதுக்கு பாதுகாப்புக்கு பொறுப்பாளர்கள்.
1: இனங்கள்லேயும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கத்தான் செய்ய முடிகிறது. இப்போது ஒரு சிலந்தி வலையை வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு, நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோன்னு சொல்லிட்டு அந்த சிலந்தி வலையை நான் வந்து எடுத்துட்டேன், காடு பகுதியிலையும் சரி வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல. ஆனால் அதே இடத்துல அதே ஸ்ட்ரக்சரில் மறுபடியும் இந்த இடத்துல சிலந்தி கூடு கட்டது. ஒரே இடத்துல திருப்பி கட்டக்கூடிய தன்மை ஏன் இருக்குது? இல்லை நமக்கு பாதிப்பு வருதுன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றிக்கிறோமா?
0: அவ்வளோ சீக்கிரம் அது ஒரு இடத்த சூஸ் பண்ணிடுச்சுன்னா அதை விட்டுட்டு போகாது சார். திரும்ப திரும்ப அந்த இடம் தான் சேஃப் அப்படின்னு நினச்சி திரும்ப அங்கேயே தான் கட்டும். பொதுவாக அந்த சிலந்தி வலையில் மட்டும் இப்போ நம்மளே கலைக்கலைனா கூட சில நேரம் அதுவே கலைச்சிரும்.
1: என்ன காரணம்?
0: காரணம் என்ன அப்படின்னா அதை ரீசைக்கிள் பண்ணிடும். இப்போ வீடு வந்து நமக்கு வந்து ரெனோவேஷன் நம்ம பண்ணுவோம் இல்லையா, நம்ம இருக்கிற வீடு பழுதாயிருச்சு அப்படின்னா நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி அது என்ன பண்ணுவோம், அதோட கூடுகளை வந்து அதுகளே வந்து என்ன பண்ணுவோம்னா அழிச்சிரும். அழிச்சிட்டு சாப்பிட்ருவோம், கிட்டத்தட்ட அந்த புரதங்கள் ஃபுல்லாக வீணாகக்கூடாதுன்றக்காக சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு திரும்ப அந்த சாப்பிட்ட புரதத்தில் வச்சு திரும்பவும் வந்து கூடுகள் வந்து கட்ட ஆரம்பிக்கும். திரும்ப சிலந்தி வலை பின்ன ஆரம்பிச்சு
1: பின்னாது இல்லையா. இப்போ நான் இது சிலந்தி வலையை பற்றி நீங்கள் என்ன சொன்னதுனால இது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் சார்ந்த விஷயங்களை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். பொதுவாக நேயர்களும் சரி பொதுமக்களும் சரி இனிமேல் சிலந்தியை பார்க்குறப்ப என்ன கோணத்தில் பார்க்கணும்? பொதுவாக
0: சிலந்திகளை பார்க்கும்போது சிலந்திகள் வந்து ஒரு விவசாயிகளோட நண்பன் அப்படின்ற கண்ணோட்டத்தில் பார்த்தா போதும். ரெண்டாவது, மனிதன் அதை பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு திட்டமிடல் பிளானிங் பண்ணும், கரெக்டாக எங்கே வந்து கட்டணும் அப்படின்றத பிளானிங் பண்ணும் திட்டமிடல். அதே மாதிரி பொறுமை, வலையெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறமும் வெயிட் பண்ணும், வெயிட் பண்ணி அதோட இறையை பிடிக்கிற அளவுக்கு பொறுமையாக இருக்கும். ஸோ அந்த பொறுமை அதுக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். அதே மாதிரி உணர்ச்சி, நம்ம சுற்றி என்ன நடக்குது அதோட விழிப்புணர்வாக இருக்கும். சுற்றி என்ன நடக்குது, அந்த அதிர்வலைகள் எப்போ வந்தாலும் சின்ன மிகச்சிறிய அதிர்வலைகள் வந்தாலும் அதை வந்து புரிஞ்சு அதுக்கேற்றபடி சமயோஜிதமாக யோசிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நட்பண்புகள் உள்ள ஒரு விலங்கினம் தான் சிலந்தி. சிலந்தியை பார்த்தா நம்ம பயப்பட தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை, அது நம்ம விஷமோ அப்படின்னு நினச்சி நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை.
1: இயற்கையின் படைப்பில் அதுவும் நம்ம கூட ஒரு இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம உடன் வாழக்கூடிய ஒரு சிலந்தி அப்படின்னு

0: நபர்களும் பார்க்கலாம். ஆனால் பாதுகாப்பும் சில விஷயங்கள் இருக்கணும்.
1: வீட்டில் இருக்கக்கூடிய ஈ கொசுக்களை கூட ட்ராப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து சிலந்திகளுக்கு உண்டு. நமக்கு நன்மை செய்யறதுக்காக தான் சிலந்தியே இருக்குது அப்படின்றத கண்ணோடத்தில் தான் நம்ம பார்க்கணும்.
0: ஏன்னா பழங்கால கட்டடங்கள்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குறப்ப முதல்ல சிலந்தி விலையாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து பாதுகாப்பாக இருக்க யாருமே நடமாட்டம் இல்லை அப்படின்றனால அதனுடைய உணவு பயன்பாட்டுக்காக அது வந்து வலைகளை பண்ணியிருக்குது. அந்த வலைகள் இருந்து சொன்ன மாதிரி மனிதர்கள் அந்த வலையிலிருந்து என்னென்ன பாடங்கள் நம்ம கற்றுக்கிறோனோ அதுக்குரிய தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம், அது நேரம், அது கட்டக்கூடிய ஸ்ட்ரக்சர்டு அந்த கட்டுமானம், இதெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம அது இன்ஜினியரிங்காக படிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அது வந்து கட்டக்கூடிய அந்த குணாதிசயங்கள் இயற்கையாகவே கொடுத்துருக்கு அப்படின்றது. அப்போ தான் அந்த சிந்திக்க வைக்கும் இந்த சிலந்திகள் அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறலாம். இயற்கையினோட படைப்பில் ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறலாம். நிறைவாக சிலந்தி அப்படின்ற விஷயத்தை நீங்கள் உங்களோட அறிவியல் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க, அதனுடைய நன்மைகள், அது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் சிலந்திகளை பற்றி நேரலுக்கு சொல்ல விரும்பக்கூடிய முத்தாய்ப்பை எனக்கு சொல்லி முடிச்சிடலாம்.
1: சிலந்திகளை வந்து இயற்கை சூழலம் சமநிலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு உயிரினமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் அதை எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம், அதுவும் நம்மளை எந்த தொந்தரவும் செய்யாது. ரெண்டு பேருமே ஒரு உயிரை மதித்து செயல்பட்டோம்னா அந்த எண்ணிக்கை வந்து இன்னும் பெருகிக்கிட்டே இருக்கும். இயற்கையை வந்து அது பாதுகாக்கும். இயற்கையை நம்ம பாதுகாத்தோம்னா இயற்கை நம்மளை பாதுகாக்கும்.
0: கண்டிப்பாக. ஏன்னா இயற்கையை பாதுகாப்பு தான் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு சூழலில் இருந்துகிட்டு இருக்கிறோம். நிறையா இனங்களை வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ் அப்படின்னு கொண்டு போய் நம்ம எக்ஸ்டிங்க்ட் லெவலில் கொண்டு போயிருக்கிறோம். அதனுடைய இழப்புகள்னால நிறையா இயற்கை சமநிலையை வந்து நம்ம வந்து பாதிப்புக்குள்ளாக்கியிருக்கோம். அதனால் சிலந்தி தானே அப்படின்னு பார்க்காம சிலந்தியும் ஒரு உன்னதமான ஒரு உயிர் சூழல் ஒரு இனம் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி மூலமாக நேயர்கள் கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிலையத்திற்கு வந்து இந்த சிலந்திகளோட அறிவியல் பற்றி, அதனுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை சுழற்சிகள், அதுக்கும் இயற்கைக்கும் என்ன ஒரு ஒற்றுமை, நமக்கு எந்த அளவுக்கு அது பயன்படுது, எந்த அளவுக்கு உதவுதுன்ற பல்வேறு தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியின் மூலமாக இன்னைக்கு சொன்னதுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சார்.
1: நன்றி சார்.

அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் இதுவரை சிந்திக்க வைக்கும் சிலந்திகள். மதுரை திருவேடகம் விவேகானந்தா கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் எஸ் கார்த்திகை தீபன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திசையெல்லாம் இசைப்பரப்பும் ஆகாஷவாணி நிகழ்ச்சி அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து உணர்வுகளுக்கு வண்ணம் தீட்டும் காற்றில் விரியும் கடிதம் மலர்கள் நிகழ்ச்சி. வானமெங்கும் சோலை, வழியெல்லாம் தென்றல் வாசம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதம் மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் பிரகாஷ்ராஜ். காற்றில் விரியும் கடிதம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மனம் விரும்பிய பாடல், பண்பலை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்கள் இவையாவும் நீங்கள் எழுதி அனுப்பலாம். விமர்சன கடிதங்களாக இருந்தாலும் சரி, பாடல்களாக இருந்தாலும் சரி, ரெண்டையுமே நீங்கள் தனித்தனி லெட்டர்ஸில் நீங்கள் எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, நிலைய இயக்குனர், ஆகாஷவாணி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. இன்றைக்கி நிறைய லெட்டர்ஸ் வந்து நமக்கு வந்திருக்குது. யார் யாரெல்லாம் என்னென்ன லெட்டர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொன்றா படிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு சூப்பரான பாடலை கேட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமே. மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக பாடல் ஒலிக்கின்றது.

அப்படியே ஆசையாக ஒரு பாடல் கேட்டு வந்தாச்சு. நம்ம இப்போ நம்ம யார் யார் எங்கெங்கே நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆசையாக படிச்சிடலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு விமர்சன கடிதம் யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். திருநிலை இயக்குநர்களுக்கு வணக்கம். 7/7/2026 என்று வசந்த கானங்கள் கேட்டேன், ரொம்ப மிக சிறப்பாக இருந்துச்சு. அதில் வரிசையாக அவர் பாடல் என்னெல்லாம் பாடல் போட்டோமோ அதை வரிசையை எழுதியிருக்காரு. 45 நிமிஷங்கள் 10 பாடல்கள் வழங்கிய என்னை சந்தோஷத்தில் ஆழ்த்திய சிவசங்கரி அவர்களுக்கும் தங்களுக்கும் மற்றும் 103.3 எனது இதயம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு இதயபூர்வம் எழுதியிருக்காரு. யாருன்னு பார்க்கலாம். ஓகே சிவா, சந்தைப்பேட்டை, அங்கேருந்து எழுந்திருக்காங்க. மூன்று பேர் மூன்று காதல் திரைப்படத்தில் இருந்த இது அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல்.

நேரம் 9:11 ஆயிட்டு இருக்கு, 11 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. அப்படியே மலைக்கு இதமா அப்படி சூப்பரான ஒரு சிச்சுவேஷன் சாங் கேட்ட மாதிரி இருந்துச்சு. 3 பேர் 3 காதல் திரைப்படத்துல இருந்து நன்னிலன் மாறாயனோட விருப்பத்திற்காக கேட்டு முடிச்சோனீர்களே. இது மாதிரி உங்களுக்கும் விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்களும் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றில் விரியும் கடிதமர்கள் பகுதி அப்படின்னு மென்ஷன் பண்ணி நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் மனம் விரும்பிய பாடலை நீங்கள் எழுதி அனுப்பலாம். ஒருவேளை நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா கூட அதில் மென்ஷன் பண்ணி நீங்கள் தாராளமாக எழுதி அனுப்பிச்சுடுங்க. இது காற்றில் விரியும் கடிதமர்கள் பகுதி. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காரு யாரு அப்படின்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து செந்தில் குமரன் அவருடைய விருப்பத்திற்காக தான் அடுத்த ஒரு பாட்டு, சூப்பரான பாட்டு, டைம் திரைப்படத்திலேருந்து இதோ அவருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நேர்களுக்காகவும் ஒழிக்கின்றது.

நேரம் 9:17 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி முதலே எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்டு வச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரிக்கும் கடிதமர்கள். அன்பு நேர்களாகிய நீங்க எழுதி அனுப்பக்கூடிய அந்த கவிதைகள் நமக்கு கேட்டு வச்சிருக்கோம். அந்த வகையில் உங்கள் விமர்சன கடிதங்களாக இருந்தாலும் சரி, விருப்ப பாடல்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியில் மென்ஷன் பண்ணி நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி சின்னச்சக்கி குளம் மதுரை 2 இந்த முகவரிக்கு

உங்களுடைய விருப்ப பாடலாக இருக்குது அப்படின்னா அது தனி லெட்டர்ஸ்லையும், விமர்சனங்களாக இருந்துச்சுன்னா அது தனி லெட்டர்ஸ்லையும் நீங்கள் அனுப்பலாம். இந்த லெட்டர்ஸ் அனுப்பக்கூடிய அந்த கலையே வந்து ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம இப்போ நிறைய தொழில்நுட்பங்கள் வந்தனால இந்த லெட்டர்ஸ் எழுதக்கூடிய பழக்கமே குறைஞ்சிச்சு நமக்கு. ஸோ இதை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு முயற்சி தான் காற்றில் விரியும் கடிதமிழர்கள் பகுதி. உங்களுடைய சின்ன குழந்தைகளாக கூட இருக்கலாம், அவங்கள வச்சு கூட நீங்கள் எழுதி எங்களுடைய நிலையத்துக்கு நீங்கள் அனுப்பிச்சிருக்கலாம், அவங்களுடைய விருப்ப பாடலை கூட கேட்க வைக்கலாம். ஓகே, அடுத்து ஒரு விமர்சன கடிதம் படிச்சு வந்துடலாமா. தங்கள் அன்புடன் தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி எழுதி கொள்வது அப்படின்னு சொல்லி சூப்பராக எழுதியிருக்காரு. 9/7/2026 அன்னைக்கு அமைச்சிருக்காரு. பக்தி மாலை கேட்டோம், பரவசமானோம். இசையருள் பார்க்கலால் எமது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இறைமனம் பரப்பிச் சென்றது அன்றைய பக்தி மாலை. வழங்கிய மதுரை பண்பலை 103.3க்கு நன்றி, நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி எழுதி அமைச்சிருக்காங்க தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி அவங்க. இப்போ ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. விரகனூர் வந்து சண்முகப்பிரியா அவங்களுடைய விருப்பத்திற்காக தான் பாடல் ஒலிக்கின்றது. சிகரம் திரைப்படத்திலிருந்து இது அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

அருமையான ஒரு பல்லவி கேட்டு முடிச்சோம். அடுத்த ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்டு ரசிக்க போறோம். திருச்சி கருமண்டபம், அங்கிருந்து தான் திருச்சி கருமண்டபம். வி வேலாயுதம், திரவிய மலர், சந்திரோ, துர்கா தேவி, தன்விக் இவங்களுடைய விருப்பத்திற்காக தான் பாடல் கேட்டு ரசிக்க போறோம். நெஞ்சமெல்லாம் நீயே திரைப்படத்திலிருந்து யாரது சொல்லாமல் நெஞ்சல்லி போனது அப்படின்னு ஒரு அழகான பாட்டு தான், அது கேட்டு ரசிக்கலாமா?

ஆகா ஆகா, என்ன ஒரு இசை, என்ன ஒரு பாடல், அழகான ஒரு பாடல் கேட்டு முடிச்சோம். நாம் எழுந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். நேரம் இரவு 9:28 ஆயிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு அடுத்த ஒரு பாடல் கேட்க போறோம். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு, அங்கிருந்து எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன் இவங்களுடைய விருப்பத்திற்காக தான் அடுத்த ஒரு அழகான பாடல். லக்ஷ்மி கல்யாண திரைப்படத்திலிருந்து இது அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நேர்களுக்காகவும் ஒழிக்கின்றது பாடல்.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டுமல்லங்க பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: ஒன்பது மணி 32 ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்டு இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமர்கள். நேர்கள், உங்கள் மனம் விரும்பிய பாடலாக இருந்தாலும் சரி, அல்ல பண்பலில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நீங்கள் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: காற்றில் விரியும் கடிதமர்கள் பகுதியில் மென்ஷன் பண்ணி நிலைய இயக்குனர், ஆகாஷவாணி, சின்ன சொக்கிகளும், மதுரை 2 அப்படின்ற முகவரிக்கு எழுதி அனுப்பிச்சுடுங்க. நேர்களே, இது உங்களுக்கான நேரம். உங்களுடைய மனம் விரும்பிய பாடலை காற்றலைகளில் தவளவிடுவதற்காக நாங்கள் காத்துருக்கோம். நீங்கள் எழுதி அனுப்பலாம் உங்களுடைய மனம் விரும்பிய பாடலை. இப்போ அடுத்து யாருடைய விருப்ப பாடல் அப்படின்னா, மஞ்சள் நீர் காயல், எம் சிங்காரவேல், மம்சாபுரம், மீனா அவங்களுடைய விருப்பத்திற்காக தான்

நேர்களுடைய விருப்ப கானங்கள் தான் கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதம் மலர்கள். அடுத்து ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாமா? ஸ்ரீதேவி குமரன், சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி, மோகிலால், நந்தினி, மாலதி, தங்கமாயன், இவங்களுடைய விருப்பத்திற்காக தான் மதுரை

எங்களுடைய மனம் விரும்பிய பாடலை காற்றில் தவள விடும் நிகழ்ச்சியாக. அடுத்த ஒரு சூப்பரான பாடல் உயிருள்ள வரை உஷா, அந்த திரைப்படத்திலிருந்து தான். நாராயண்கர் வில்லேஜ் அங்கேருந்து ஆகாஷ், ஷாமலா, அஸ்வினி, ரமேஷ் இப்படி ஒரு பெரிய பட்டாளமே அவங்களுடைய பேரை ஃபுல்லாக எழுதி அமைச்சிருக்காங்க. எழுதி அமைச்சவங்க கொஞ்சம் தெளிவாக எழுதி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எழுதி அனுப்புறப்ப அவங்களுடைய பெயராக இருக்கட்டும், இந்த எழுதி அனுப்பக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் தெளிவான முறையில் எழுதி அமைச்சிங்கன்னா படிக்கக்கூடிய எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சுலபமாக படிப்போம். உயிருள்ள ஒரு விஷயத்தில் பெற்றதுக்காக இது அவங்களுக்காகவும் கேட்டிருந்தக்கூடிய எல்லா நேர்களுக்காகவும் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு ரசிக்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல நாம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். ஓகே, அடுத்து யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, ராமேஸ்வரம் அங்கேருந்து எம் ரம்ஜான் அவங்களுடைய விருப்பத்திற்காக தான், உச்சரித்த உள்ளத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. கலர் கலராக லெட்டர்ஸ்லாம் எழுதியிருக்காங்க, சூப்பருங்க. ஓகே, படம் வந்து பூந்தலை திரைப்படத்துலேருந்து அவங்களுக்கான பாடல் ஒழிக்குது. இது அவங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கக்கூடிய இல்லாணைகளுக்காகவும் கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் தினமும் காலை 6:55 சுட்டி குழந்தைகளின் மழலை பேச்சுக்களை கேட்க ரசிக்க பூந்தளிர். உங்க ஃபேவரட் ப்ரோக்ராம கேட்க மறக்காதீங்க.
1: மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

நாம கேட்டு வச்சக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமர்கள். அடுத்து ஒரு சாங் கேட்டிருக்காங்க, இளையான்குடி இக்பால் சித்தி கதிஜா அவங்களுடைய விருப்பத்திற்காக தான். சூப்பரான பாடலுங்க, அதாவது என்ன சொல்ல ஹார்ட் டச்சிங் சாங் அப்படின்னு சொல்லலாம். வேலை இல்லாப்பட்டதாரி என் திரைப்படத்துலேருந்து சூப்பரான ஒரு பாடல் இது, அவர்களுக்காகவும் கேட்டிருந்த கூட அனைத்து நேர்களுக்காகவும் என்னுடைய ஃபேவரட் சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். இது அவர்களுக்காக கேட்டு ரசிக்கலாமீர்களே.

நல்ல ஆறுதலான வரிகள் கூடவே இருக்கும் இந்த பாட்டில். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. மெஸ்மரைசிங் பண்ணக்கூடிய ஒரு அழகான பாடல் கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி நேர்களுடைய மனம் விரும்பிய பாடலை காற்றலைகளில் தவழவிடும் நிகழ்ச்சியாக காற்றில் விரியும் கடிதமிழர்கள். இந்த நிகழ்ச்சியில் நிறைய நேர்களுடைய விருப்ப பாடலாம் கேட்டு வச்சுருப்போம். நேர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எழுதி அனுப்பலாம். நம்முடைய பண்பலை ஒளிபரப்பாக கூட நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களையும் கூட நீங்கள் எழுதி அனுப்பலாம். இரண்டையுமே தனித்தனி லெட்டர்ஸில் நீங்கள் எழுதி அனுப்பணும். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன். காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, நிலைய இயக்குனர், ஆகாஷவாணி, சின்னச்சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. நிகழ்ச்சியில் நிறைவான ஒரு வரியை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். நான் பிரகாஷ்ராஜ். மீண்டும் மீண்டும் அன்பாக கனிவாக இருப்பதில் தொடர்ந்து கவனம் செலுத்துங்க. நாளடைவில் இவைகளே உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளாக பெருமை சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். அழகான பாடலோடு இதோ பூவெல்லாம் கேட்டு பார்த்த திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனமயக்கும் பாடல்களின் சங்கமமாய் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் பட்டு சிறகு. இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சொல்வது செண்பகவல்லி. இனிமையான இந்த இரவு பொழுது மனதை வருடக்கூடிய இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடலாக குங்கும சிமிழ் படத்திற்காக ஜானகியின் குரலில்.

இரவை தாலாட்டி கொண்டிருக்கிறது இதமான பாடல்கள். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு. நீ அடுத்த பாடல் டிசம்பர் பூக்கள் படத்திற்காக.

இரவு நேரம் மனமயக்கும் பாடல்கள், மனதிற்கு இதம் தரும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பட்டு சிறகில் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வைதேகி காத்திருந்தால் படத்திற்காக ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் குரல்களில்.

இரவை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது இதமான பாடல்கள். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பட்டுச்சிறகு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்டு ரசிக்கலாம் கொக்கொரக்கோ படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா குரல்களில்.

காற்று, இனிமையான பாடல்கள், மனதை இதமாக்கி கொண்டிருக்கிறது பட்டுச்சிறகு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு. அடுத்த பாடல் கீதாஞ்சலி படத்திற்கான பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

காற்றலைகளில் இனிய கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகு. மலேசிய வாசுதேவன் குரலில் தர்மயுத்தம் படத்திற்கான பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

அழகான பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இரவு வேளையில் நம்மை தாளாட்டி கொண்டிருக்கிறது பட்டுச்சிறகு. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் நான் சிவப்பு மனிதன் படத்துக்கான பாடல்.

வேளையில் பழைய ஞாபகங்களை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கும் பட்டு சிறகு. மென்மையான பாடல்கள் கேட்டு ரசிப்பது தனி சந்தோஷம். அந்த மாணி பாடல்கள் கேட்டு ரசிக்கும் பட்டு சிறகு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அரண்மனை கிளி படத்திற்காக.

செவியினோரம் இசை கீற்றாய் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகு கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் ராகம் தேடும் பல்லவி படத்திற்காக டி ராஜேந்திரனின் இசையமைப்பில்.

இரவை இனிமையாக்கி கொண்டிருக்கிறது. இனிமையான பாடல்கள் மனதை வருடும் ராகங்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பட்டுச்சிறகு எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் உன்னை நான் சந்தித்தேன் படத்திற்காக ஜெயச்சந்திரன்

0: இனி அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் ஜானகி குரல்களில் விடியும் வரை காத்திரு படத்திற்கான பாடல் கேட்டு ரசிக்கலாம்.
1: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
2: என்னங்க அது?
1: ஒரு ஷாஜகான்

இதமான தென்றல் காற்று மென்மையாக வருடி செல்வது போல் பாடல்கள் நம்மை வருடி சென்றது. கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். செண்பகவல்லி, நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு 10:59 நிறைவு பெறுகிறது. நேர்களே, மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: பரேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹிட்ஸில் இனி கேட்கலாம் நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியும் நேரமும். காலை 4:45 மணிக்கு வந்தே மாதரம் பாடலுடன் ஒளிபரப்பு துவங்குகிறது. நாளை காலை சக ஆண்டு 1948 சர்வன் மாதம் 27 நாள், பராபவ வருடம் ஆவணி மாதம் 1 நாள், 2026 ஆண்டு 18 தேதி செவ்வாய்க்கிழமை, நாள் ஒரு குரல் எண் 358 ஒளிபரப்பாகும். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலை இல் சேவை செய்திகள் இயற்கை பாடல்கள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் பி விஷ்ணு பிரசாத் அவர்கள், 6:15 புதிய காலையில் தன்னம்பிக்கை பாடல்கள், இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும். ஆறு 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, அறிவிப்புகள் இன்று ஒரு செய்தி, விதை பரிசோதனை நிலைய செயல்பாடுகள் குறித்து சிவகங்கை மாவட்ட விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் பால கணபதி அவர்கள் வழங்கும் தகவல்கள். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், மங்களூரு ஸ்ரீ ஞான சுப்பிரமணிய சுவாமி கோயில் வழங்குகிறார் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 PWF உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் ஹிந்தி அண்ட் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினராக கே மணிகண்டன் அவர்கள், 10:30 ஒருபட பாடல்கள், நண்பகல் 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை, தலைப்பு மனம் தளராமல் மனம் விலகாமல் உலக விடாமுயற்சி மற்றும் தேசிய தம்பதி தினங்களை முன்னிட்டு மனநல ஆலோசகர் அம்பிகா பொன்ரதன் அவர்களுடன் நேர்முகம், உரையாடுகிறார் கே சோபனா அவர்கள். பிற்பகல் 12:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:02 சிநேகிதியே, 1:00 வசந்த கானங்கள், 1:55 மெல்லிசை, 2:00 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:02 ஆட்டக்களம். மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6:00 செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள். இரவு 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இளையோர் உலகம், தியாகராஜர் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, யூபிஎஸ்சி தேர்வு கலந்துரையாடல் மாணவிகள் KG பிரீத்தி மற்றும் லேகா, UPI பயன்கள் கலந்துரையாடல் மாணவிகள் R கமலி மற்றும் KG பிரீத்தி.

ப்ரான்ஸ் கலந்துரையாடல் மாணவர்கள் எஸ்டி ஹர்ஷத் மற்றும் எம் தர்சிகா. இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை வழங்குகிறார் எஸ் ராதா அவர்கள். இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகளும் தொடரும். 9 மணிக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒளிபரப்பு நிறைவு, 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 11:59 இரவு, 12 மணி முதல் காலை 4:45 வரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருக்கலாம் நேர்களே.

இவை யாவுமே நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியும் நேரமுமே. நேரம் இரவு 11:05.

தேனும் பாலும் நிகழ்ச்சியின் இனிமையான பாடலாக பாசம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அண்ட் டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல் நேயர்களுக்காக.

மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக.

0: உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
1: உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
0: மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹிட்ஸில் நாம் ரசித்து கேட்டுக்கிட்டே இருக்க நேர்களே, இது தேனும் பாலும். நினைவுகளில் என்றுமே நீங்காத தத்துவ பாடல்களின் இசை கீற்றாக காற்றலைகளில் பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன் அண்ட் TK ராமமூர்த்தி இசையமைப்பில் TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல் நேயர்களுக்காக.

தத்துவ மொழிகளின் தேன் கிண்ணமாக சுவைக்கும் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் நவரசம் பொங்கும் பாடல். தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அண்ட் டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz-இல் நாம கேட்டு ரசிக்கிட்டே இருக்க நேர்களே, இது தேனும் பாலும். தேனும் பாலும் இனிக்கும் இனிய கீதமாக இரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் கே.வி. மகாதேவன் இசையமைப்பில் டி.எம். சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல் நேயர்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் நாம கேட்டு ரசிக்கிற நேயர்களே, இது தேனும் பாலும். தேனும் பாலம் நிகழ்ச்சியின் இனிய அமுதமாக ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அண்ட் ராமமூர்த்தி இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்

தேனும் பாலும் மயக்கும் இனிய கானமாக பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அண்ட் ராமமூர்த்தி இசையமைப்பில் ஸ்ரீ நிவாஸ் அவர்கள் பாடிய பாடல் காற்றலைகளில் காத்திருக்கும் நேர்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் நாம் இனிய கானங்களின் விருந்தாக கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்க நேர்களே, இது தேனும் பாலும். தேனும் பாலும் சுவைக்கும் அடுத்த பாடல் 1001 திரைப்படத்திலிருந்து, கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் அண்ட் டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில், டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல். நேர்களுக்காக

தேனும் பாலும் கலந்த வான்நிலவாக உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல் இமைகள் உறங்காத விழிகளுக்காக.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz நாம் செவி இணைக்க கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்க நேயர்களே, இது தேனும் பாலும். தேனும் பாலும் கலந்த இனிய மயக்கமாக மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் கேவி மகாதேவன் இசையமைப்பில் TM சவுந்தரராஜன் LR ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாடல் காற்றலைகளில் காத்திருக்கும் நேயர்களுக்காக.
1: ஒரு பக்கம் பார்க்கிறார் ஒரு கண்ணே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸில் நாம கேட்டு ரசிக்கிறோம் நேயர்களே, இது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் பெண் பூ ஒன்று கண்டதாக படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் அண்ட் ராமமூர்த்தி இசையமைப்பில் ஸ்ரீ நிவாஸ் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் நாம கேட்டு ரசிக்கிட்டே இருக்க நேயர்களே, இது தேனும் பாலும். தேனும் பாலம் நிகழ்ச்சியின் அன்ன நடையாக புதிய பறவை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அண்ட் ராமமூர்த்தி இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல் நேயர்களுக்காக

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹிட்ஸில் நாம கேட்டு ரசிக்கிற நேயர்களே, இது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பாசமலர் திரைப்படத்திலிருந்து காற்றலைகளில் காத்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்காக

தேனம் பாலம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நேயர்களே, கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன். நான் பாண்டியன். இனிவரும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னையிலிருந்து விவித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெட்ஸில் அஞ்சல் செய்ய இரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே, மீண்டும் காலை சந்திப்போம். நன்றி.

மணி. ஆகாஷவாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த்.

நேரம் 12:10. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நியூஸ் ஆன் ஏர் செயல்வழியே நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. தொடர்ந்து காற்றின் மொழியும், 1 மணிக்கு நீங்காத ரீங்காரும், 2 மணிக்கு தூங்காத விழிகளும், 3 மணிக்கு இன்னிசு இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இதோ முதலாவதாக காற்றின் மொழி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விடிந்த பின்னும் உறங்காமல் விழிகள் மூடாமல் நேர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.
2: காற்றின் மொழி.

பஞ்சடையில் நெஞ்சமெனும் பஞ்சடையில் என் மடியில் விழுந்து கதை பேசினார். அந்தி வரும் செந்தலையும்

சிங்கனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

0: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

0: கண்டோம், இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

அழகு பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பம் இல்லை தாராரி எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டார்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: Certainly, darling.
1: You are right, my dear.
0: என் கண்மணியே பொன்மணியே என் உயிர் ராஜா உன் புன்னகையும் பூ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது திரைய செயல் பக்தி பாடல்கள். நேரம் 4:10 நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். ரோஷநகரம் கே மணவாளன் அவர்களின் நாகசுரேசி கேட்கலாம். கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில்.

இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ரோஷநாகரம் கே மணவாளன் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக ஆண்டு 1948 சிரவன் மாதம் 27 தேதி, பராபவ வருடம் ஆவணி மாதம் 1 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18 நாள் செவ்வாய்க்கிழமை. மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இனி கேட்கலாம் நேர்களே இனிமையான காலை பொழுதின் மங்கள இசை.

0: அறிந்த பொருள்களில் சிறந்த பொருளின் சிறப்புத்தன்மையை அறிந்து கொண்டாலே போதும், பிறப்பு என்னும் அறியாமை தோன்றாது. இதுவே நல்லறிவு. குறள் எண் 358, அதிகாரம் மெய்யுணர்தல்.
1: பிறப்பெண்ணும் பேதைமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதறிவு.
0: அறிந்த பொருள்களில் சிறந்த பொருளின் சிறப்புத்தன்மையை அறிந்து கொண்டாலே போதும், பிறப்பு என்னும் அறியாமை தோன்றாது. இதுவே நல்லறிவு. குறள் எண் 358, அதிகாரம் மெய்யுணர்தல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம் நேயர்களே. காலை 5 மணிக்கு பக்தி மாலை பாடல்கள், 5:30 இசை அமுதம்.

ஆறு மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள் இயற்கை பாடல்கள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் பி விஷ்ணு பிரசாத் அவர்கள், 6:15 புதிய காலையில் தன்னம்பிக்கை பாடல்கள் இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, அறிவிப்புகள் இன்று ஒரு செய்தி, விதை பரிசோதனை நிலைய செயல்பாடுகள் குறித்து சிவகங்கை மாவட்ட விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் பால கணபதி அவர்கள் வழங்கும் தகவல்கள். ஆறு 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், மங்களூரு ஸ்ரீ ஞான சுப்பிரமணிய சுவாமி கோயில் வழங்குகிறார் பரமக்குடி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 PWF உலக சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் ஹிந்தி அண்ட் ஆங்கிலத்தில் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள், விருந்தினராக கே மணிகண்டன் அவர்களின் விருந்தினர் பாடல், 10:30 ஒரு பட பாடல்கள், நண்பகல் 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை, கண்ணாடி மாளிகையில் மனம் தளராமல் மனம் விலகாமல் உலக விடாமுயற்சி மற்றும் தேசிய தம்பதியர் தினங்களை முன்னிட்டு மனநல ஆலோசகர் அம்பிகா பொன்தரன் அவர்களுடன் நேர்முகம், உரையாடுகிறார் கே சோபனா அவர்கள். பிற்பகல் 12:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:02 சிநேகிதியே, 1:00 வசந்த கானங்கள், 1:55 மெல்லிசை, 2:00 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, மாலை 4:02 ஆட்டக்களம். மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள். எட்டு 8:30 இளையோர் உலகம், தியாகராஜர் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, UPSC தேர்வு கலந்துரையாடல், மாணவிகள் KG பிரீத்தி மற்றும் எம் லேகா, UPI பயன்கள் கலந்துரையாடல், மாணவிகள் R கமலி மற்றும் KG பிரீத்தி, ட்ரோன்ஸ் கலந்துரையாடல், மாணவர்கள் ST ஹர்ஷத் மற்றும் எம் தர்ஷிகா, இளைஞருக்கான முன்னேற்ற சிந்தனை வழங்குகிறார் எஸ் ராதா அவர்கள், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகளும் கேட்போம். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை FM விவித் பாரதி தமிழ் 102.3 MHz தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருக்கலாம் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 5:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நேயர்களே, பக்தி மனம் கமலும் புனித பாடல்கள். பக்தி மாலை பாடல்களில் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் பாடிய பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் பக்தி மனம் கமலும் புனித பாடல்களில் கே வீரமணி அண்ட் ராதா அவர்கள் பாடிய பாடல் இதோ நேயர்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-ல் நாம கேட்டு ரசிக்கிற நேர்களே, இது பக்தி மாலை பாடல்கள். அடுத்ததாக எஸ் சரளா அன்கோ அவர்கள் பாடிய பாடல் இதோ காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நாம கேட்டு ரசிக்கிற நேரில் இது பக்தி மனம் கமலும் புனித பாடல்கள். புனித பாடல்களில் நபியின் வழிதனில் இது எம் ஹனிபா அவர்களுடைய பாடல்.

நேரம் காலை 5:17. ஆகாஷ்வாணி மாரிய பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசிக்கிற நேர்களை, இது பக்தி மனம் கமலும் புனித பாடல்கள். அடுத்த பாடலாக தேவபிதாவின் மொழிகளாக பொழியும் ஹேமா ஜோகன் அவர்களுடைய பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்மை பொழுது 5:30 6 வரை கேட்கலாம் இசை அமுதம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் கந்தன் கருணை திரைப்படத்திற்காக டாக்டர் ஷீர்காழி கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கிறது.